0: இனிய காலை வணக்கம் நேர்களே.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1869 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948, வைசாக மாதம் 28 நாள், பராபவ வருடம் வைகாசி மாதம் 4 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 18 நாள் திங்கட்கிழமை. மங்கள இசை

0: தவம் செய்பவர்கள் தம்முடைய கடமைகளை மட்டுமே செய்து மேம்படுவர். தவம் செய்யாதவர்களோ ஆசை வயப்பட்டு பல்வேறு வீண் வேலைகளில் ஈடுபட்டு வீணாவர். குறளன் 266 அதிகாரம் தவம்.
1: தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் மற்றல்லார் அவம் செய்வார் ஆசையுள் பட்டு.
0: தவம் செய்பவர்கள் தம்முடைய கடமைகளை மட்டுமே செய்து மேம்படுவர். தவம் செய்யாதவர்களோ ஆசை வயப்பட்டு பல்வேறு வீண் வேலைகளில் ஈடுபட்டு வீணாவர். குறளன் 266 அதிகாரம் தவம்.
2: நேரம் காலை 5:54. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் தொடர்கின்றன. இன்று காலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக இடம்பெறும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி. 6:15 பக்தி மாலை. 6:35 ஒரு சொல் கேளீர். இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் தாவர ஊட்டச்சத்து மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்த தகவல்கள் வழங்குபவர் உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் அறிவியல் கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் A.P.ரியதர்ஷினி அவர்கள். 6:45 மாநில செய்திகள் சின்னஞ்சலாக. 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் S.கண்ணன் அவர்கள். காலை 7:00 அறிவோம் 1000. 7:10 மதுரத்தென்றல். 7:15 தமிழில் செய்திகள் சின்னஞ்சல். 7:25 நலமாய் வாழ்க கோடைக்கால சரும பராமரிப்பு முறைகள் குறித்து தோல் நோய் சிறப்பு மருத்துவர் M.பத்மாவதி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரத்தென்றல் கேட்கலாம். 8:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 8:02 மதுரத்தென்றல். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இடம்பெறும். 8:30 மதுரத்தென்றல். காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி மங்கையர் போற்றும் மகத்தான வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி. படைப்பு உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை 9:00 அரங்கிசை கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. இதில் ரமா ரவி பாட்டு டாக்டர் நந்திதார் ரவி அவர்களுடன் இணைந்தது. B.U. கணேஷ் பிரசாத் வயலினிசை. கலிடை குறிச்சி S.சிவகுமார் மிருதங்கம் M.குருராஜ் மோர்சிங். காலை 10:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 10:02 எனக்கு பிடித்த பாடல் தொலைபேசி வழி நேயர் விருப்ப நிகழ்ச்சி. 10:30 உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தின சிறப்பு தகவல்கள் வழங்குபவர் டாக்டர் P.M. செல்வராஜ் மனோகரன் அவர்கள். தொடர்ந்து எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி உதிக்கும். முற்பகல் 11:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 11:02 மதுரத்தென்றல். நண்பகல் 12:00 நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 12:10 இசை மேடை. இதில் பாலாமணி ஈஸ்வர் அவர்கள் பாட்டு இடம்பெறும். 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சலாக. பிற்பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 1:10 என்னுயிர் தோழி எழுத்தாளரும் சமையல் கலை வல்லுநருமான சீதா ராமநாதன் அவர்களுடன் நேர்முகத்தின் பகுதி 2 இடம்பெறும். 1:45 மாநில செய்திகள் கேட்கலாம் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக. 1:55 மெல்லிசை.

இசை. மதியம் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி ஏஞ்சல். 2:15 மதுரத்தென்றல். நிகழ்ச்சியின் இடையே 2:30 உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தின சிறப்பு தகவல்கள். வழங்குபவர் டாக்டர் பி எம் செல்வராஜ் மனோகரன் அவர்கள். 12:40 ஹிந்தி மொழி பாடம். கற்றுக் கொடுப்பவர் வி லீலாவதி அவர்கள், கற்றுக்கொள்பவர் விஸ்வாஸ் சோனி. 2:55 வானிலை அறிக்கை சென்னேஞ்சல். 3 மணிக்கு பகல் ஒலிபரப்பு நிறைவு பெறும். மீண்டும் மாலை ஒலிபரப்பு 5:30 தொடங்கும். மாலை 5:27 நாளொரு குரல். அதைத் தொடர்ந்து 5:30 என்சிஆர்டி விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 6:50 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி ஏஞ்சல். 6:10 உருபட பாடல்கள். 6:30 மாநில செய்திகள், சென்னை ஏஞ்சல். 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரை தென்றல். 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள், சென்னை ஏஞ்சலாக. இதனை எழுதியவர் ஆர் விஜயகுமார். 7:15 தமிழில் செய்திகள், சென்னை ஏஞ்சல். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும். வளம் குறைந்த மண் வகைகளும் சீர்திருத்த முறைகளும் குறித்து குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலைய பேராசிரியர் டாக்டர் டி செல்வராஜ் அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறும். 28:00 செய்தி அறிக்கை கேட்கலாம். சென்னை ஏஞ்சலாக. 8:05 மதுரை தென்றல். நிகழ்ச்சியின் இடையே 8:15 உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தின சிறப்பு தகவல்கள். வழங்குபவர் டாக்டர் பி எம் செல்வராஜ் மனோகரன் அவர்கள். 8:30 அச்சாணி நிகழ்ச்சியில் கோலப்பொடி தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டுள்ள ஆர் மகாலட்சுமி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதி. உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல் கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி ஏஞ்சல். 9:15 செய்தி சுடர், சென்னை ஏஞ்சல். 9:30 இசை பேருரை, சென்னை ஏஞ்சல். இதில் பக்த சுதாமா நிகழ்த்துபவர் சி பன்னிவாய் அவர்கள். 20:30 நட்சத்திர நாதங்கள். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி ஏஞ்சல். 11:10 எமது இன்றைய ஒலிபரப்பு நிறைவுபெறும். இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவுகள் கேட்டீர்கள் நேர்களே. இன்னும் சில நொடிகளில் வர காத்திருக்கிறது செய்தி சுருக்கம், சென்னை ஏஞ்சலாக.

0: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இம்மாதம் 25 வழங்குகிறார். நாட்டில் எரிபொருள் போதிய அளவில் கையிருப்பு இல்லை என்று சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது. சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷன் இன்று பதவியேற்கிறார். இந்தியா மியான்மர் எல்லைப்பகுதி வழியாக போதைப்பொருள் கடத்தப்படும் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரியம் முறியடித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 23 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் தில்லி அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி, ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. காசி தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 6:02. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 லட்சம் பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
3: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
3: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
5: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
6: நேரம் காலை 6:03.

0: today for the third India-Nordic summit and bilateral engagements. This will mark the first prime ministerial visit from India to Norway in 43 years. Mr. Modi will call on King Harald V and Queen Sonia and hold bilateral talks with Prime Minister Jonas Gahr Støre. Mr. Modi will also address the India-Norway Business and Research Summit along with Norwegian Prime Minister. The visit will provide an opportunity to review the progress made in India-Norway relations and explore avenues to further strengthen them. Congress leader V.D. Satheesan will be sworn in as Chief Minister of Kerala today. The Chief Minister designated yesterday evening unveiled a 21-member UDF cabinet ahead of today's swearing-in ceremony. Of the 21st ministers, 14, including Satheesan himself, are first-timers. Announcing the cabinet after submitting the list of ministers to Governor Rajendra Arlekar, Mr. Satheesan said the entire UDF ministry will be sworn in together. Congress secured 11 ministerial berths besides the Chief Minister's post. Mr. Satheesan also announced the Thiruvanchur Radhakrishnan will be the Speaker and Shanimol Usman will be the Deputy Speaker. India has expressed deep concern at the attack targeting the Barakah nuclear facility in the UAE. In a statement, Ministry of External Affairs said such actions are unacceptable and represent a dangerous escalation. New Delhi has urgently called for restraint and a return to dialogue and diplomacy. Union Minister for Health and Family Welfare Jagat Prakash Nadda has arrived in Switzerland to participate in the 79th World Health Assembly. The six-day event will begin today in Geneva. In a social media post, Mr. Nadda said that his year's theme, Reshaping Global Health, a Shared Responsibility, highlights the importance of collective action in addressing global health challenges. In IPL cricket, Delhi Capitals defeated Rajasthan Royals by 5 wickets at Arun Jaitley Stadium in Delhi last night. Earlier in another match, the Delhi Royal Challengers Bengaluru defeated Punjab Kings by 23 runs in Dharamshala. In today's fixture, Chennai Super Kings and Sunrisers Hyderabad will clash at M.A. Chidambaram Stadium in Chennai at 7:30 p.m. And that is the end of this news bulletin.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் குற்றால தமிழில் குளிப்போம். கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள்.
3: தமிழ், முத்தமிழ், பைந்தமிழ், செந்தமிழ் என்றெல்லாம் கொண்டாடப்படக்கூடிய தமிழுக்கு தண்டமிழ் என்னும் பெயரும் உண்டு. தண்டமிழ் என்பதனை தன்மை கூட்டல் தமிழ் என பிரிக்க வேண்டும். தன்மை என்பது குளிர்ச்சியை குறிக்கும். தன்மை கூட்டல் நீர், தண்ணீர். தமிழில் அனைத்தும் காரண பெயராகவே அமைவதனை காணலாம். அதனால்தான் சுடு தண்ணீர் கொடுங்க என கேட்கக்கூடாது, சூடான குளிர்ச்சியான தண்ணீர் கொடுங்கள் என பொருள்படும். எனவே தண்ணீர் கொடுங்கள் என்பது பானையில் குளிர்ந்த நீரை கொடுங்கள் என்றே முன்னோர்கள் கேட்டுள்ளனர். கோடையில் குளிர்ச்சியான நீரை தேடுவது இயல்பு. அது மட்டுமின்றி அருவிகளில் குளிப்பது உடலுக்கும் உள்ளத்துக்கும் நன்மை செய்யும். குற்றாலத்து அருவியில் குளிப்பதென்றால் அது இன்னும் அழகு. அதுபோலவே குற்றால தமிழில் குளிப்பதும் அழகு. காலையிலேயே குற்றால தமிழில் குளிப்போம், உள்ளம் குளிரும். மலையிலே நடந்து செல்லும் பொழுதே அங்குள்ள அருவிகள் இனிய ஓசையால் வரவேற்கும். நீர்த்தோரணங்கள் உடலை குளிர்விக்கும். விலங்குகள் பூமியையும் பறவைகள் வானத்தையும் அழகாக்கி கொண்டிருக்கும். இக்காட்சியை வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர், ககன சித்தர் வந்து வந்து காயசித்தி விளைப்பர், தேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பறிக்காலும் தேர்க்காலும் வழுகும், கூணலிலும் பிறை முடித்த வேணி அலங்காரர், குற்றால திரிகூட மலையெங்கள் மலையே என தான் வாழும் இடத்தின் பெருமையை மிக அழகாக பெருமிதத்துடன் சொல்கிறாள் குறவஞ்சி. குற்றாலமலையின் பெருமையை பாடிய திரிகூட ராசப்ப கவிராயர் தமிழ் பிறந்த பொதிய மலையின் சிறப்பையும் பாடுகிறார். குறவஞ்சியே, பொதிய மலையின் பெருமையை அறிவாயா என கேட்டு, திங்கள் முடி சூடுமலை, தென்றல் விளையாடுமலை, தங்கு புயல் சூழுமலை, தமிழ் முனிவன் வாழுமலை, அங்கையற்க நம்மை திரு அருள் சிறந்து பொழிவதென பொங்கருவி.

0: தூங்குமலை, புதிய மலை, என் மலையே என பாடியுள்ளார். இந்த புதிய மலையோ நிலவையே மலராக சூடியிருக்கிறது. எல்லோரும் பூங்காவிற்கோ கடற்கரைக்கோ சென்றுதான் காற்று வாங்குவார்கள். ஆனால் அந்த காற்றில் சிறந்ததான தென்றலே இந்த பொதிகை மலையில் வந்து விளையாடும் என்கிறார். இடத்தால் மக்களுக்கு பெருமை வருவது ஒரு சிறப்பெனில், வாழும் மனிதரால் அந்த இடத்திற்கு சிறப்பு உண்டாவது மேலும் சிறப்பு என்பதனை தமிழ் முனிவனாகிய அகத்தியர் வாழ்ந்தமலை என குறிப்பிடுகிறார். அருளானது அருவி போல் பொழியும் என்பதனை மாற்றி அருவி அருள் போல் பொழிகிறது என பாடி மீனாட்சி அம்மையின் புகழையும் பொதிய மலையின் வளத்தையும் ஒருங்கே சிறப்பித்துள்ளார். மேலும் குற்றால குறவஞ்சியின் தலைவியான வசந்தவல்லி பந்து பயில்கிறாள். அப்பொழுது நடைபெறும் செயல்களை மிக அழகாக பாடுகிறார் திரிகூடராசப்ப கவிராயர். மகிழ்ச்சியாக விளையாடும் குழந்தைகளை பார்த்து மகிழ்வது உள்ளத்தின் விருப்பம்தானே. அவ்வாறே வசந்தவல்லி பந்தாடும் அழகினை கண்முன்னே கொண்டு வந்து விடுகிறார். விளையாட்டு வீரர்களுக்கு வெற்றி வெற்றி என ஊக்கப்படுத்தினால் நன்றாக விளையாடுவார்கள். ஆனால் இந்த வசந்தவல்லிக்கு ஊக்கப்படுத்த எவரும் தேவையில்லை. அவள் கையில் அணிந்திருக்கும் வளையல்களே வெற்றி வெற்றி என ஊக்கப்படுத்துகின்றனவாம். அவ்வாறு காலில் அணிந்துள்ள சிலம்பம் தண்டையும் வளையல்களோடு சேர்ந்து அவளுடைய ஆட்டத்தை அழகு செய்கின்றனவாம். பாடலை பாடுவோமா? செங்கையில் வண்டு கலின்கலி நின்று செயம் செய்யும் என்றாட, இடை சங்கதம் என்று சிலம்பு புலம்பொடு தண்டை கலந்தாட, இரு கொங்கை கொடும்பகை வென்றனம் என்று குழைந்து குழைந்தாட, மலர் பைங்கொடி நங்கை வசந்த சௌந்தரி பந்து பயின்றனலே என்னும் அடிகள் எடுத்து காட்டுகின்றன. இதனை முன்னரே பாடி பழகியுள்ளவர்கள் என்னுடனே பாடியிருப்பீர்கள். பாடாதவர்கள் இப்படி ஒரு பாடலை இனிமேலாவது படிக்க வேண்டும் என வருந்துவார்கள். அத்தனை அழகானது இந்த குற்றால தமிழ்.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க இதில் குற்றால தமிழில் குளிப்போம். கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

நேரம் காலை 6:15. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருப்பது பக்தி மாலை.

இன்னும் காலை 6:26 ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 KHz மதுரை வானொலி நிலையம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை.

நேரம் காலை 6:31. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 1769 கிலோஹெர்ட்ஸில். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹர்ட்ஸ். இன்று பராபவ வருடம் வைகாசி மாதம் 4 நாள் திங்கட்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர் மற்றும் இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த கால்நடை வளர்ப்போர்களே, மதுரை திருப்பரங்குன்றம் தியாகராஜ பொறியியல் கல்லூரி சாலையில் உள்ள கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆய்வு மையத்தில் வரும் 19 தேதி செவ்வாய்க்கிழமை வெள்ளாடு வளர்ப்பு குறித்த பயிற்சி நடைபெற உள்ளது. ஆர்வமுள்ள கால்நடை விவசாயிகள் மற்றும் சுய தொழில் துவங்க ஆர்வமுள்ள இளைஞர்கள் மற்றும் பெண்கள் இந்த பயிற்சிகளில் கலந்து கொண்டு பயனடையலாம். ஆர்வமுடையோர் பயிற்சி பற்றிய முழு விவரங்களை நேரில் அல்லது இப்போது கூறப்போகும் தொலைபேசி எண் மூலமாக அறிந்து பயிற்சிகளில் சேர்ந்து பயனடையலாம். மைய அலுவலகத்தின் தொலைபேசி எண் 0452-2483-903. தொடர்பு கொள்ள வேண்டிய நாட்கள் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 முதல் மாலை 5:30 வரை. ஆர்வமுடைய கால்நடை விவசாயிகள் மற்றும் சுய தொழில் துவங்க ஆர்வமுள்ள இளைஞர்கள் மற்றும் பெண்கள் இந்த பயிற்சிகளில் கலந்து கொண்டு பயனடையலாம் என மதுரை திருப்பரங்குன்றம் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆய்வு மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி, அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் வருவாய் கோட்டங்களில் இம்மாதம் 19 தேதியன்று முற்பகல் 11 அளவில் கோட்ட

0: அளவிலான விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் சிவகாசி உதவி ஆட்சியர், அருப்புக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் சாத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. கோட்ட அளவிலான கூட்டத்தில் விவசாய பெருமக்கள் கலந்து கொள்வதுடன் விவசாயம் மற்றும் தனிநபர் தொடர்பான மனுக்களை வருவாய் கோட்டாட்சியர்களிடம் நேரடியாக அளித்து தீர்வு காணலாம். வட்டார அளவிலான விவசாயம் மற்றும் விவசாயம் சாராத மனுக்களுக்கு விரைந்து தீர்வு காணப்பட்டு நடவடிக்கை விபரத்தினை மனுதாரருக்கு தெரிவித்திட அனைத்து துறை அலுவலர்களை விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொள்கிறார். அன்பான விவசாயிகளே, கத்தரியில் தண்டு புழு தாக்குதல் குறித்த அறிவிப்பு. கத்தரியில் தண்டு புழு தாக்கினால் அறிகுறிகள்: கத்தரி செடியின் நுனி பகுதி வாடிய பிறகு காய்ந்துவிடும், வளர்ச்சி இருக்காது, தண்டு புழு செடியின் உள்ளே சென்று குடைந்து சாப்பிடும், பிறகு காய்ப்புழுவாக மாறிவிடும். இவற்றை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறையை பயன்படுத்தலாம். விளக்கு பொறி ஒரு ஏக்கருக்கு ஒரு இடத்தில் வைத்து தாய் அந்த பூச்சியின் நடமாட்டத்தை கண்காணிக்கலாம். இன கவர்ச்சி பொறி ஒரு ஏக்கருக்கு 5 இடத்தில் வைத்து ஆண் பூச்சியை கவர்ந்து அழிக்கலாம். ட்ரைகோகிரமா ஒட்டுண்ணி அட்டை ஒரு ஏக்கருக்கு 4 cc கட்டலாம். ரசாயன முறையில் கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி குளோரி பைரிபாஸ் மருந்தை மாலை வேளையில் தெளித்து கட்டுப்படுத்தலாம். இவ்வாறு வேளாண் குறிப்பு தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த விவசாயிகளே, வேளாண் துறையின் கீழ் பிரதமரின் கௌரவ நிதி தொகை பெற்று நில உடைமை பதிவு செய்யாத விவசாயிகள் நில உடைமைகளை பதிவு செய்து மத்திய மற்றும் மாநில அரசு மானிய திட்டங்களில் பயன்பெறலாம். தற்போது கௌரவ நிதி தொகை பெறும் விவசாயிகள் தங்கள் நில உடைமை விவரங்களை உடனடியாக பதிவு செய்யாவிட்டால் அடுத்த தவணை கிடைக்கப்பெறாது. பதிவு செய்யாத 9,240 விவசாயிகள் உடனடியாக அருகிலுள்ள பொது சேவை மையங்களிலும் ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையங்களிலும் பதிவு செய்ய அறிவுறுத்தப்படுகிறார்கள். நில உடைமை பதிவுகளை விவசாயிகள் விடுதலின்றி பதிவு செய்து மத்திய மாநில அரசு மானிய திட்டங்களில் பயன்பெறலாம். இவ்வாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கின்றார். தொடர்வது இன்று ஒரு செய்தி. செய்தியில் தாவர ஊட்டச்சத்து மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் ஏ பிரியதர்ஷினி அவர்கள்.
1: எப்பயுமே ஹார்மோன்ஸ் வந்து குறைந்த செறிவான விகிதத்தில் நம்ம கொடுக்க வேண்டும். நிறைய கொடுக்க கூடாது. குறைவான செறிவான பிபிஎம்னு சொல்லுவாங்க, பார்ட்ஸ் பெர் மில்லியன். அந்த மாதிரி பிபிஎம் செறிவுல வந்து நம்ம கொடுக்கணும். இப்ப அடுத்து ஜிபர்லின் வந்துட்டு எங்க கண்டுபிடிச்சாங்கன்னா, வந்துட்டு ஒரு ஜப்பான்ல இருக்கிற ஒரு விஞ்ஞானி தான் வந்துட்டு நிலத்துல பாக்குறப்போ, அவருடைய நிலம் இல்லாம பக்கத்து நிலம் பாக்குறப்போ அந்த அரிசியானது மிகவும் வளர்ந்து ரொம்ப ஒரு ஹைட்டா ரொம்ப தண்டு நீண்டு இருந்துச்சு. அதுல வந்து விதை இல்லாம இருந்துச்சு. எதற்காக இப்படி இருக்குன்னு அதை எடுத்து ஆராய்ந்து பாக்குறப்போ, ஜிபர்லா ஃபியூஜிகோரை அப்படிங்கிற ஒரு பூஞ்சை தான் வந்து இந்த மாதிரி அசாதாரணமான வளர்ச்சிக்கு தண்டு நீச்சிக்கு காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த பூஞ்சையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு திரவம் அப்படின்னாதான் இந்த ஜிபர்லின். இந்த ஜிபர்லினோட முதல் பண்பே என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, தண்டு நீச்சி அடைகிறது. கணுவுடை பகுதிகளில் வந்து தண்டு வந்து நீச்சி அடைகிறதுக்கு இந்த ஜிபர்லின் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்புறம் விதை முளைக்கிறதுக்கு, ஒரு விதை வந்து முளைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஜிபர்லின் வந்து ரொம்பவே வந்து இன்றியமையாத இருக்கு. அடுத்து பார்த்தினோகார்பிக் கனிகள், அதாவது விதையில்லா கனிகளுக்குமே இந்த வந்து ஜிபர்லிக்கு வந்து மிகவும் இன்றியமையாத இருக்கு. திராட்சை பழங்கள்லாம் வந்து அந்த திராட்சையோட பெரியோட அந்த சைஸ் அதிகப்படுத்துறதுக்கு இந்த ஜிபர்லினை வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அடுத்து வந்து சைட்டோகைனின், செல் பகுப்படைதல் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செல் பகுப்படைகிறதுக்கு இந்த சைட்டோகைனின் வந்து ரொம்ப இன்றியமையாதாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பக்கவாட்டு கிளைகள் வளர்ச்சிக்கு வந்து இந்த ஒரு சைட்டோகைனின் மிகவும் இன்றியமையாதாக இருக்கும். செனசென்ஸ் அப்படின்னா இலையானது ரொம்ப வயசாகி அது ஏஜ் ஆகி உதிர்றதா வந்து அப்படி சொல்லுவாங்க. இப்படி சைட்டோகைனின் இருந்துச்சுன்னா அப்படின்னா அந்த இலையானது அந்த உதிர்வதை வந்து இது வந்து தடுக்கும். அதாவது அந்த இலையை வந்து அந்த பசுமையாகவே பச்சைத்தன்மையை வந்து அதை இது பண்ணி அந்த இலையானது கீழே உதிர்

0: வதை தடுக்கும். அடுத்து வந்து எத்திலின். எத்திலின் பார்த்தோம் அப்படின்னா வந்து கனிப்பழுத்தல், அதாவது அந்த ரைப்பனிங்னு சொல்லுவாங்க, அந்த ரைப்பனிங்க்கு வந்துட்டு எத்திலின் வந்து ரொம்பவே இன்றியமையாது. அதே மாதிரி விதை உறக்கத்தை, மொட்டுக்கள் இதெல்லாம் வந்து நீக்குது, தண்டு நீச்சி அடைதலையெல்லாம் தடுக்கிறது. ஸோ மெயினாக எத்திலின்னாலே பல ரைப்பனிங்க்கு தான். அப்சிசிக் அமிலம், இந்த அப்சிசிக் அமிலம் வந்துட்டு மெயினாக வந்துட்டு விதை உறக்கத்தை வந்து ஏற்படுத்தும். விதை உறக்கம் அப்படின்னா எல்லா விதைகளுமே எல்லா சாதகமான சூழ்நிலையுமே வளரும் தன்மை இது. ஒரு சில விதைகள் அதுக்கு சாதகமான சூழ்நிலை வைத்தாலுமே விதையானது முளைக்காது, அதாவது அது வந்து ஒரு செயலற்ற நிலையிலே இருக்கும். இந்த அப்சிசிக் அமிலமானது என்ன பண்ணும் அப்படின்னா விதை உறக்கத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி தாவரத்தின் இலைத்துளை இருக்கு இல்லையா, இலைத்துளையை வந்து மூட செய்யும். இலைத்துளை வழியாக தான் அந்த வாயு பரிமாற்றமே நடக்கும். ஸோ இலைத்துளையை மூட செய்யும். வறட்சி காலங்களில் மண்ணில் வந்து நீர் பற்றாக்குறையா இருக்கும் பொழுது தாவரமானது மேலும் நீராவி போக்கை நடத்தினால் தாவரத்திற்கு நீரின் அளவு நம்மளுக்கு பத்தாது. எனவே நம் ஏபிஏ போன்ற இந்த வளர்ச்சி ஊக்கிகளை நம்ம கொடுக்கும் பொழுது அது இலைத்துளையை மூட செய்து நீராவி போக்கை கட்டுப்படுத்தி வறட்சியான காலங்களில் தாவரத்தின் வளர்ச்சியை ஒழுங்குபடுத்தும். இவ்வாறு தாவரத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய ஹார்மோன்கள் தாவரத்தின் வளர்ச்சியை ஒழுங்குபடுத்தி மகசூலை அதிகரிக்க பயன்படுத்தப்படுகின்றன.
1: இதுவரை தாவர ஊட்டச்சத்து மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து தகவல்கள் வழங்கினார் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் ஏ பிரியதர்ஷினி அவர்கள். நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.

0: நேரம் காலை 6:44. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மதியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்னும் சில நொடிகளில் வர காத்திருக்கிறது. மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து மக்களுக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த சந்திப்பின் போது அந்நாட்டு இளவரசி விக்டோரியா கலந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். அப்போது அவர் ஸ்வீடன் மன்னர் மற்றும் ராணி ஆகியோரின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக விழுமியங்கள், நிர்வாக நெறிமுறைகள் மற்றும் மக்கள் தொடர்பு ஆகியவற்றில் வலுவான அடித்தளம் கொண்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அனைத்து துறைகளிலும் இணைந்து செயல்படுவதென இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். வர்த்தகம், பாதுகாப்பு, புதுமை கண்டுபிடிப்புகள், செயற்கை நுண்ணறிவு, பருவநிலை மாற்றம் போன்ற பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டது. இது இரு நாடுகளுக்கிடையேயான வலுவான நாகரிக பிணைப்பை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக உலக அளவிலான எரிபொருள் விநியோகம் மற்றும் வர்த்தக நடைமுறைகளில் ஏற்பட்டுள்ள தாக்கம் குறித்தும் இரு தலைவர்களும் தங்களது கருத்துக்களை பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டனர். இந்தியா ஸ்வீடன் இடையே பாதுகாப்பு, அரிய வகை கனிமங்கள் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் 17 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளன. தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம், தேசிய அரிய வகை கனிமவள இயக்கம் மற்றும் மேக் இன் இண்டியா போன்ற திட்டங்களின் கீழ் முதலீடு செய்ய முன்வருமாறு ஸ்வீடன் நிறுவனங்களுக்கு பிரதமர் அழைப்பு விடுத்தார். இதனிடையே ஐரோப்பிய யூனியன் தலைவர் திருமதி உர்சுலா வாண்டர்லைன் உடன் நடத்திய பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொழில்துறை முதலீடு மற்றும் புதுமை கண்டுபிடிப்பு துறைகளில் ஏராளமான வாய்ப்புகளை வழங்க வகை செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விருது பிரதமரின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமைத்துவ பண்பிற்கு கிடைத்த அங்கீகாரம் என்று குறிப்பிட்டுள்ளார். உலக அரங்கில் இந்தியா மீதான நன்மதிப்பு அதிகரித்து வருவதை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு இந்தியரும் உத்வேகம் பெறுவதற்கும் பெருமை கொள்வதற்குமான தருணம் இது என்றும் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தியில், நாட்டில் 60 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களின் உற்பத்தி திறனும் அதிகரிக்கப்பட்டுள்ளதையும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதுபோன்ற தவறான செய்திகளைக் கண்டு மக்கள் பதற்றமடைய வேண்டாம் என்றும், அரசின் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்றும் மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது. சென்னை 1000 விளக்கு தொகுதியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். கோபாலபுரம், நுங்கம்பாக்கம் மற்றும் கில் நகரில் உள்ள விளையாட்டு மைதானங்களை நேற்று அவர் ஆய்வு செய்தார். பின்னர் அங்குள்ள விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடிய அவர், அவர்களுக்கு தேவையான வசதிகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார். இதையடுத்து கில் நகர் பூங்காவை ஆய்வு செய்த அவர், அங்கு மேற்கூரை, கண்காணிப்பு கேமரா மற்றும் கழிவறை வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு திரு ஜே சி டி பிரபாகர் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக்கா அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும் என்று கூறினார். ராசிபுரத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனையை விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். கிளாண்டஸ் வைரஸ் குறித்து மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்று அவர் கூறினார். தெருநாய்களிடமிருந்து ரேபிஸ் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வாகன நெரிசலை குறைக்கும் வகையில் ஆன்லைன் வாயிலாக நுழைவு கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த நடைமுறை காரணமாக சுற்றுலாப் பயணிகள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள குணா குகை, பில்லர்ராக் உள்ளிட்ட சுற்றுலா இடங்களுக்கு செல்ல ஆன்லைன் QR கோடு மூலம் ஒரே முறை நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. விடுமுறையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்த நிலையில் பாம்பார்புரம் கால்ஃப் கிளப் சாலைகளில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் 4 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்த பெண்கள் மற்றும் முதியவர்கள் அடிப்படை வசதியின்றி கடும் அவதிக்குள்ளாகினர். சாலைகளை அகலப்படுத்தினாலும் நெரிசல் குறையாததால் QR கோடு கட்டண முறையை ஆய்வு செய்து போக்குவரத்து நெரிசலுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரி கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே பழனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று கனமழை பெய்தது. இதன் காரணமாக விளை நிலங்களுக்குள் மழைநீர் தேங்கியுள்ளதால் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பயிர்கள் நீரில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரி செய்திகள். இந்தியா மியான்மர் எல்லைப்பகுதி வழியாக போதைப்பொருள் கடத்தப்படும் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரியம் முறியடித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து யுக்ரைன் நடத்திய

0: ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர். பங்களாதேஷில் தட்டம்மை நோய்க்கான தடுப்பூசிக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சர்தார் முகமது ஷகாபத் உசைன் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கட் மாநிலத்தில் பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அம்மாநில அரசு தொடங்கியுள்ளது. ஹசரத் நிஜாமுதீன் ராஜ்தானி விரைவு ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து விசாரணை நடத்த உயர்நிலை குழு அமைக்கப்பட்டுள்ளது. திரிபுராவில் நடைபெறும் வர்த்தக மாநாட்டில் பங்கேற்குமாறு ரஷ்ய பிரதிநிதிகளுக்கு அம்மாநில அரசு அழைப்பு விடுத்துள்ளது. திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பெண்கள் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையை ஒட்டிய வனப்பகுதிகளில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க வனத்துறை மற்றும் காவல்துறை இணைந்து தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். முட்டையின் தேவை அதிகரித்துள்ளதன் காரணமாக அதன் விலை மேலும் உயரக்கூடும் என்று நாமக்கல் மாவட்ட முதல் முட்டை உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் கோடைக்கால டேபிள் டென்னிஸ் பயிற்சி வகுப்புகள் தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 23 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்சாலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பஞ்சாப் அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன் எடுத்தது. மற்றொரு போட்டியில் தில்லி அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இன்று நடைபெறும் போட்டியில் சென்னை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி இரவு மணி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்தன. காசி அணி தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளம் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. எர்ணாகுளத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து மக்களுக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் காலை 6:55. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எளிது வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
3: நம்மை சுற்றியுள்ள சூழலியலை அறிய முயற்சி செஞ்சாலே இயற்கை நமக்கு தரும் இன்பத்தை நம்மால் உணர முடியும். நம் சூழலியல் என்பது மனிதர்களாகிய நாம் மட்டும் இல்லை என்பதை நாம் முதலில் உணர வேண்டும். காடுகளில் வாழ்ந்த பழங்குடிகள் ஆயிரக்கணக்கான வருஷங்களா அந்த சூழலியலை பாதிக்காம வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த சூழலியலுடைய தன்மையை அறிஞ்சிருந்ததுதான் காரணம். அதாவது காடு என்பது தம் மக்களுக்கானது மட்டும் இல்லை, எல்லா உயிர்களுக்குமானது, அங்கு வாழும் உயிரினங்களில் நாமும் ஒரு கூட்டம் என்ற அவர்களின் புரிதல் தான் இதுக்கு காரணம்னு சொல்லலாம். ஒரு உதாரணம் இதுக்கு நான் சொல்றேன். காடுகள்ல பழங்குடி மக்கள் மாம்பழ பருவத்துல பழங்களை பறிக்கிறதுக்கு ஒரு முறைய கையாளுவாங்க. அவங்க சந்தை தேவைக்காக அதை பறிக்கிறது இல்லை. அந்த மாங்கனி ஒரு குறிப்பிட்ட பருவத்துல சூழலியலால அளிக்கப்படும் கொடையாதான் அதை கருதுறாங்க. மாம்பழத்தை பறிச்சுக்க ஒரு குறிப்பிட்ட நாளை குறிப்பாங்க. அது அந்த பழம் கனியும் காலத்துல காட்டுல வாழ்ற பிற உயிர்கள் வந்து உண்டதுக்கு அப்புறம், உதாரணத்துக்கு சொல்லணும்னா பழம் மரங்கள்ல பழுக்கிறப்போ அணில், குரங்கு, சில பறவை இனங்கள் இதெல்லாம் வந்து அந்த பழங்களை உண்ணும். அந்த கனியை உண்ணதுக்கு அப்புறமா விதைய கீழே போட்டா அது முளைச்சி வளர்ற அளவுக்கு அந்த கனி முதிர்ச்சி அடைந்த கனியாகவும் இருக்கணும். அப்போ இந்த பழங்குடி மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பழங்கள் பழுத்து முதல்ல காற்றில் வாழும் பிற உயிரினங்கள் வந்து என்னைக்கு இதை சாப்பிடும் அப்படிங்கிற நாளுக்கு அப்புறமா இந்த கனியை நாம பறிச்சு சாப்பிட்டு அந்த விதையை கீழே போட்டா அது மறுபடியும் தரமா முளைத்து இன்னொரு மரமா மாறணும் அப்படிங்கிற நிலை வரக்கூடிய நாள் என்னைக்கு அப்படிங்கிறத பார்த்து அந்த நாளை எல்லாரும் கனியை பறிச்சுக்கக்கூடிய நாளா குறிச்சுப்பாங்க. இயற்கை வளம் அப்படிங்கிறது மனிதனாகிய நமக்கு மட்டும் இல்லை, இது சூழலியல்ல வாழும் அனைத்து உயிர்களுக்கும் அப்படிங்கிற புரிதல் தான் அவங்களுடைய அந்த செயல்பாட்டுக்கு காரணம். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோட செயல்படுறதுனாலதான் அந்த காடுகள் பல்லுயிர் கோலமா வளமா இருக்குதுன்னே சொல்லலாம். நாம கிராமத்திலேயோ நகரத்திலேயோ பெரும் பல்லுயிர் கோலத்துல இல்லை அப்படின்னாலும் ஒரு சின்ன சூழலியல் தொகுதியின் அறிவியலை புரிஞ்சு நம்ம

0: வாழணும். நம்ம வீட்டு தோட்டம், மாடி தோட்டம், இதுல காய்க்கும் கனிகள் முதலானவற்றை உண்பதற்காக அணில், சிறிய பறவைகள் இதெல்லாம் வர்றதை நம்ம பார்த்துருக்கோம். அவங்களுக்கான தேவை அப்படிங்கிறது மிக மிக மிக குறைவு. ஒரு மரத்துல நூற்றுக்கணக்கான பழங்கள் இருக்குது அப்படின்னா அந்த எல்லா பழங்கள்லையும் வந்து அந்த உயிரினங்கள் வந்து சாப்பிட்டு போக போறது இல்லை. ஆனா நாம என்ன பண்றோம், ஒரு பழத்தையும் அந்த உயிரினங்கள் உண்ணாம இருக்கிறதுக்காக அதை பிளாஸ்டிக் கவர் போட்டு அதை கட்டி வேற வச்சிடறோம். அவை உண்ணக்கூடிய நிலைக்கு பழங்கள் வந்த பிறகே அவற்றை உண்ணும். பொதுவா எந்த காயையும் வந்து பாத்தீங்கன்னா அணிலோ குருவியோ வந்து கடிச்சிட்டு போறதில்லை. அவை பழமானதுக்கு அப்புறம், அது உண்ணும் நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அதை சாப்பிடும். ஆனா நாம இதெல்லாம் கருத்துல கொள்றதே இல்லை. அது காயா இருக்கிறப்பவே ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு கட்டிடுறோம். அப்போ ஒரு தோட்டமா இருந்தா கூட அது ஒரு சின்ன சூழலையில உருவாக்குது, அங்க இருக்கக்கூடிய சிறு சிறு உயிரினங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம கருத்துல கொள்றதே இல்லை. ஒரு பெருஞ்சூழலையலோ ஒரு சிறு சூழலையலோ அதுக்கு தகுந்த வகையில ஒரு சின்ன பல்லுயிர் கோலமா இருக்கணும். அப்படி இருந்தா நம்மளுடைய தலையீடு இல்லாமலேயே அந்த இடம் ரொம்ப செழுமையா இருக்கும். வீட்டுல அல்லது மாடியில தாவரங்கள் வளர்க்கும் சூழ்நிலை அப்படின்னா பல வகையான தாவரங்களை வச்சு வளர்த்தோம் அப்படின்னாலே அது ஒரு சிறிய வளமான சூழலியலை இயற்கையாகவே ஏற்படுத்தும். சூழலியலை அறிவோம், இயற்கையை காப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் எஸ் கண்ணன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நாம் அடுத்ததாக கேட்கப் போகும் நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். நேரம் 7 மணி. நாம் இணைந்திருக்கிறோம் அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில். பூக்கள் பூக்கள் நம்ப முடியாத அளவிற்கு வேகமாக வளரும் திறன் கொண்டவை. உதாரணமாக மூங்கில் ஆர்கிட் பூ ஒரே நாளில் 12 அங்குலம் வளரும். இனி கேட்கலாம் ஒரு பாடல், ஜென்டில்மேன் திரைப்படத்தில் இருந்து.

மீண்டும் இணைகிறோம் நேயர்களே. அறிவும் ஆயிரம் நிகழ்ச்சியில் காற்றில் உள்ள கண்ணுக்கு தெரியாத நீராவியானது இரவு நேரங்களில் குளிர்ச்சியான புற்கள் இலைகள் மீது படும்போது நீராக மாறும். இந்த நீர்த்துளியே பனித்துளிகள். அடுத்த பாடல் ஆசை திரைப்படத்தில் இருந்து.

0: நேரம் 7:10. நாம் கேட்கலாம் மதுரை தென்றல். அதற்கு முன்பாக
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து. இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நாம் கேட்கலாம் ஒரு பாடல் மதுரை தென்றலில், ஜி திரைப்படத்தில் இருந்து.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெம்மசாமி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷன் இன்று பதவியேற்கிறார். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில தினங்களில் படிப்படியாக அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், உலக சுகாதார நடைமுறைகளை மறுசீரமைப்பது அனைவரின் கூட்டு பொறுப்பு என்ற கருப்பொருளின் அடிப்படையில் இந்த மாநாடு நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 6 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் 165 நாடுகளைச் சேர்ந்த சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் நடைபெற்ற தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அவர், நீர் பாதுகாப்பு திட்டங்களை வெற்றிகரமாக மேற்கொள்வதற்கு மக்களின் பங்கேற்பு அவசியம் என்று கூறினார். கிராமப்புறங்கள் மற்றும் விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு கிராம பஞ்சாயத்து முதல் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வரை அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். வரும் ஆண்டுகளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அம்சமாக இருக்கும் என்றும், நீடித்த வளர்ச்சிக்கு சமூக பொறுப்புணர்வுடன் கூடிய நீண்டகால திட்டங்களை செயல்படுத்த வேண்டியது அவசியம் என்று திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெம்மசாமி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் குண்டூரில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நவீன மற்றும் நீடித்த வேளாண் நடைமுறைகளின் முன்மாதிரி மாவட்டமாக குண்டூர் மாவட்டம் உருவெடுக்கும் என்று அவர் கூறினார். கிராமப்புறங்களில் பயிர் சாகுபடி மற்றும் முறையான வேளாண் மேம்பாட்டுத் திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். ஒவ்வொரு மண்டலத்திலும் குறைந்தது ஒரு விதை கிராமத்தை உருவாக்கி அது குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார்.

0: அனைத்து விவசாயிகளுக்கும் வேளாண் நடைமுறை சார்ந்த தகவல்கள் சென்றடையும் வகையில் செயல்திறன் மிக்க தகவல் தொடர்பு அமைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் வேளாண் பல்கலைக்கழகத்தின் மூலம் பிரத்யேக யூடியூப் சேனல் தொடங்கப்பட வேண்டும் என்றும் திரு பெம்மசாமி சந்திரசேகர் கேட்டுக் கொண்டார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷன் இன்று பதவியேற்கிறார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 20 பேர் அமைச்சர்களாக பங்கேற்கின்றனர். இந்த விழாவில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் அக்கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்கின்றனர். 12,000 பேர் கலந்து கொள்ளும் வகையில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக அம்மாநில முதலமைச்சராக பதவியேற்கவுள்ள திரு வி டி சதீஷன் நேற்று மாலை ஆளுநரை சந்தித்து அமைச்சர்கள் பட்டியலை வழங்கினார். எரிபொருள் நுகர்வை குறைக்கும் வகையில் போக்குவரத்து பயன்பாட்டை முறைப்படுத்துவது உட்பட பல்வேறு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு தில்லி காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தில்லி காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், சர்வதேச அளவில் நிலவும் சூழல் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன பயன்பாட்டை குறைத்து எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துவதை ஊக்குவிக்கும் வகையில் அனைத்து அலுவலகங்களுக்கும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. எரிபொருள் பாதுகாப்பு மற்றும் தேவையற்ற செலவினங்களை குறைப்பதன் மூலம் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முன்முயற்சிக்கு அனைவரும் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இரண்டாயிரத்து 2026 ஆண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இம்மாதம் 25 வழங்குகிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில், குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த விருதுகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கும், பத்ம பூஷன் விருது 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும் என மொத்தம் 131 பேருக்கு இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதில் 19 பெண்களும், மறைவிற்கு பிந்தைய விருதாக 16 தனிநபர்களும் அடங்குவர். நாட்டின் உயரிய விருதான பத்ம விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் குறித்த அறிவிப்பு ஆண்டுதோறும் குடியரசு தினத்தன்று வெளியிடப்படும். கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், பொதுநலன், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை போன்ற துறைகளில் சிறப்பாக சேவையாற்றியவர்களை அங்கீகரிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்படுகிறது. வளர்ச்சியடைந்த மேற்கு வங்கம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான பணிகளுக்கு அம்மாநில அரசு உயர் முன்னுரிமை அளிக்கும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தமது மேற்குவங்க பயணத்தின் போது தீஸ்தா நதியின் அழகையும் அங்குள்ள இயற்கை காட்சிகளையும் கண்டு ரசித்ததாக குறிப்பிட்டுள்ளார். போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து ஈரான் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இதனிடையே போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்கா அறிவித்துள்ள ஒப்பந்தத்தில் உள்ள நிபந்தனைகளை நிராகரிப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் யுரேனியம் கையிருப்பு, பொருளாதார தடைக்கு எதிரான நிவாரணம் மற்றும் தாக்குதலால் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்குவது உள்ளிட்ட அம்சங்களை ஈரான் வலியுறுத்தியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. காங்கோ மற்றும் உகாண்டா நாடுகளில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக 80 அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். இதனையடுத்து பொது சுகாதார அவசர நிலையை உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. அந்த நாடுகளின் எல்லைப் பகுதிகளில் வைரஸ் பரவுவதை தடுக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே ஐநா சுகாதார முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆய்வகங்களில் நடத்தப்பட்ட பரிசோதனையில் 246 பேருக்கு இந்த வைரஸ் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த சில நாட்களில் படிப்படியாக அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல், தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல், அந்தமான் கடற்பகுதிகளில் அடுத்த 2-3

0: நாட்களில் இதற்கான சாதகமான சூழல் நிலவக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் கர்நாடகா, சத்தீஸ்கட், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், ஒடிசா, ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார், கேரளம், மாஹே, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் வடகிழக்கு இந்தியாவின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் இன்று கடும் வெப்பம் நிலவும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், மத்திய பிரதேசம், பஞ்சாப், ராஜஸ்தான், தெலங்கானா மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு இதேபோன்ற சூழல் நிலவக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. வடமேற்கு இந்தியாவில் அடுத்த நான்கு நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி, ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்தன. காசி அணி, தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிவடைந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளம் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. எர்ணாகுளத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 23 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்சாலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பஞ்சாப் அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன் எடுத்தது. மற்றொரு போட்டியில் தில்லி அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. தில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 193 ரன் எடுத்தது. 194 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய தில்லி அணி 19.2 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 197 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் போட்டியில் சென்னை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெம்மசாமி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு VD சதீஷன் இன்று பதவியேற்கிறார். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில தினங்களில் படிப்படியாக அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25. இப்பொழுது நாம் கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ்க. கோடைக்கால சரும பராமரிப்பு முறைகள் குறித்து தோல் நோய் சிறப்பு மருத்துவர் மு பத்மாவதி அவர்கள் தரும் ஆலோசனைகள்.
3: கோடைக்காலத்தில் ஏற்படக்கூடிய தோல் பிரச்சனைகளில் முக்கியமானது பரு எதனால் வருது, அதை சமாளிப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம தோலும் மண்பானையும் ஒன்றுங்க. அதாவது உள்ளே இருக்கிற தண்ணியை குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கு எப்படி மண்பானையில் வெளிப்புறத்தில் பார்த்திங்கன்னா நீர்த்துளிகள் இருக்குமோ அதே மாதிரி தான் நம்மளோட உடம்பை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்காக இந்த தோல் ஒரு வேர்வையை சுரக்கிறதுனால நம்ம உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்குது. பரு எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இயற்கையாகவே நம்ம தோல்லேருந்து ஒரு எண்ணெய் உற்பத்தி ஆகும். அது மட்டும் இல்லாம நம்ம தலையிலையும் நம்ம உடம்பு குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு நம்மளோட பழக்க வழக்கங்கள்ல எண்ணெய் வைக்கிறோம், அதுவும் சேர்ந்து அது பத்தாதுன்னு நம்ம வந்து முகத்துல மேக்கப் போறோம். இந்த மூணும் இப்ப அடிக்கிற வெயில வரக்கூடிய வேர்வையோட சேரும் போது நம்ம தோல்ல இருக்கிற துளைகளை வந்து அடைச்சுக்கும். இந்த மாதிரி அடைப்புகள்னால உள்ள இருக்கிற ஏற்கனவே எண்ணெய் சுரப்பிகள் அதை வந்து சுருந்துக்கிட்டதே இருக்கும். இந்த எண்ணெய் தோல் வழியா வெளியில வர முடியாது, ஏன்னா இந்த அடைப்பு ஏற்பட்டிருக்கிறதுனால. இதனாலதான் நம்ம முகத்துல சின்ன சின்ன பொடி பொடியா வருது. இந்த எண்ணெயோட சேர்ந்து ஒரு கிருமி தொற்றுதல் இருக்கு அப்படின்னா அதுதான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய பருவா, அதாவது பழுத்த நிலையில வலியோடையும் அரிப்போடையும் ஒரு எரிச்சலோடையும் முகத்துல பெரிய பெரிய கட்டிகளா வர்றதா நமக்கு பருவா தெரியுது. பெரிய கட்டியா வந்தாதான் பரு கிடையாது, சின்ன சின்ன பொரியாவும் உங்களுக்கு வரலாம். பருக்களை எப்படி நம்ம சமாளிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல இந்த எண்ணெய் அதிகப்படியா சுரக்கிறத முதல்ல கம்மி பண்ணணும். அதுக்கு முக்கியமானது நம்ம உணவு பழக்க வழக்கங்கள். அதாவது இந்த கோடை காலத்துல நம்ம உடம்புல ஏற்கனவே நீர் சத்து கொஞ்சம் கம்மியா இருக்கும், அதை நம்ம தண்ணி மூலியமா அதிகமா எடுத்துக்கணும். அதாவது ஒரு நாளைக்கு 3-4 லிட்டர் தண்ணியாவது எடுக்கணும். இந்த தண்ணி தான் நமக்கு கிடைச்சிருக்க ஒரு விலை இல்லாத ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல நடக்கிற டேமேஜை வந்து கம்மி பண்றதுக்கு இந்த தண்ணி ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு. அது போக நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள் ஆயில் இல்லாத உணவுகளா நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப பொரிச்சது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும்

இதுவரை கோடைக்கால சரும பராமரிப்பு முறைகள் குறித்து தோல் நோய் சிறப்பு மருத்துவர் மு பத்மாவதி அவர்கள் வழங்கிய ஆலோசனைகளை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை 7:25 நலமாய் வாழ்க நிகழ்ச்சியில் கேட்கலாம்.

0: நேரம் 7:30. இப்பொழுது கேட்கலாம்.
1: ஒரு நாள் ஒரு தகப்பனார் தன்னுடைய பிள்ளையை அழைச்சிக்கிட்டு வந்தார். சார், இவன் சரியாக படிக்க மாட்டேங்கிறான், பெரியவங்களை மதிக்க மாட்டேங்கிறான், நீங்கள் கொஞ்ச நாள் இவனுக்கு குருவாக இருந்து நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தா தேவையில்லைன்னார். பெரியவங்களையும் மதிக்காதவன் எப்படி என்ன மதிக்க போகிறான் அப்படிங்கிறது நமக்கு யோசனை வரும் இல்லையா? வேணாங்க, என்னை விட்டுருங்கோ அப்படின்னோ. அவர் விட மாட்டேன்னு விட்டார். இல்லைன்னா அவன் அவரே சிஷ்யனாகிடுவார் போல இருந்தது. சரி, வேறு வழி இல்லாமல் அந்த பையனையே என்னுடைய சீடனை ஏற்றுக்கிட்டு உபதேசமெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். அதாவது குரு பக்தின்னா அது எப்படி இருக்கணுங்கிறத பற்றி சொல்லி கொடுத்தோம். அவனுக்கு சதமகர் அப்படின்னு ஒரு குரு இருந்தார். அவருக்கு ஒரு சீடர், அவன் பேர் துளசி சைதன்யன், நைஷ்டிக பிரம்மச்சாரி. தன்னுடைய குருவுக்கு எந்த நேரத்தில் எது தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சேவை செய்கிறவன். ஆனால் இவனை பற்றி மற்ற சீடர்களுக்கு பொறாமல் வந்துட்டுது. இவன் மட்டும் இப்படி இருக்கானேன்னு உடனே குருக்கிட்ட போய் கோல் மூட்டினாங்க. அவன் சரியில்லை, அவன் நடந்துக்கிறது சரியில்லை அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லி இருந்தாலும் இதையெல்லாம் அந்த குரு நம்பலை. அவருக்கு தெரியும் யார் யார் எப்படின்னு. துளசி சைதன்யன் பெருமையை மற்ற சீடர்களுக்கு உணர்த்தணும் அப்படின்னு நினச்சார். அதுக்கு ஒரு வழி பண்ணார். ஒரு நாள் சீடர்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு காட்டு வழியாக போய்கிட்டு இருந்தார். அங்கே ஒரு பெரிய மலை அருவி கொட்டிக்கிட்டு இருந்தது. குரு சீடர்கள் பக்கம் திரும்பினார். இந்த மலையின் மேலே இருந்து அந்த படு பாதாளத்தில் குதிக்கிறதுக்கு உங்களில் யார் தயார் அப்படின்னு கேட்டார். ஒரு சீடனும் ஆய தரக்கலை, ஒதுங்கி நின்றுக்கிட்டாங்க. பின்னாடி மூட்டை முடிச்சோடு வந்துக்கிட்டு இருந்தான் துளசி சைதன்யன். அவனை பார்த்தார். தப்பாருப்பா, நீ மேலேருந்து அந்த அருவியில் குதி அப்படின்னார். அப்படியே செய்கிறேன் சுவாமின்னான். ஓடி போய் பொத்துன்னு குதிச்சுட்டான். அடுத்த கணமே குருநாதர் தன்னுடைய யோக சக்தியால் பறந்து போய் அவன் கீழே விழுந்துடாமல் தாங்கி பிடிச்சி கொண்டுக்கிட்டு வந்துட்டார். மற்ற சீடர்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டுது. அடுத்தபடியாக என்ன பண்ணலாம்னு யோசித்தாங்க இவனை மாட்டி விடுறதுக்கு. ஒரு நாள் வந்து வெத்தலை அடிக்கிற ஒரு சின்ன உரலையும் உலக்கையையும் எடுத்து ஒளிய வச்சுட்டாங்க. சதமகர் சன்னியாசி இல்லை, அவர் வெத்தலை போடுவார். பல் சரியில்லை, அதனால் இடித்து தான் வெத்தலையை போடணும். திடீர்னு வெத்தலை பாக்கு கேட்டார். வழக்கமாக உரலில் இடித்து தர்றது தான் துளசியின் பழக்கம். உரலை தேடினா கிடைக்கல, என்ன பண்ணுறது? குரு கேட்டுவிட்டாரே, குரு சேவை தானே முக்கியம். என்ன பண்ணால் வெத்தலை பாக்க தன்னுடைய வாயில் போட்டு முன்னும், அதை எடுத்து அவர்கிட்ட

கொடுத்துட்டான். குரு எதையோ படிச்சுக்கிட்டே அதை வாங்கி வாயில் போட்டுக்கிட்டார். துளசி இன்றைக்கி தாம்பூலம் வந்து நல்லா இடிக்கப்பட்டிருக்கு, ருசியாக வேற இருக்குது, அதை இடித்த பாத்திரத்தை என் கண்ணால் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குன்னுட்டார். அதை மட்டும் அனுப்பி போய் நீ வர வேண்டாம்னு வேற சொல்லிவிட்டார். இதை கேட்டதும் துளசி தவிச்சு போயிட்டான். இவன் போகாமல் எப்படி வாயை மட்டும் அனுப்பி வைக்க முடியும்? இவன் தவிக்கிறத பார்த்ததும் மற்ற சீடர்களுக்கெல்லாம் மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷம். துளசி கொஞ்சமும் யோசிக்கலை, வாழை எடுத்தான், தன்னுடைய தலையவே அப்படியே அறுத்து வெட்டி எடுத்தான், இன்னொரு சீடங்கிட்ட கொடுத்துட்டான், எடுத்துகிட்டு போன்னு சொல்லி கொண்டுகிட்டு போய் குரு முன்னாடி வைக்கிறாங்க. அந்த தலையில் வாய் திறந்துருக்கு, வெத்தலை போட்டு முன்னு இருந்தது, தெரிஞ்சு போச்சு, சிவப்பாக இருந்தது. அவனுடைய குரு பக்தியை இப்போ எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் குரு சதமகர் தன்னுடைய அற்புத திறமையினால் அந்த தலையை மறுபடியும் ஒட்ட வச்சுட்டார். துளசிக்கு உயிர் வந்துட்டுது. இப்படி ஒரு பெரிய கதை உண்டு. அதாவது துளசி சைதன்யன் அவனுடைய குரு பக்தி எப்படி அப்படின்னு கேட்டோம். ரொம்ப அபாரம் அப்படின்னு அந்த பையன் அடக்கமாக, சும்மா விளையாட்டுக்காக தான் அப்படி அவங்ககிட்ட கேட்டோம். ஏன்பா உன்னுடைய குரு பக்தியை என்கிட்ட காட்டுறதுக்கு

ஒட்ட வச்சுட்டார். துளசிக்கு உயிர் வந்துட்டது. இப்படி ஒரு பெரிய கதை உண்டு. அதாவது துளசி சைதன்யன் அவனுடைய குரு பக்தி எப்படி அப்படின்னு கேட்டோம். ரொம்ப அபாரம் அப்படின்னு அந்த பையன் அடக்கமாக. சும்மா விளையாட்டுக்காக தான் அப்படி அவங்ககிட்ட கேட்டோம். ஏன்பா உன்னுடைய குரு பக்தியை என்கிட்ட காட்டுறதுக்கு உன்னோட கழுத்தை நீயே அறுக்கணும்னு நான் சொன்னால் அதை நீ செய்வியா அப்படின்னு கேட்டோம். என்னுடைய கழுத்தை வந்து நானே அறுக்க வேண்டிய அவசியம் இல்லை சார் அப்படின்னா அவன். ஏண்டான்னு அதே காரியத்தை தான் இனிமேல் நீங்கள் தினமும் செய்ய போகிறீங்களே சார் அப்படிங்கிறான்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்தியலை 1269 கிலோஹெட்ஸ். நாம் கேட்கலாம் மதுரத்தென்றல். முதலாவதாக தெனாவட்டு திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

நாம் இணைந்திருக்கிறோம் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில். அடுத்ததாக கோ திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

நாம் இணைந்திருக்கிறோம் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில். அடுத்ததாக நாம் கேட்க போகும் பாடல் கழுகு திரைப்படத்தில் இருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
3: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
4: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
3: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
4: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
3: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
5: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
4: அடியாத்தி இம்புட்டு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
3: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
4: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
5: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
6: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
7: மதுரை தென்றலில் அடுத்ததாக நாம் கேட்கலாம்

0: கண்ணமாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
6: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா

0: இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
0: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெம்மசாமி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷன் இன்று பதவியேற்கிறார். சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா மியான்மர் எல்லைப்பகுதி வழியாக போதைப்பொருள் கடத்தப்படும் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரியம் முறியடித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. காசி தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: தொடர்கிறது மதுரத்தென்று. முதலாவதாக தலைவா திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு.

0: அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
1: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்கலாம் மதுரத் என்றால். முதலாவதாக எந்திரன் திரைப்படத்திலிருந்து விஜய் பிரகாஷ் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரலில்

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

நாம் இணைந்திருக்கிறோம் மதுரதென்றல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் பிரதீப் குமார் ஷாஷா திருப்பதி குரலில் விவேகம் திரைப்படத்தில் இருந்து.

0: நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி மங்கையர் போற்றும் மகத்தான வானொலி. ஆயிரம் ஆயிரம் தொழில்நுட்பங்கள் வந்தாலும் தகவல் தொழில்நுட்பத்தின் முன்னோடியாய் திகழும் வானொலியின் சேவை அளப்பரியது. தொலைத்தொடர்பு சாதனங்கள் இல்லாத காலத்திலும் காற்றின் ஒளியாய் நம் காதுகளுக்கு பல்வேறு செய்திகளை தந்த பெருமை வானொலியை சேரும். வானொலி என்றதும் நம் எண்ண ஓட்டத்தில் எண்ணிலா நினைவின் அலைகள். குரலுக்குரியவர் உள்ளிருக்கிறாரோ என எட்டி பார்த்த பேதமை பிழைகள். இயலிசை நாடகம் எனும் முப்பெரும் கலைகள். மங்கள இசை, சிறுவர் பூங்கா, மாநில செய்திகள், இன்று ஒரு தகவல், நேயர் விருப்பம், மகளிர் மட்டும் என மங்கையரை கட்டி போட்ட வானொலி வலைகள். உண்ணும் போதும் உறங்கும் போதும் எழுதும் போதும் படிக்கும் போதும் பிரியாமல் உடனிருந்த நிலைகள். இவை அனைத்தும் மறவோமா என்கின்றனர் மங்கையர். மங்கையர் போற்றும் மகத்தான வானொலி. வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இது நம் மங்கையரின் அனுபவ பகிர்வு அல்ல, உணர்வு பகிர்வு.
2: வானொலி கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஊட்டி எஃப்எம் நேயர் கீழ்கோடப்பம் வந்து பேரட் ரோஸ்லின்னு பேசுறேன். எனக்கு சின்ன வயசுல இருந்து வானொலி கேட்கும் பழக்கம் இருக்கு. ஏன்னா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஒரு கிராமம். அந்த டைம்ல வந்து டிவி எல்லாம் அதிகமா இல்லாத நேரம், அதனால அதிகப்படியாக வந்து வானொலி தான் நான் கேட்டுட்டு இருப்பேன். ஊட்டி வானொலி வந்து தொடங்கி 1994 தொடங்கி இருக்காங்க. இது நான் வந்து 1996 வருஷத்திலிருந்து எஃப்எம் கேட்டுட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா இந்த ரேடியோ கேட்டுட்டு இருக்கேன். ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சின்னா எண்ணங்களின் வண்ணங்கள். இந்த எண்ணங்களின் வண்ணங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பை கொடுப்பாங்க. அதுக்கு ஒவ்வொரு நேயர்களோட கருத்துங்களும் வித்தியாசமா இருக்கும். அந்த தலைப்பை வந்து ஒவ்வொரு நாளும் சிந்திக்கிற மாதிரி மக்களுக்கு பயனுள்ளதான தலைப்பாகவும் இருக்கும். அப்புறம் வந்து நேயர் விருப்பம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து டாக்டர்ஸோட பேட்டி, ஒரு புதன்கிழமை தோறும் வந்து ஒலிபரப்பாகிற அதிசய பயணம் நிகழ்ச்சி, அதுவும் ரொம்ப பிடிக்கும். வானொலி கேட்கறதுனால நியூஸ் எல்லாம் அப்பப்போ நாட்டில் நடக்கிற நியூஸ், நம்ம காலநிலை மாற்றம் எல்லாமே கேட்டுட்டே இருக்கிறோம். வேலைக்கிழமை தோறும் சாயந்தரம் ஒலிபரப்புறாங்க பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி, அப்புறம் விவசாய நிகழ்ச்சிகள், செய்தி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பிடிக்கவில்லைன்னு சொல்ற நிகழ்ச்சி எதுவும் இல்லை, எல்லாமே பிடிச்ச நிகழ்ச்சி தான். கவிஞர் வைரமுத்து அவர்கள் வானொலி பற்றி ஒன்னு சொல்லியிருப்பாங்க, வானொலி கேட்கும் நேரம் நம் வாழ்வில் உன்னதமான நேரம்னு. உன்னதமான நேரம் மட்டும் இல்ல, இந்த கைத்தொழில் செய்யவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கிறது இந்த வானொலி தான். வேலை செய்ய சலிப்பே தெரியாது, வேலை செய்யறதுக்கு உற்சாகத்தை கொடுக்கறதும் இந்த வானொலி தான். மார்க்கோனி கண்டுபிடிச்ச இந்த வானொலி நம்ம இந்தியாவில ஒலிபரப்ப தொடங்கி 90 நிறைவடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 4 தலைமுறையை கண்டுள்ள இந்த வானொலி மார்க்கண்டேன் மாதிரி என்றும் இளமையுடன் இன்னும் பல 100 வாழ்ந்து வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி.
3: வணக்கங்க, என்னோட பேரு கலைவாணி. வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா வானொலிங்கிறது நம்ம வாழ்க்கையில ரொம்ப ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம். என்னோட சைல்டுஹுட்ல இருந்தே நான் வந்து நிறைய வந்து

ரேடியோஸ் வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். நான் வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னையில். ஸோ அங்கே வந்து இந்த விவித் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல் கரெக்டாக வந்து இந்த 8:40 அந்த டைமில் வந்து அதில் ஒரு மியூசிக் ஒன்று வரும். அந்த மியூசிக் கேட்கும் போது நாங்கள் யூனிஃபார்ம் இதெல்லாம் மாட்டிட்டு செருப்பெல்லாம் மாட்டிட்டு தப்பு தப்புன்னு ஓடுவோம். அந்த மியூசிக்கை கேட்டாலே அந்த ஒரு ஹரிபரி எங்கேருந்து வருதுன்னே தெரியுது, ஐயோ டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு டோன் என்னோட லைஃப்பில் நான் மறக்க முடியாத ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் காலமாக இருச்சு. அப்புறம் நம்ம எஃப்எம்க்கு மாறணும், ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். ஸோ அதிலலாம் மாறினா என்ன ஆகுனா நிறைய லேட்டஸ்ட் சாங்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பழைய பாடல்கள், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போ நம்ம அப்போ ரிலீஸ் ஆன படங்கள்லாம் வந்து எஃப்எம்லாம் போய் கேட்டுட்ருப்போம். ஆனால் வந்து வானொலி வந்து இப்போ வரைக்குமே பாரம்பரியத்தை வந்து அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜனங்களுக்கு வந்து எது தேவையோ, என்ன மாதிரி விஷயங்கள் அவங்க வந்து லைஃப்பில் முக்கியமோ, அதுக்கு இன்றைக்கி வரைக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வெறும் பொழுதுபோக்காக மட்டும் இல்லாமல் ஒரு மருத்துவ குறிப்புகளாக இருக்கட்டும், ஒரு இப்போ சமீபத்தில் நடக்கிற விஷயங்கள், இப்போ எலெக்ஷன் கூட நடந்துச்சு அதுக்கான அவேர்னஸ் கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஏதாவது இயற்கை பேரழிவுகள் வரும்போது அதுக்கான அவேர்னஸ் கொடுக்கறது, அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து எந்தெந்த டைமில் வந்து தடுப்பூசி போடணும், எங்கெங்கே வந்து முகாம்லாம் நடக்குது, கர்ப்பிணி பெண்கள், அப்புறம் வந்து முதியவர்களுக்கெல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஊட்டச்சத்து மாத்திரைகள்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம நிறையா வானொலி மூலமாக தெரிஞ்சிக்க முடியுது. அதுக்குன்னு வந்து குறிப்பிட்ட எக்ஸ்பர்ட்டுங்களை வந்து கூட்டிட்டு வந்து அவங்க பேச வைக்கிறாங்க. பர்டிகுலராக அந்தந்த டாக்டர் அதில் வந்து ரொம்ப வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களை வந்து பேசும்போது அது வந்து நமக்கு ஈஸியாக புரியுது. பொதுமக்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் வந்து வானொலி இப்போ வரைக்குமே செயல்பட்டுருக்கு. ஸோ என்ன நான் வந்து ரொம்ப ரசித்து கேட்குற விஷயங்கள் அப்படின்னா வந்து பொழுதுபோக்கு அம்சம் அப்படின்னு பார்த்து நினைவில் ஒரு பாடல், அதாவது நமக்கு மனசு பிடிச்ச பாட்டை வந்து நம்ம சின்ன வயசில் கேட்டு ரசிச்சிருப்போம். அதுக்கு பொருத்தமான நம்மளோட லைஃப்பில் நடந்த நிகழ்வுகளை வந்து அந்த பாட்டோட மிங்கிள் பண்ணி நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதை கேட்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நம்மளே ரொம்ப பர்சனலாக ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் கேட்கும்போது. அதுக்கப்புறம் நேயர் விருப்பம், நேயர் விருப்பம் வந்து ஒவ்வொரு நேயர்களுக்கும் வேறு வேறு மாதிரியான பாடல்கள்லாம் பிடிக்கும். நானும் அதில் பேசியிருக்கேன், ஃபோனில் பேசியிருக்கேன், நானும் எனக்கு மனசு பிடிச்ச பாடல் கேட்டிருக்கேன். ஸோ அந்த பாடல் வந்து எஃப்எம்ல உடனே இன்ஸ்டண்டாக கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நம்ம வாய்ஸும் வந்து ரேடியோவில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டீ கடை பேச்சுன்னு சொல்லுவாங்க. டீ கடை பேச்சு என்னன்னா வந்து ரொம்ப கலோக்கியலாகவும் பேசுவாங்க, மற்றதெல்லாம் ரொம்ப தூய தமிழில் இருக்கும், பட் இது வந்து ரொம்ப கலோக்கிய லாங்குவேஜில் ஜாலியாக நம்ம டீ கடையில் உட்காந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அரட்டடிக்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி அது. அதில் அப்படியே வந்து அப்போ நடக்கிற நாட்டு நடப்பு விஷயங்களையும் உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஹலோ ஓட்டி, நான் சொன்ன மாதிரி டாக்டர்ஸ் ப்ரோக்ராம் அது. நேர்கள் வந்து நேரடியாக டாக்டர்கிட்டே பேசுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைங்க இருக்கும், நேரடியாக டாக்டரை போய் கேட்க முடியாத விஷயங்களும் கூட இருக்கும். ஆனால் இந்த ஹலோ ஓட்டி வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டேரக்டாக நம்ம டாக்டர்ஸ் கிட்டேயே ஃப்ரீயாக மனசு விட்டு பேசிடலாம், உடனே நமக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டும் கிடைச்சிரும், நம்ம என்ன ஃபாலோ பண்ணணுங்கிறத உடனே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் சட்டம் அறிவோம்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அது என்னன்னா வந்து நிறைய பேருக்கு நமக்கெல்லாம் சட்ட நுணுக்கங்கள் நமக்கு தெரியாது. நம்ம வீட்டில் பக்கத்தில் இருக்கவங்க அவங்களாம் வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க, நாள் கணக்காக அந்த பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும். ஆனால் அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், நம்ம என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பொதுமக்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி வந்து சட்ட நிபுணர்கள் வந்து பேசுவாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் ஒரு பட பாடல்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு சில படங்களில் ஒரு பாட்டு மட்டும் தான் இருக்கும், ஆனால் நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா பாடல்களுமே ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த மாதிரி எந்த பாட்டுமே, இப்போ உதாரணத்துக்கு காசின்னு ஒரு படம் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா அந்த 5 பாட்டுமே ரொம்ப அற்புதமான பாடல்கள், நம்ம இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமான பாடல்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு பட பாடலில் அந்த மாதிரி போடுவாங்க. எல்லா சாங்ஸுமே வந்து நம்ம வீட்டில் ஆடியோ கேசட் போட்டு ப்ளே பண்ணுற மாதிரி அந்த சின்ன வயசில் அந்த ஞாபகங்கள் வரும். அப்புறம் குறிஞ்சி தென்றல், உலாவரம் தென்றல், அப்புறம் இந்த காலையில் இயற்கையின் மொழின்னு ஒரு ப்ரோக்ராம் போடுவாங்க. அது வந்து ஊட்டியில் இருக்கிற முக்கியமான வித்தியாசமான மரங்கள், பறவைகள், விலங்குகள், அதை பற்றியான விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்குமே அது தெரியாது, நம்ம காட்டுக்குள்ளே போய் பார்க்க போகிறதில்ல. ஸோ ஊட்டி வந்து ஒரு அற்புதமான ஒரு இடம், அதை நம்ம எந்தளவுக்கு நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறத வந்து அந்த இயற்கையின் மொழி நிகழ்ச்சி மூலமாக நான் கேட்டு தெரிஞ்சுக்குவேன். அதுக்கப்புறம் அந்த 5 மினிட்ஸ் நலமுடன் வாழ இந்த மாதிரி ப்ரோக்ராமில் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் கொடுப்பாங்க, அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் உணவே உண்ணதுன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குங்க. அதில் வந்து எப்படின்னா நம்ம டயட், நிறைய பேர் வந்து இப்போ சாப்பாடு விஷயத்தில் கண்டுக்கிறதே இல்லை, இஷ்டத்துக்கு அடிச்சு லைஃப் ஸ்டைலே வந்து அவங்க வந்து டோட்டலாக மாறி போச்சு இப்போ இருக்க ஜென்ரேஷன். ஸோ இந்த உணவே உண்ணதம் ப்ரோக்ராம் வந்து நம்ம என்ன மாதிரி சாப்பிடணும், எவ்வளோ எடுத்துக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நுணுக்கமாக சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நுட்பம் கற்பன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதில் என்னென்னா வந்து நமக்கு இப்போ அப் டு டேட்டில் என்னென்ன ஆப்பெல்லாம் இருக்குது, நம்ம முக்கியமாக சோஷியல் மீடியாவில் எவ்வளோ அவேர்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக அதுக்கான நிபுணர்களை வச்சு சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த குவா குவா வாத்துக்கள்லாம் கேட்டிருக்கேன் நான், சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து இந்த ரைம் சொல்கிறது, பாட்டு பாடுறது, அதெல்லாம் ரொம்ப எனக்கு பிடிக்கும். இன்னும் நிறையா சொல்லலாங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸ் கேட்டுக்கிட்டே தான் இருப்போம் நாங்கள். சென்னையில் நான் ஆய்ஸ் நெஹதின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் கேட்பேன், அதுவும் ரொம்ப அழகாக கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் பார்த்தீங்கன்னா அந்த 7:30 மணிக்கு இன்று ஒரு தகவல், தென்காசி சுவாமிநாதன் அவர்கள் வந்து ஒரு குட்டி கதையும் சொல்லி அது ஒரு காமெடியாக முடிப்பார். அதுக்கு வந்து அடிக்ட் ஆகாதவங்க யாருமே இருக்க முடியாது, ஸோ அவ்வளோ அருமையாக இருக்கும். அதே மாதிரி வந்து வரலாற்று சிறப்பு மிக்க நாடகங்கள்லாம் வந்து போடுவாங்க. அப்புறம் ஒளிச்சித்திரம்னு சொல்லிட்டு சின்ன வயசில் வந்து, அதாவது மொத்தமாக ஒரு படத்தை வந்து 3 hours படத்தை நமக்கு 1 மணி நேரத்தில் வந்து டோட்டலாக கதை சொல்லி ஃபுல்லாக முடிச்சிருவாங்க, அதுவும் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம், என்னை விட்டால் நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு வானொலியை பற்றி நீங்கள் ஏதாவது பேசணும்னு சொன்னீங்கன்னா அவ்வளோ பேசுவேன், ஏன்னா என்னோட லைஃப்பில் வானொலி வந்து அவ்வளோ என் கூட வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த ஊட்டிஎஃப்எம்க்கு ரொம்ப நன்றி. மேன்மேலும் வானொலி வந்து வளரணும், 90 வருடங்கள் இல்லை 900 வருடங்கள் இது போய்கிட்டே இருக்கணும், சேவைகள் தொடர்
தொடரணும், பொதுமக்களும் தொடர்ந்து வானொலியை கேட்டு பயன்பெறணும்.

0: வணக்கங்க, என் பேரு வசந்தி. இன்னைக்கு கூட வந்து அந்த 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கேட்ட ஒரு விஷயங்களை அதனுடைய விருப்பம் வந்து எங்களுக்கு வந்து குறையாம இன்னமும் எங்க கையில மொபைல்ல இந்த ரேடியோ வந்து நாங்க கேட்டுட்டு இருக்கோங்க. அதன் மூலியமா ரேடியோ வந்து எங்கள ஒரு விஷயமா வந்து ரேடியோ இருக்குதுன்னு சொல்ல முடியும். நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நான் விரும்பி கேட்ட நிகழ்ச்சிகள் இருக்குங்க. அதுல வந்து குறிப்பிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா நேயர் விருப்பம் அந்த ஒரு ப்ரோக்ராமும் பூவையர் உலகம் சொல்லிட்டு இன்னொரு அந்த நிகழ்ச்சியும் வந்து நான் விரும்பி கேட்குவேன். இன்னொரு நிகழ்ச்சியை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா பூவையர் பூங்கா, இன்னொன்னு வந்து ஹாய் ஸ்நேகிதே. இந்த ப்ரோக்ராம்ல எல்லாமே பெண்கள் வந்து எப்படி அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில வந்து எவ்வளவு விதமான பிரச்சனைகளை வந்து அவங்க பார்த்துட்டு வந்திருக்காங்க, அந்த பிரச்சனைகளை தாண்டி அவங்க எப்படி வந்து அதை சக்சஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லும் பொழுது அதை கேட்கிற எங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப உத்வேகமா இருந்துச்சு. நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம் வந்து நிறைய இருக்குன்னு சொல்லலாம். அதுல வந்து லாசி முதல் செங்கோட்டை வரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ரோக்ராம்ல வந்து வரலாற்று நிகழ்வுகளை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய வருடங்களுக்கு முன்பாக என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்ல வந்து அந்த மாதிரி காரியங்கள் வந்து கொடுத்திருப்பாங்க. ஆனா நம்ம உட்கார்ந்து அது பொறுமையோட நம்மளுக்கு வந்து வாசிக்கிறதுக்கு நம்மளுக்கு அதுக்கான ஒரு பொறுமையோ டைமோ இருக்காது. இப்படி வந்து நம்ம ரேடியோ கேட்டுட்டு இருக்கும் போது ஓ இவ்வளவு விஷயங்கள் இந்த வருடத்துல இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கா அப்படின்னு அதை கேட்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதுல இருந்து எங்களுடைய பிள்ளைகள் அந்த ப்ரோக்ராம் வந்து நீங்க கேட்கும் பொழுது நிறைய வரலாற்று நிகழ்வுகளை வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் தான் வந்து எதேச்சியா அந்த ப்ரோக்ராம வந்து எனக்கு கேட்க நேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா கண்டினியூவா வந்து அந்த ப்ரோக்ராம வந்து நான் கேட்டுட்டு இருக்கேன். ஒரு தகவல் அந்த ஒரு ப்ரோக்ராம நான் வந்து விரும்பி கேட்பேங்க. அதுல வந்து என்னன்னா அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன கதை தான், ஆனா அதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்க கூடிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. இந்த வானொலி அப்படின்றது வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா தான் இன்ன வரைக்கும் மக்கள் வந்து நிறைய பேர் பாக்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அதுலயும் வந்து எனக்கு வந்து அது ரொம்பவே ஒரு சிறப்பு மிக்க ஒரு விஷயம்னு சொல்லிட்டு சொல்லலாம். இன்னமும் 90 வருஷம் மட்டும் இல்லைங்க, பல 100 ஆண்டுகளை தாண்டி வானொலி வந்து சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வானொலிக்கு வாழ்த்துக்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மஞ்சுளா. எங்க ஊர் ஊட்டி சோலூர் என்ற கிராமம். ஆல்ரெடி 2021 எஃப்எம்ல பேசியிருக்கேன். திரும்ப எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எஃப்எம்ல நிறைய ப்ரோக்ராம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. அதுல எனக்கு வந்து பிடிச்சது மகளிர் மட்டும் என்ற ப்ரோக்ராம். ஆக்சுவலா ஏன் பிடிக்குதுன்னா அதுல நிறைய லேடிஸ் வந்து அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் பத்தி பேசுறாங்க. அவங்க அச்சீவ்மெண்ட் காரணமா இருந்த அவங்களுடைய ஹார்ட் ஒர்க், அங்க வந்த பாதைகள் பத்தி சொல்லும் போது ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும் எனக்கு. ஆக்சுவலி நான் வந்து ஒரு மாரத்தான் ரன்னர். எனக்கும் என்னன்னா சின்ன வயசுல இருந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது போகணும்னு ஒரு ஆசையா இருந்தது. அதுக்கான சப்போர்ட் கிடைக்கல. ஆஃப்டர் மேரேஜ் குழந்தைங்கான பின்னாடி எனக்கு வந்து என்னுடைய ஹெல்த் ஃபிட்னஸ்க்காக நான் போனேன். அப்ப வந்து அங்க ஒரு கோச் சொல்லி என்னை காம்படிஷனுக்கு கூட்டி போனாங்க. அதுல ஃபர்ஸ்ட் காம்படிஷன்லயே ஐ காட் ஏ ப்ரைஸ். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. திரும்ப திரும்ப பண்ணணும்னு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அதுக்கான கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி பலன் எனக்கு கிடைச்சது. மோர் தென் 89 மாரத்தான் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அவங்களை அச்சீவ்மெண்ட் பத்தி பேசும்போது ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கேன். இந்த எஃப்எம் வந்து என்னன்னா 90 இயர்ஸ் ஆகுது, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னும் மேலும் மேலும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்காக கடவுளை பிரார்த்திக்கிறேன். இதுல வந்து என்னையும் கூப்பிட்டதுல வந்து ஊட்டி எஃப்எம்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சோ மச்.
2: வீட்டின் விளக்காகவும் சமூகத்தின் வழிகாட்டியாகவும் சாதனையின் சிகரமாகவும் திகழும் பெண்களின் இதய துடிப்போடு இணைந்து வானொலியின் 90 ஆண்டுகால பயணத்தை நினைவு கூர்ந்த சிறப்பு நிகழ்ச்சி இது. காற்றலைகளில் மிதந்து வந்து காதுகளில் தேனாய் பாய்ந்து கவலைகளை மறக்கச் செய்து ஆறுதல் சொல்லும் வானொலி. வசந்த தூரலாய் நம் வீட்டில் வாசம் செய்யும் வர்ணஜாலமாய் இன்பச்சாரலாய் காற்றோடு கை குலுக்கி காதுகளில் கவி பாடும் காவிய வானொலி. வையம் மகிழ வாழட்டும் இன்னும் பல 100 ஆண்டுகள். நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார். அமைப்பில் உதவி எம் ராஜேஸ்வரி. படைப்பு உதகமண்டலம் வானொலி நிலையம்.

ஆகாஷவாணி நேரம் 9 மணி. அரங்கிசை. ரமா ரவி அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் நந்திதா ரவி அவர்கள் உடன் பாடியுள்ளார். பி யு கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், கல்லிடைக்குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சே. இன்றைய நிகழ்ச்சியில் மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனைகள் இடம்பெறும். முதலில் ராகவேந்திர குரும் எனத் தொடங்கும் கீர்த்தனை, தர்பார் ராகம், கண்ட திரிபுட தாளம்.

அடுத்து சிந்தை ஏகம், ராகம் மாயா மாளவ கௌளை, ராகம் மிஸ்ர ஜம்பை.

நேரம் 9:13 இருபது நொடி. ஆகாஷவாணி இன்றைய அரங்கிசையில் ரமா ரவி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். டாக்டர் நந்திதா ரவி அவர்கள் உடன் பாடியுள்ளார். பி யு கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், கல்லிடை குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மூர்சி. இன்றைய நிகழ்ச்சியில் மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அடுத்து மரச்சிதி வேமோ, பூர்வி கல்யாணி ராகம், ஆதி தாளம்.

0: அரங்கி செய்யல் என்று ரமா ரவி அவர்களின் பாட்டு கேட்டும் டாக்டர் நந்திதா ரவி அவர்கள் உடன் பாடினார். பி யூ கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், கலிடைக்குறிச்சியை சிவகுமார் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெம்மசாணி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷன் இன்று பதவியேற்கிறார். சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா மியான்மர் எல்லைப்பகுதி வழியாக போதைப்பொருள் கடத்தப்படும் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரியம் முறியடித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி, ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிந்தது. காசி தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்கலாம் எனக்கு பிடித்த பாடல். நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 25310027 மற்றும் 25310028045 என்னும் மதுரையின் முன்னிணைப்புடன். முதலாவதாக வந்திருக்கும் நேயர் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். முதலாவதாக ஒரு பாடல்.

0: மீண்டும் இணைகிறோம் நேயர்களே, எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில். அடுத்ததாக வந்திருக்கும் நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம். ஹலோ, யார் பேசுகிறீங்க?
1: பாட்டு போடுங்க.
0: அடுத்ததாக ஒரு பாடல் நாம் இப்பொழுது கேட்கலாம்.

நாம் இணைந்திருக்கிறோம் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில். அடுத்ததாக ஒரு நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். அவருக்கு பிடித்த பாடல் இப்பொழுது ஒலிக்கிறது.

மீண்டும் இணைகிறோம் நேயர்களே, எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில். அடுத்ததாக நம்மிடம் இணைந்திருக்கும் நேயர், வணக்கம். வணக்கம். அவருக்கு பிடித்த பாடலை இப்பொழுது ஒலிக்க கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெட்ஸில் உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினத்திற்கான சிறப்பு தகவல்கள் வழங்குகிறார் மதுரை திருமங்கலம் அரசு மருத்துவமனை கூட்டு மருந்து ART மையத்தின் மூத்த மருத்துவ அலுவலரும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையின் மாநில எய்ட்ஸ் மருத்துவ வல்லுநர் குழு உறுப்பினருமான டாக்டர் PM செல்வராஜ் மனோகரன் அவர்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தாருக்கும் மற்றும் நேயர்களுக்கும் எனது வணக்கம். நான் மதுரை திருமணம் அரசு மருத்துவமனை ART மருத்துவர் செல்வராஜ் மனோகரன் பேசுகிறேன். இன்று May 18 இன்றைய முக்கியத்துவம் உலக எய்ட்ஸ் தடுப்பு மருந்து தினம், உலக எய்ட்ஸ் தடுப்பு மருந்து விழிப்புணர்வு தினம் என்றும் கூறலாம். இதன் கருத்துருவாக்கம் எப்பொழுது யாரால் ஏற்படுத்தப்பட்டது? 1997 போர்கன் பல்கலைக்கழகத்தில் அந்நாளைய அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளின்டன் அவர்கள் உரையாற்றும் பொழுது HIV நோயின் தாக்கத்தை குறைப்பதற்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுவிட்டன, ஆனால் HIV தொற்று உள்ளே பரவாமல் தடுப்பதற்கும் அதற்கான தடுப்பு மருந்து இருந்தால் மட்டுமே HIV தொற்றிலிருந்து முழுமையாக மக்களை காப்பாற்ற முடியும், தொற்றும் பரவாமல் தடுக்க முடியும், HIV இல்லாத ஒரு உலகத்தை படைக்க முடியும். எனவே வளர்ந்து வரும் அறிவியல் தொழில்நுட்ப உலகத்திற்கு இன்னும் 10 ஆண்டுகளில் எய்ட்ஸ் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்க புது யுக்திகளையும் வழிமுறைகளையும் இலக்கையும் வகுக்க வேண்டும் என்று அறைகோள் விடுத்தார். அவர் உரையாற்றிய May 18 ஒரு ஆண்டு முடிவை நிறைவேற்றும் பொழுது ஒவ்வொரு ஆண்டும் May 18 உலக எய்ட்ஸ் தடுப்பு மருந்து தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதன் முக்கியத்துவம் என்ன? பாதுகாப்பான முழு திறனுள்ள அதே சமயம் மற்றவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாத HIV நோய் தொற்று தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பதற்கான ஆய்வுகளை முனைப்புடன் செயல்பட ஊக்குவித்தல், சமுதாயத்தில் தடுப்பு மருந்து ஆய்வுகளை குறித்து சரியான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துதல், மேலும் ஆய்வில் தொடர்ந்து தங்களை ஈடுபடுத்தி வரும் ஆராய்ச்சியாளர்கள், மருத்துவ பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பொருளுதவி செய்யும் நிறுவனங்களின் பங்களிப்பை அங்கீகரித்து போற்றுதல் ஆகியவற்றை May 18 நாம் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறோம். HIV தடுப்பு மருந்து ஏன் தீவிரமாக விரைவாக கண்டுபிடிக்கப்பட வேண்டும்? உலகத்தை அச்சுறுத்திக் கொண்டிருந்த HIV நோய் வந்தால் மக்களுக்கு இறப்பை தர வழிகின்ற நிலையில் இருந்து பல மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு இன்று வாழ்நாள் நீடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் நிச்சயம் இந்த மருந்துகள் தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகிறார்கள். எளிதில் சில இடங்களில் கிடைப்பது இல்லை, மேலும் நீடித்த நாட்கள் எடுக்கும் பொழுது சோர்வடைந்து எளிதில் தொடர்ந்து எடுக்காமல் விட்டு விடுகிறார்கள். சில மருந்துகளுக்கு HIV கிருமிகள் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிக் கொண்டு நன்றாக வளர ஆரம்பித்தனர், மேலும் தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்தனர். ஆகவே HIV கிருமி உள்ளே தொற்றாமல் முன்னெச்சரிக்கை தடுப்பதற்காக மருந்து கண்டுபிடிப்பது முக்கியமாக அமைகிறது. வருமுன் காப்பதே சிறந்தது என்பதற்கேற்ப தடுப்பு மருந்துதான் இப்பொழுது அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது. இது எளிதில் இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏன்? இதில் எதிர்கொள்ளும் சவால்கள் என்னென்ன? இந்த HIV கிருமியானது அடிக்கடி தன் மரபு உணவை மாற்றிக்கொண்டு தன்னுடைய குணாதிசயங்களை மாற்றிக்கொள்கிறது. அதனால் ஒரு மரபணு உணவு சார்ந்த HIV கிருமிக்கு கண்டுபிடிக்கும் மருந்து மற்ற மரபணு மாற்றிக்கொண்ட HIV கிருமி தடுப்பதில்லை. அதனால் நாட்கள் நீடிக்கின்றன, ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. மேலும் HIV கிருமிகள் தன்னை சாதாரணமாக வீரியமற்றதை ஆக்கிக் கொண்டு உடலில் உள்ள நிணநீர் சுரப்பிகள் மற்றும் நியூக்ளிக் அமில முறையில் அமைதியாக அடங்கிக் கொள்கின்றன. அதனாலும் எதிர்ப்பு சக்திகளை உருவாக்க முடியாமல் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்க முடியவில்லை. அத்துடன் தொடர்ந்து ஆராய்ச்சி நடைபெறுவதற்கு பண உதவிகள் பொருளுதவிகள் தேவைப்படுகின்றன. தன்னார்வமாக தங்களை இந்த ஆராய்ச்சியில் உட்படுத்திக் கொள்வதற்குரிய தன்னார்வலர்கள் பற்றாக்குறை உள்ளது. இவையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள். இதில் இந்தியாவின் பங்கு என்ன? இந்தியா உலக அமைப்பில் தடுப்பு மருந்து தயாரிப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியா உள்ள இன்டர்நேஷனல் எய்ட்ஸ் வேக்சின் இனிசியேட்டிவ் ICMR NERI நிறுவனங்கள் தடுப்பு மருந்து தயாரிப்பில் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. தடுப்பு மருந்து சாத்தியமா? நிச்சயம், நிச்சயமாக தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்படும் வழிகள் உருவாக்கி கொண்டிருக்கின்றன. நமக்கு தடுப்பு மருந்து உருவாக்கக்கூடிய சாத்திய குறிகளுக்கான ஒளிக்கிற்றைகள் நமக்கு தென்படுகின்றன. கூடிய விரைவிலேயே அதற்கான தடுப்பு மருந்துகள் எளிதில் தயாரிக்கப்பட்டு எல்லோரும் கிடைக்கும் வகையில் செய்யப்படும். இன்னும் முழுமையான தடுப்பு மருந்து கிடைக்காத பட்சத்தில் மக்கள் மீடியாக்கள் வரவை பார்த்து நம்ப வேண்டாம். 2026 உலக எய்ட்ஸ் தடுப்பு தினத்துக்கான கருத்துரு ரீதிங் ரீபில் அண்ட் ரைஸ், புதுமை ஆராய்ச்சிகளை ஊக்குவித்தல் மறுசீரமைப்பு எழுச்சி, நிச்சயம் நம் அடைவோம். வணக்கம்.
0: உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினத்திற்கான சிறப்பு தகவல்களை கேட்டீர்கள். தகவல்களை வழங்கினார் மதுரை திருமங்கலம் அரசு மருத்துவமனை கூட்டு மருந்து ART மையத்தின் மூத்த மருத்துவ அலுவலர் டாக்டர் PM செல்வராஜ் மனோகரன் அவர்கள். தகவல்களை வழங்கிய மருத்துவருக்கு நன்றி.

நாம் இணைந்திருக்கிறோம் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில். அடுத்ததாக நாம் சந்திக்க போகும் நேயர், வணக்கம். வணக்கம். அவருக்கு பிடித்த பாடல் இப்பொழுது ஒலிக்க கேட்கலாம்.

0: அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
1: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரம்

நாம் இணைந்திருக்கிறோம் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில். அடுத்ததாக நம்முடன் இணையும் நேயர், வணக்கம். வணக்கம் நேயருக்கு பிடித்த பாடல் இப்பொழுது.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

0: நேயர்களே, இத்துடன் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்ததாக செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: 11 மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று வியட்நாம், தென்கொரியா நாடுகளுக்கு செல்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெம்மசாணி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு VD சதீஷன் இன்று பதவியேற்றார். சேலம் மாவட்ட புதிய ஆட்சியராக திரு இளம் பகவத் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இணைந்திருக்கிறோம் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் முதல் பாடல் வாரணமாயிரம் திரைப்படத்தில் இருந்து.

நாம் கேட்டு ரசித்தது பாபநாசம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். அடுத்ததாக மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் நாம் கேட்கலாம்.

0: தனியாவா ட்ரெயின்ல டெல்லி வரைக்கும் போற? பேசாம இங்கே இரு, அங்கெல்லாம் போய் நீ ஒன்னும் இன்டர்வியூ அட்டன் பண்ண வேணாம்.
1: மா புரியாம பேசாதீங்கம்மா, இது எவ்வளவு முக்கியமான இன்டர்வியூன்னு உங்களுக்கு தெரியுமா? பா நீங்களாச்சும் சொல்லுங்களேன்.
2: நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா ட்ரெயின்ல அதுவும் பொம்பளை பிள்ளைய தனியா.
3: என்ன என்ன இங்க டிபேட் நடந்துட்டு இருக்கு?
0: அது வந்துனே,
3: நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தாமா இருந்தேன். ஏன் தங்கச்சி நீ இவ்வளவு பயப்படுற? நம்ம இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139 தெரியாத உனக்கு இந்த ஒரே எண்ல பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், ட்ரெயின் எங்க இருக்கு, டிக்கெட் ரிசர்வேஷன், நைட் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துட்டா அதுக்கு அலாரம், சாப்பாடு, புகார் அப்படின்னு எல்லாத்தையும் இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால

0: பயப்படாம நீ அனுப்பி வைமா. இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139, அதுவும் 12 மொழிகள்ல. மச்சான் யோசிக்காதீங்க, ரயில் பயணத்துல எல்லா வித பாதுகாப்பும் இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு.
1: ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பர் 139, உங்கள் ரயில் பயணங்கள் இனிமையாகட்டும்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மதுரை தென்றல். அதில் இடம்பெறும் அடுத்த பாடல் வாதி திரைப்படத்தில் இருந்து ஸ்வேதா மோகன் குரலில்

பச்சை பட்டாம்பூச்சி வெக்கப்பட்டு சிரிக்குது, கடாமீச கடாமீச எட்டி கட்டி பிடிக்குது, பொத்தி வச்ச அசையெல்லாம் பத்தி கட்டு எறிகுது, காதல் என்னும் புயலுக்கு போ கூற பிக்க அடிக்குது.

நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மதுரதென்றல். கேட்ட பாடல் வீரம் திரைப்படத்தில் இருந்து. அடுத்த பாடல்

நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மதுரத்தின்றல். அடுத்ததாக மதுரத்தின்றல் நிகழ்ச்சியில் நாம் கேட்கப் போகும் பாடல் பறந்து செல்லவா.

நாம் கேட்டு ரசித்தோம் சாஷா திரிபாதி மற்றும் கார்த்திக் குரலின் ஓ காதல் கண்மணி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். இப்பொழுது அடுத்ததாக மாறன் திரைப்படத்தில் இருந்து தனுஷ் அறிவு பாடிய பாடல்.

0: குப்பை போடணும் குப்பை போடணும்னு சொன்னியே, இவ்வளோ நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்றுச்சு, என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்போதான் கிளம்பி போகுது.
1: அச்சச்சோ, அதுக்குள்ளேயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
0: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல அதுல போய் போடு.
1: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்டுல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
0: அதுக்கே
1: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பை எல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிரும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
0: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தானே, தெரியாம சொல்லிட்டேன்.
1: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.
2: சார்,

நாம் ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெட்ஸில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மதுரத்தின்றல். நிறைவாக குஷி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில். நாம் கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். அதற்கு முன்பாக
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
0: நிகழ்ச்சியும் நேரமும் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியில் அந்த டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12:10 இசை மேடை, இதில் பாலாமணி ஈஸ்வர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 என்னுயிர் தோழி, இதில் எழுத்தாளரும்

சமையல் கலை வல்லுநருமான சீதா ராமநாதன் அவர்களுடன் நேர்முகம். 1:45 மாநில செய்திகள், 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மதுர தென்றல். இரண்டு ஹிந்தி பாடம். இதில் ஆசிரியர் வி லீலாவதி அவர்கள், மாணவர் விஸ்வாஸ் சோனி. 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு எமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெற்று, மாலை 5:27 எங்களது மாலை ஒளிபரப்பு ஆரம்பமாகும். மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். ஆறு 10:00 ஒரு பட பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுர தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுர தென்றல், 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஆர் விஜயகுமார். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி. இரவு 7:30 மண்ணும் மணியும். இதில் வளம் குறைந்த மண் வகைகளும் சீர்திருத்த முறைகளும் குறித்து குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலைய பேராசிரியர் டாக்டர் டி செல்வராஜ் அவர்கள் தரும் தகவல்கள். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுர தென்றல், 8:30 அச்சாணி. இதில் கோலப்பொடி தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டுள்ள ஆர் மகாலட்சுமி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுர தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். ஒன்பது 15 செய்தி சுடர், 9:30 இசை பேருரை பக்த சுதாமா. நிகழ்த்துபவர் எல் பன்னிபாய் அவர்கள். 10:30 நட்சத்திர நாதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: நேயர்களை நினைவூட்டுகிறோம். இன்று இரவு 7:30 மண்ணும் மணியும். இதில் வளம் குறைந்த மண் வகைகளும் சீர்திருத்த முறைகளும் குறித்து குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலைய பேராசிரியர் டாக்டர் டி செல்வராஜ் அவர்கள் தரும் தகவல்கள்.
1: The news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi has left for Norway after concluding his 2-day visit to Sweden today. Mr. Modi, in a social media post, said his visit to Sweden was marked by several important outcomes that will add new momentum to bilateral relations. He said from elevating their bilateral ties to a strategic partnership, launching the Joint Innovation Partnership 2.0 and the India-Sweden Technology and Artificial Intelligence Corridor, to setting an ambitious goal of doubling bilateral trade in the next 5 years, the discussions were highly productive.

0: இதுவரை பாலாமணி ஈஸ்வர் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
0: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: இன்னும் சிறிது நேரத்தில் கேட்கலாம். தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் 400 அவசரகால வாகனங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வியட்நாம், தென்கொரிய நாடுகளுடன் பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் கேரளம் இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஸ்வீடனின் கோத்தம்பர்க்கில் நடைபெற்ற ஐரோப்பிய தொழில் முறை கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், அனைத்து தரப்பு தொழில் நிறுவனங்களுக்கும் இந்தியாவில் முதலீடு செய்ய வாய்ப்புகள் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். இந்தியாவில் கடந்த 12 ஆண்டுகளாக பொருளாதார சீர்திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக கூறிய பிரதமர், இதன் மூலம் தொழில்துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்தார்.

0: மின்னணு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், பசுமை எரிசக்தி கட்டமைப்பு, நகர்ப்புற கட்டமைப்பு, சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஸ்வீடன் நாட்டு நிறுவனங்கள் இந்திய நிறுவனங்களுடன் இணைந்து செயல்பட வரவேற்பதாக திரு நரேந்திர மோடி கூறினார். இந்த கருத்தரங்கில் ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சன், ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா ஒன்டர்லேன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்தியா ஸ்வீடன் இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஸ்வீடன் நாட்டு பயணத்தை முடித்துக்கொண்டு நார்வே செல்வதற்கு முன்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த பயணம் மூலம் இருநாட்டு தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு துறைகளின் ஒத்துழைப்பு மேம்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் ஸ்வீடன் நாட்டு பயணத்தின் போது பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன. ஸ்வீடன் நாட்டு பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு முக்கிய ஆலோசனைகளையும் மேற்கொண்டார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அவருடன் காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 20 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி, கேரள முன்னாள் முதலமைச்சர் திரு பினராயி விஜயன், தெலங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி, பிஜேபி மாநில தலைவர் திரு ராஜீவ் சந்திரசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கேரள மாநில முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு வி டி சதீசனுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கேரள அரசுக்கு தேவையான அரசின் உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று உறுதியளித்துள்ளார். சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் 400 அவசரகால வாகனங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணுதேவ் சாய், துணை முதலமைச்சர் திரு விஜய் சர்மா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அம்மாநிலத்தின் 16 மாவட்டங்களில் செயல்பட்டு வரும் இந்த அவசரகால வாகனங்கள் 33 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய கடல்சார் துறையில் மகளிர் மாலுமிகளின் பங்களிப்பு போற்றத்தக்கது என்று மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சர்வதேச கடல்சார் மகளிர் மாலுமிகள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மத்திய அரசின் கொள்கை முடிவுகளால் அதிக அளவில் மகளிர் மாலுமிகள் பணியாற்ற முன்வருவதாக தெரிவித்துள்ளார். இத்துறையில் அதிக அளவில் மகளிர் பணியாற்றி வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 2 அரசுமுறை பயணமாக இன்று வியட்நாம், தென்கொரியா நாடுகளுக்கு செல்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த இரு நாடுகளுடனான இந்தியாவின் உறவுகள் மேம்பட இந்த பயணம் வழிவகுக்கும் என்று கூறியுள்ளார். ராணுவ ஒத்துழைப்பு, ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி பங்களிப்பு, கடல்சார் கூட்டு முயற்சிகள், இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். வியட்நாமில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஃபான் வாங் கியாங்குடன் இருநாட்டு உறவுகள் குறித்து அவர் பேச்சுகள் நடத்தவுள்ளார். தென்கொரியாவில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஆங் யூவுடன் பாதுகாப்புத்துறை மேம்பாடு குறித்து திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தவுள்ளார். ஆந்திரப்பிரதேசத்தில் புகையிலை விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் திரு பியூஷ் கோயல் ஆகியோருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், சிகரெட் மீதான சரக்கு மற்றும் சேவை வரி 28%லிருந்து 40% அதிகரிக்கப்பட்டதன் மூலம் புகையிலை விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கலால் வரி 1000 சிகரெட்டுகளுக்கு 2050 ரூபாயிலிருந்து 8500 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் சிகரெட் தயாரிப்பு நிறுவனங்கள் புகையிலை கொள்முதல் செய்வதை குறைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். புகையிலை விவசாயிகளின் நலனுக்காக வரியை குறைக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு பணிகளில் சேர்வதற்கான அதிக

0: அதிகபட்ச வயது வரம்பை உயர்த்தி மேற்குவங்க மாநில முதலமைச்சர் திரு சுவேந்த் அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். குரூப் ஏ பணியிடங்களுக்கு 41 குரூப் பி பணியிடங்களுக்கு 44 குரூப் சி மற்றும் குரூப் டி பணியிடங்களுக்கு 45 வயது உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆயிரக்கணக்கானோருக்கு அரசு பணி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தில்லி இந்திராகாந்தி சர்வதேச விமான நிலையத்தில் இன்று தீவிரவாத தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இது தொடர்பாக மத்திய தொழில் பாதுகாப்பு படை இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சிஐஎஸ்எஃப் துணைத் தலைவர், விமான நிலைய தலைமை பாதுகாப்பு அதிகாரி முன்னிலையில் இந்த ஒத்திகை நடைபெற்றதாக கூறியுள்ளது. மத்திய தொழில் பாதுகாப்பு படை, தில்லி காவல்துறை, தேசிய பாதுகாப்பு படை உள்ளிட்டோர் இந்த ஒத்திகையில் கலந்து கொண்டனர். மகாராஷ்டிராவில் 16 சட்டப்பேரவை கவுன்சில் உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் அடுத்த மாதம் 18 நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்ய ஜூன் 1 கடைசி நாளாகும். வேட்புமனுக்களை திரும்பப்பெற வரும் 4 கடைசி நாள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 9 உயிரிழந்தனர். ட்ரக்கும் வேனும் நேருக்கு நேர் மோதியதில் வேனில் பயணம் செய்த 9 உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். காயமடைந்த ஒருவர் சிகிச்சைக்காக லக்கிம்பூர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 ரூபாயும், காயமடைந்தவருக்கு 50,000 ரூபாயும் பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளம் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. எர்ணாகுளத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். மரிபோரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் 21-17, 21-14 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் டான் கிங் வியை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றினார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் இலிஷா பால் பட்டம் வென்றார். நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் 21-19, 21-16 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் லியோ ஜாய் சியை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் ஜெனித் அபிகல் இணை பட்டம் வென்றது. நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-19, 21-15 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் அன்மத் ரெட்ஜியான் தேசி யான் இணையை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ரோமில் நடைபெற்ற இத்தாலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இத்தாலியின் ஜானிக் சின்னர் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் நார்வேயின் காஸ்பர் ரூடை 6-4 என்ற செட்கணக்கில் வென்று பட்டத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் 400 அவசரகால வாகனங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வியட்நாம், தென்கொரியா நாடுகளுடன் பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் கேரளம் இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNNews சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் பலத்த காற்று மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி கடற்பரப்பில் வீசக்கூடும். 20 பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். 21 22 தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இந்நாட்களில் இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று கேரளம், கர்நாடக கடலோரப் பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகள், தென்கிழக்கு வடக்கு கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கிழக்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும்

தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். கேரளம், கர்நாடகம், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பின் பல பகுதிகள், தென்கிழக்கு வங்கக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 20ஆம் தேதியன்று தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், தென்கிழக்கு வங்கக் கடற்பரப்பின் பல பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் காற்று இதே வேகத்தில் வீசக்கூடும். 21ஆம் தேதியன்றும் 22ஆம் தேதியன்றும் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் மாலத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பின் சில பகுதிகள், தென்கிழக்கு வங்கக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கிழக்கு மத்திய வங்கக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. ஆந்திரப்பிரதேசத்தில் மேற்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.3 முதல் 1.4 மீட்டராக இருக்கக்கூடும். கிழக்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் அந்தர்வேதி முதல் பெருமல்லபுரம் வரை 4 இரவு 7 மணி வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.5 முதல் 1.6 மீட்டராக இருக்கக்கூடும். கிருஷ்ணா கடலோர பகுதிகளில் நச்சுக்குண்டா முதல் வெத்தகொல்லப்பள்ளம் வரை அலைகளின் வேகம் 4 இரவு 7 மணி வரை வினாடிக்கு 1.3 முதல் 1.4 மீட்டராக இருக்கக்கூடும். நெல்லூர் பகுதிகளில் 1 முதல் 1.1 மீட்டராக இருக்கக்கூடும். விசாகப்பட்டினம் கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.2 முதல் 1.4 மீட்டராக இருக்கக்கூடும். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் எஸ் பிரேமா பாடியுள்ள பாடல். உடன் பாடலை பாடியவர் எஸ் ஜெயா, பாடலை இயற்றியவர் கு மருதமணி, இசை டி ஆர் பாப்பா.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸ். நேரம் பகல் 1 மணி.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
0: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9599

0: 9 7 1 3 4 4 2 8 மற்றும் 0 4 5 2 2 5 3 1 3 6 6.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மிஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
4: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
5: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
6: ஏங்க, செல்போன் வந்தேனா வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் பேசிட்டு போக வேண்டியதானே?
4: செல்போன் பேசிட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
5: அதெல்லாம் இருக்கட்டும், செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க, ஓரமா நின்று பேசு பாய்.
7: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா.
6: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேயர்கள் நினைவூட்டுகிறோம், இன்றிரவு 7:30 மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் வளம் குறைந்த மண் வகைகளும் சீர்திருத்த முறைகளும் குறித்து குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலைய பேராசிரியர் டாக்டர் டி செல்வராஜ் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். இன்றிரவு 8:30 அச்சாணி நிகழ்ச்சியில் கோலப்பொடி தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டுள்ள ஆர் மகாலட்சுமி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே. வேல்முருகன் அவர்கள்.

0: அட்டையில வந்து கல்யாண பரிசு அப்படின்னு போட்டு ஒரு தோசை ரெண்டு வடை, அப்புறம் கல்யாணம், குழந்தை, ஒரு விளக்கேத்துற மாதிரி, அப்புறம் மெட்டி போட்டு விடுற மாதிரி, இப்படி ஃபுல்லா இருக்கிறதுனால இது வந்து நிஜமாவே வெறும் உள்ள சமையல் குறிப்பு மட்டும்தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஆனா நீங்க சொல்லியிருந்தீங்க, அதாவது எனக்கு ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட், அதாவது குடும்பம் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது கூடவே சொல்லியிருந்தீங்க. சமையல் அப்படிங்கிறது பெண்களுக்கானது மட்டும் இல்லை, எல்லாருமே பண்ணணும் அப்படிங்கிறது ஃபேமிலி அப்படிங்கிறத நீங்க எவ்வளோ இன்வால்வ் பண்ணி நீங்க ஒரு புக்கை எழுதியிருந்தீங்க, உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா இந்த ஃபர்ஸ்ட் அட்டையை நீங்க போட்டிருப்பீங்க அப்படின்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது மேம். இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு, உங்களோட எண்ணம் வந்து எந்த அளவுக்கு எல்லார விட வேறுபட்டு இருக்குன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது.
1: ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்பா, மறுபடியும் சொல்றேன், எனக்கு ரொம்பவே புகழ்ந்துடாதீங்க. உண்மையை சொல்லணும்னா எனக்கு என்னோட பாரத நாடை ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் விட நான் தமிழ்நாட்டை விட வெளி மணியில் தான் வச்சிருக்கேன். அப்போ கூட என்னோட மண் வந்து தமிழ் மண் தான் என்னோட மண். ஸோ என்னோட தமிழ்நாட்டுக்காக ஏதோ ஒன்று என்னோட எண்ணங்கள் வந்து நிறைய தமிழ் மக்களை போய் சேரணும்ன்ட்டு அந்த ஐடியால் தான் நான் இந்த புக்கெல்லாம் போட்டிருக்கேன். நான் கொஞ்சம் பேர் படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் படிக்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன், எவ்வளோ படிச்சிருந்தாலும் பெண்ணாலும் ஆணாலும் நம்ம பாரத தேசத்தோட பெருமையே வந்து குடும்பம். நான் வந்து நிறைய வெளிநாட்டுக்கு போயிருக்கேன், அந்த நாட்டுக்கெல்லாம் போய் பார்த்துப்பேன். நான் என்ன வித்தியாசத்தை நான் பார்த்தேன்னாக்கா, நம்மளை வந்து குடும்பத்துக்கு கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ஸ் அவங்களாம் கொடுக்கறது இல்லை. ரொம்ப ஈஸியாக இருக்கு அவங்களுக்கு மேரேஜ்லேருந்து வெளியில் போகிறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஈஸியாகவே இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து தப்புங்கிறது ரெண்டு பேர் மேலேயும் இருக்கலாம், ஆண் மேலேயும் இருக்கலாம், பெண் மேலேயும் இருக்கலாம். அப்புறம் இந்த குழந்தையும் பெற்றுட்டாட்டு அந்த மாதிரி வந்து பிரிஞ்சு போகிறதுங்கிறது அந்த குழந்தை வந்து அது கேட்டு இந்த உலகத்துக்கு வரல, ரொம்ப கொண்டு இருக்கும் அந்த குழந்தைய. கணவனோ மனைவியோ அவங்களோட ஈகோவால் அவங்க வாழ்க்கை மகிழ்ச்சியை சிதைச்சுக்கிறது பதில் அந்த குழந்தையோட எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குறதுங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. நம்ம இந்திய மண்ணு முன்னாடி அந்த மாதிரி இல்லை. இப்போ நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெண்கள்லாம் ரொம்ப படித்து ஆணுக்கு நிகராக அவங்களும் வராங்க. பாரதியார் சொன்னப்பல எட்டு திக்கும் அவங்க போகிறாங்க, ரொம்ப பெருமையாக இருக்கு. ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள் தேவப்பண்ணி ரெண்டு பேருக்குமே சொல்கிறேன், நான் ஆணுக்கும் இல்லை பெண்ணும் இல்லை, கல்யாணம் பண்ணிக்கன்னா யோசித்து கல்யாணம் பண்ணிக்கங்க. அந்த காலம் மாதிரி அரேஞ்சர் மேரேஜ் இல்லை, நீங்கள் நல்லா மீட் பண்ணுறீங்க, ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கங்க, உங்களோட வீக் பாயிண்ட்ஸை ஒழிக்காதீங்க, ஓப்பனாக பேசுங்க. அப்புறம் எதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், எதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாதுன்னு பாருங்கள். ஆனால் எல்லாம் சரியாயிடும், கல்யாணம் ஆனால் எல்லாம் சரியாயிடும் நினைக்கவே நினைக்காதுங்க. சரியாகவே ஆகாது, இன்னும் நிறையா தான் ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரி ப்ராப்ளமாக லைஃப் இருக்குங்கிறப்ப கண்டிப்பாக குழந்தை பெற்றுக்காதீங்க, கண்டிப்பாக குழந்தை பெற்றுக்காதீங்க. அந்த குழந்தை வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா அது அப்பா அம்மாவோட பெருப்பு. நான் வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போய் பார்த்தப்போ நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனால் இப்போ நம்ம நாட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி கலாச்சாரம் போகிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக இருக்குது, தினமும் பேப்பரில் பார்க்குறேன், யாரோ யாரோடைய போகிறாங்க, யாரோ கணவனை வெட்டுறாங்க. இதெல்லாம் வந்து ஏற்புடையதே கிடையாது. ஏற்புடையதுங்கிறத விட உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நீங்கள் தொலைக்கிறீங்க, அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக மனசில் வச்சுக்கணும். இது ஒன்றே ஒன்று என்னோட தமிழ் சமுதாயத்திற்கு என்னோட வேண்டும். உங்கள் அனைவரையுமே நான் என் குழந்தைகளாகவும் பேரன் பேத்திங்களாகவும் நினைக்கிறேன். தயவு பண்ணி நீங்கள் பண்ணணும் என்னோட வேண்டுகோள்.
0: கண்டிப்பாக நேரில் வந்து இந்த அட்வைஸை எடுத்துப்பாங்க மேம். ஸோ என்னோட அடுத்த கேள்வி என்னென்னா மேம், என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு நீங்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கீங்க, அந்த புத்தகத்தை பற்றி சொல்லுங்கள் மேம்.
1: அதே மாதிரி தான் அந்த என் பொண்ணெல்லாம் சொல்லுவாங்க, அம்மா நீ டீச்சராக இருந்தும் டீச்சர் புத்தியை காமிக்கிற ரொம்ப அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கேன்ட்டு. நான் சொல்லுவேன், நான் எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் ஆனால் திருந்தவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் நான். இந்த காலை கேட்டு அந்த காலை விட்டுறீங்களேன்ட்டு. இனி இனிய தமிழ் மக்களையும் நிறையா அது பற்றி தான் இருக்குது. நான் அதில் சில சஜஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ரெண்டு ஹியூமன் பீங்ஸ், ஈவன் நம்ம குழந்தைங்களோடையே நம்மளுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுது. ஆனால் என்ன முக்கியம்னாக்கா, இப்போ வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், சண்டையாக நம்ம ஆரம்பிச்சிடணும். ஆனால் அது வந்து முடிக்கிறது வந்து ரெண்டு மூணு நாள் அப்படியே இழுத்துட்டே போய் ஒரு வீட்லேயே ஒரு நல்ல அட்மாஸ்ஃபியரே இருக்க மாட்டேங்குது. ஸோ என்னோட சஜஷன் என்னன்னு சொன்னாக்கா, அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னாக்கா, யார் வேணால் சண்டையை ஆரம்பிக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும் ஒய்ஃபாக இருக்கட்டும். சண்டையை ஆரம்பிக்கிறப்போ ஒரு லெவலுக்கு மேலே ஆர்குமெண்ட் சீரியஸாக போகிறச்சால சண்டையை முடிக்கிறது வந்து வேணாம் அப்போ போகிறோம் என்ன லவ் பண்றேன், நம்ம இப்படி எல்லாம் ஆர்கியூ பண்ண வேண்டாம், கம் ஆன் லெட் அஸ் கோ அவுட்,
0: விட்டு கொடுத்து போகணும்,
1: விட்டு கொடுத்து போகணும். தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். படிப்பு வந்து பணம் சம்பாதிக்க உதவுற மாதிரி வாழ்க்கையை நல்ல வழியில் கொண்டு போகிறதுக்கும் உதவணும்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால நான் இனிய தமிழ் மக்கள்

0: நீங்கள் சொல்லும்போது எனக்கு என்ன ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது அப்படின்னா, ஃபேமிலி அப்படின்னு நிறைய பேசும்போது ஒரு உறவில் சகிப்புத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆணுக்கோ பெண்ணுக்கோ? ஏன்னா சீக்கிரமாக வந்துட்டு அவங்க உறவுலேருந்து பிரிஞ்சு வந்துடுறாங்க, வேறு மாதிரி முடிவெடுத்துடுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல. ஸோ இந்த காலகட்டத்தில் சகிப்புத்தன்மை எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: நான் உங்களுக்கு சொல்லணுன்னாக்க, நான் ஒரு பெரிய குடும்பத்தில் இப்போ முதலே சொன்னேன்ல, 8 குழந்தைங்க. அதை தோற்று வீட்டில் யாரும் குறைஞ்சது 12 பேர் வீட்டில் இருப்போம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி வந்து அப்போல்லாம் அப்பா அம்மா சினிமா போய் வெளியில் போய் வீடு தான், அம்மாவுக்கு வீடு தான் உலகம், அப்பா ஆஃபீஸ்க்கு போயிட்டு வருவார், வீட்டில் இருப்பார், ஏதோ வாக்கிங் போவார். ஸோ அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிற டைமே ரொம்ப குவாலிட்டேட்டிவ் டைமாக இருக்கும், அவங்க குவான்டிடேட்டிவாக இருக்காது. ஸோ அந்த மீட் பண்ணிக்கிற டயத்தில் வந்து அவங்க அனாவசியமாக ஒரு அந்த மாதிரி சண்டை சச்சரவுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு வீட்டு வேலையெல்லாம் சொல்லி ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. அதனால அப்புறமா வந்து அவங்களுக்கு ஒல்லி திங்கிஸ் பசங்களை வளர்க்கணும், பெரியவங்களாக்கணும், படிக்க வைக்கணும், அந்த மாதிரி தான் ஒன்று இருக்கு. மொழியே இப்போ இந்த காலத்தில் என்ன ஆயிடுச்சு, ஒரு வாழ்க்கை வசதி ரொம்பவே பெருகிருக்கு. அப்புறம் நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுச்சு, இப்போ லேடிஸும் படிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு படித்த உடனே அவங்களுக்கு தோணுது, நானும் தானே அவங்கள மாதிரி படிச்சிருக்கேன், எதுக்கு அடங்கி போகணும். அவங்க வந்து அந்த கல்யாணங்கிறது ஒரு ஒரு புனித தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வருதுன்ட்டு எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறேன், என்ன நான் முதல்லே சொன்னப்பில் கல்யாணத்தில் வந்து ரொம்ப படோடாபாலாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னோட கிராண்ட் டாட்டருக்கு 25 வயசாக இருக்குது. நான் அவகிட்ட என்ன சொல்கிறேன்னா, நீ வந்து 1,00,000 ரூபாய்லாம் செலவழித்து கல்யாணம் பண்ணவே பண்ணாத, சிம்பிள் மேரேஜ் பண்ணு, 5 வருஷம் எப்படி அவங்க இருக்காங்கன்னு பார்க்கட்டும், அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கட்டும், இந்த குழந்தையோட பர்த்டேயை மேரேஜ் மாதிரி செலிப்ரேட் பண்ணு. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச மட்டும் இந்த மாதிரி படோடாபமாக பண்ணிட்டு கடைசியில் நிறைய மேரேஜ் எல்லாம் இப்போ ரொம்ப ஃபெயில் ஆகுது. எனக்கு வந்து அது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இதில் வந்து குறை யார சொல்கிறதுனே தெரியல, இவங்ககிட்டையும் இருக்குது, அவங்கக்கிட்டையும் இருக்குது. இந்த மாகவி பாரதியார் பாடினார், எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவன்ட்டு, அதே இன்பம் வைத்த கடவுளே இந்த உலகத்தை படைச்சிட்டு அதே அளவு துன்பத்தையும் வச்சுருக்காரு. இங்கே நேச்சுரலாக பார்த்தீங்கன்னாக்க நிறைய கலாமிட்டிஸ் இருக்குது, எர்த்குவேக் இருக்குது, சுனாமி, அப்புறம் வெள்ளம், அப்புறம் ஹீட் வேவ், கோல்டு வேவ்னு அப்படியே மனுஷங்க செத்து போயிட்டே இருக்காங்க, வாழ்க்கையில் அவசரப்படுறாங்க. அது நேச்சுரல் டிசாஸ்டர் இருக்குன்னா அதே மாதிரி என்ன பண்ணுறாரு, மனுஷங்களை படிச்சுட்டு அந்த ஈகோ அகங்காரம்னு ஒன்று, படித்தவங்க படிக்காதவங்க ஏழைங்க எல்லாருக்கும் அந்த ஈகோ இருக்குது. அந்த ஈகோங்கிறது என்ன செய்யறதுனாக்க வாழ்க்கையே அழிச்சிடுது. அது வந்து அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த நாய் வாழை நிமித்த முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒருத்தர் பிளேம் பண்ணிக்கிறாங்களே ஒழிய அவங்க பண்ணுற தப்பை உணர்ந்துக்கவே மாட்டேன்றாங்க. அந்த மாதிரி இதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, இத்தனைக்கு கடவுள் தான் காரணம், மனுஷங்க அவர் தானே படிச்சிருக்காரு, அவரோட குழந்தைகள் தானே நம்மெல்லாம், ஏன் இந்த மாதிரி ஒரு ஈகோவை கொடுத்தாரு, எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. நான் வந்து பெருமைக்காக சொல்ல, நான் வந்து நம்ம கீதையில் படிச்சிருக்கேன், லீவ் யுவர் ஈகோ, ஐ வில் எலிவேட் யூ டு மை பிளேஸ், This is my promise. ஆனால் இது மட்டும் நான் ஃபாலோ பண்ணுவேன், ஐ வில் எலிவேட் யூ டு மை பிளேஸ்னு எல்லாருக்குமே அதே தான் சொல்ல, திஸ் இஸ் மை ப்ராமிஸ்ன்னு சொல்ல. அதே மாதிரி நீங்களே பாருங்கள், லீவ் யுவர் ஈகோ, டெஃபினெட்லி வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நான் வந்து இத்தனை காலமாக முயற்சி பண்ணுறதுக்கு, என்னோடய மக்கள்னால் என் குழந்தைகள் இல்லை, என் நாட்டு மக்கள் நல்லா இருக்கும், அதுக்காகவே தான் நான் வந்து பிளாக்ஸ் எழுதுனேன், எல்லாம் எழுதுறேன். ஸோ என்னோட மெசேஜ் நல்ல விதமாக போய் சேர்ந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் என்னோட.
0: கண்டிப்பா மேம், நீங்க சொல்லியிருந்தீங்க, அதாவது நான் வந்து அந்த புத்தகத்துல நான் எதையுமே ஃபாலோ பண்ணல, ஆனால் இந்த விஷயத்த நான் ஃபாலோ பண்ணேன், லீவ் யுவர் ஈகோ அப்படிங்கறது, அதை நீங்க 100% ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கறத வந்து என்னாலே சொல்ல முடியும், கேட்கிற நேயர்களும் கண்டிப்பா அதை தான் மேம் நினைச்சிருப்பாங்க. நிறைய பேர் இருக்காங்க, தனக்கு தெரியல நம்ம நினைச்சிருவானோ, தெரியல நம்ம நினைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனா உங்களுக்கு தெரியாத விஷயத்தை யாருனாலும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும், எனக்கு ஒரே விஷயம் எனக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும், அது எல்லாருக்கும் போய் சேருதோ இல்லையோ, சேர்றவங்களுக்கு அது அவங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனசு இருக்கு பாத்தீங்களா, அது உங்களுக்கு ரொம்ப நிறையவே இருக்கு மேம். சோ நீங்க சொன்னதுல உங்களுக்கு ஈகோ இல்ல அப்படிங்கறது வந்து நீங்க பேசுறதுல ரொம்ப நல்லா தெரியுது.
1: நான் வந்து

0: பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் அப்படியே டாக்டரேட் பட்டத்துக்கு மேலே பட்டம் வாங்கியிருப்பாங்க, அப்படியே லெக்சரெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் போய் பர்சனலாக பர்சனை மீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈகோயிஸ்டிக்காக இருப்பாங்க. உங்க பேசுறது ஒண்ணு, நடந்துக்கிறது வேறையா இருக்கு,
1: பேச்சு ஒரு மாதிரி இருக்கும்,
0: செயல் ஒரு மாதிரி இருக்கு. நான் அப்படியே வியந்து இருக்கேன், ஐயோ அவரா இவர்னு நான் நினைச்சுப்பேன். நான் வந்து நிறைய பேர் அந்த மாதிரி பர்சனலா மீட் பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்கும். நான் ரொம்ப அவர் பேசுறதை கேட்டு இம்ப்ரெஸ் ஆகி நான் போய் இன்னும் கொஞ்சம் அவர்கிட்ட இருந்து கத்துக்கணும்னு போனாக்க, நான் திரும்ப வரப்போ ரொம்ப பெரிய ஏமாற்றத்தோட வந்திருக்கேன், இவரா இப்படி பேசினாரு. ஸோ அது வந்து ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவுதுங்கிறப்பல நம்ம என்ன பேசுறோமோ முக்கியமா சொல்றேன், அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணும். We should walk the talk. நான் என் பேர் சீதா, சீதாங்கிற பேருக்கு

0: பேர் இருக்காங்க. தனக்கு தெரியலன்னு அவன் நினைச்சிருவானோ, தெரியலன்னு அவன் நினைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனா உங்களுக்கு தெரியாத விஷயத்தை யாருனாலும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும், எனக்கு ஒரே விஷயம் எனக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும், அது எல்லாருக்கும் போய் சேருதோ இல்லையோ, சேர்றவங்களுக்கு அது அவங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனசு இருக்கு பாத்தீங்களா, அது உங்களுக்கு ரொம்ப நிறையவே இருக்கு மேம். சோ நீங்க சொன்னதுல உங்களுக்கு ஈகோ இல்லை அப்படிங்கறத வந்து நீங்க பேசுறதுலயே ரொம்ப நல்லா தெரியுது.
1: நான் வந்து பாத்திருக்கேங்க நிறைய பேர் அப்படியே டாக்டரேட் பட்டத்துக்கு மேல பட்டம் வாங்கியிருப்பாங்க, அப்படியே லெக்சர் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா நீங்க போய் பர்சனலா பர்சனை மீட் பண்ணி பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈகோயிஸ்டிக்கா இருப்பாங்க. உங்க பேசுறது ஒண்ணு, நடந்துக்கிறது வேறையா இருக்கு,
0: பேச்சு ஒரு மாதிரி இருக்கும்,
1: செயல் ஒரு மாதிரி இருக்கு. நான் அப்படியே வியந்து இருக்கேன், ஐயோ அவரா இவர்னு நான் நினைச்சுப்பேன். நான் வந்து நிறைய பேர் அந்த மாதிரி பர்சனலா மீட் பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்கும். நான் ரொம்ப அவர் பேசுறத கேட்டு இம்ப்ரெஸ் ஆகி நான் போய் இன்னும் கொஞ்சம் அவர்கிட்ட இருந்து கத்துக்கணும்னு போனாக்க, நான் திரும்ப வரப்போ ரொம்ப பெரிய ஏமாற்றத்தோட வந்திருக்கேன், இவரா இப்படி பேசினாரு. சோ அது வந்து ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுங்கிறப்பல நம்ம என்ன பேசுறோமோ முக்கியமா சொல்றேன், அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணோம். வி ஷுட் வாக் த டாக். நான் என் பேர் சீதா, சீதாங்கிற பேருக்கு நம்ம தான் வந்து நம்மளோட மாத்திட்டு நம்மளும் சந்தோஷமா இருக்கணும், எல்லோரையும் சந்தோஷமா இருக்கணும்னு ஒரு குறிக்கோளோட வாழ்ந்தேன்னுக்க. வாழ்க்கைங்கிறது கடவுள் கொடுத்த அரிது, அரிது மானிடராய் பிறப்பது அரிதுன்னு சொல்லியிருக்காரு அவ்வை பேர் மாட்டியார். நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு நாயோ ஒரு மிருகமோ நம்மள மாதிரி பேச முடியுமா, நம்மள மாதிரி சிரிக்க முடியுமா, நம்மள மாதிரி வாழ்க்கையை பகிர்ந்திருக்க முடியுமா? நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அரிய மனித வாழ்க்கைங்கிறது கிடைக்கவே கிடைக்காத ஒன்று. ஸோ அது வந்து இந்த மாதிரி ஒரு ஈகோவாலையோ ஒரு கெட்ட பழக்கத்தாலேயோ சுயநலத்தாலேயோ கெடுத்துக்கிறதுங்கிறது எந்த விதத்திலையுமே சரியில்லை என்ன பொறுத்தவரை.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க. என்னோட அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, நான் உங்களை பத்தி படிக்கும்போது என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த புத்தகம் எழுதுறது எல்லாமே இப்போ நீங்க பிளாக் பண்ற, நான் வந்து இப்போ ஆன்லைன்லயே எல்லாரும் ஸ்டோரிஸ் படிக்கிறாங்க அப்படின்றதுனால நான் அங்கேயே ஸ்டோரிஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. இதை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறதான் என்னோட கரண்டா ஒரு ஆம்பிஷன், நான் அச்சீவ் பண்ணணும் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்க ப்ரொஃபைல பார்த்தேன், அந்த விஷயத்த பத்தி சொல்லுங்க.
1: ஆக்சுவலி நான் வந்து இன்னும் கொஞ்சம் கூட பீப்புளோட டச் வச்சுக்கணும் எல்லாம் பண்ணணும்னு பாக்குறேன். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஹஸ்பண்ட் தவறி 10 வருஷம் நான் தனியா பெங்களூர்ல என் பொண்ணு பக்கத்துல இருந்தா இருந்தேன், ரொம்ப ஃப்ரீயா அப்படியே பார்த்தேன்னா என் டாக்டர் வச்சுக்கலாம், அப்படியே என் டாக்டர் மாதிரியே நினைச்சு பேசுவேன். ஸோ அவங்க கூட அப்படியே ஆண்டி என்ன வேணா என்னால பேச முடியும்னு சொல்லிட்டு எல்லாருமே எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க நான் பெங்களூர்ல இருந்தப்போ. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு 77 வயசாயிடுச்சு, எனக்கு ஒரு சன்னு ஒரு பிரிகேடியரா இருக்காரு, அவர் வந்து ஸ்ரீநகர் அம்பாலா அங்கெல்லாம் போஸ்டிங் இருந்தப்போ நான் அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் எப்ப நல்லா இருக்கோ அப்ப மட்டும் அவரோட இருந்துட்டு மீதி நாள் வந்து பெங்களூர்ல தான் இருப்பேன். ஆனால் இப்போ எனக்கு வயசாயிடுச்சு, நிறையா ஃப்ராக்சர் அதெல்லாம் போய் உடம்பு இல்லாமல் சரினால என்னோட சன் வந்து சொல்கிறாரு, இனிமேல் நீ தனியாகலாம் இருக்கக்கூடாதுமா, இப்போதைக்கு எனக்கு ஜபல்பூர் தான், அது வந்து எல்லா போஸ்டிங் வந்து அங்கே தான் கிடச்சிருக்கு. ஸோ அங்கே வந்து அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸில் நீ இங்கே இரு, அப்புறமா போஸ்டிங் ஆச்சுனாக்கா என்ன பண்ணலாம் நம்ம யோசிக்கலாம், இனிமேல் நீ என்னோட தான் இருக்கணும்ன்ட்டு என் சன் சொல்லிட்டாரு. நான் என்னால் இப்போதைக்கு ஜபல்பூரில் இருக்கேன். இப்போ சென்னை வந்தேன், வந்ததில் எனக்கு ஏஆர்லேருந்து இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சிது. எனக்கு அட்லீஸ்ட் என்னால் அந்த ஜபல்பூரில் இருந்துட்டு இன்னும் என்னன்னாக்கா, இந்த ஆர்மியில் வந்து ரொம்ப ப்ரோட்டோக்கால்லாம் நிறையா உண்டு, நம்ம அந்த மாதிரி வந்து ஓப்பனாக எல்லாரோடையும் பேசிட முடியாது. அதுவும் என் சன் பிரிகேடியராக இருப்போம், என்னை வந்து ஒரு ராஜ்மாதா மாதிரி ஒரு சேர் போட்டு உட்காந்து வச்சுருவாங்க. எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் நான் அப்படியே மியூட் ஸ்பெக்டாக்டராக இருக்கணும், அனாவசியமாக பேசவே முடியாது எனக்கு ரொம்பவே. அப்புறம் என் சன்னே என்னை பார்த்துட்டு, அம்மா உனக்கு ரொம்ப போர் அடிக்காது வா, நான் உன்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுறேன்னு சொல்லுவார். அந்த மாதிரி இருந்தப்போ எனக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சி என்னால் பீப்புளை நேரில் சந்திக்க முடியாது, என்னோட மெசேஜை நிறையா பேருக்கு போய் சேரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நான் ஃப்யூச்சர்லேயும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சான்ஸ் கிடச்சுன்னா ஐ வாண்ட் டு கனெக்ட் வித் பீப்புள் அண்டு இந்த மாதிரி என்னை ஃபீட்பேக் பண்ணும். ஸோ நான் சொல்கிறது போர் அடிக்கக்கூடாது, எல்லாருக்கும் பயனுள்ளவர்தான் இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். எல்லாரையுமே சின்ன பசங்கள்லாம் என்னோடய கிராண்ட் சில்ட்ரன் நான் நினைக்கிறேன், ஒரு 40 வயசானவங்கள்லாம் என்னோடய டாக்டராக நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வாழ்க்கையை வாழ்வதற்கேங்கிற புரிஞ்சுக்கோங்க, அழுவதற்கல்ல, வாழ்க்கை வாழ்வதற்கு.
0: அருமையாக சொன்னீங்க மேம்.

0: இப்போது இவ்வளோ நேரம் நம்ம பேசணும்ல மேம். நீங்கள் வந்து சொன்னீங்க நான் வந்து என்னோடய பையன் எங்கே ஒர்க் பண்ணுறாரோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு ஒரு ஊர்லேயும் நான் இருந்தேன். ஃபஸ்ட்டு நீங்கள் மகாராஷ்டிரா, ஆனால் நீங்கள் தமிழ்நாடு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஊர்லேயும் நீங்கள் இருந்திருக்கீங்கல்ல, அதோட அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அங்கே லாங்குவேஜ், அங்கே இருக்க உணவு, அப்புறம் நீங்கள் அவங்கள எல்லாத்தையும் சமாளிக்கிற விதம், அதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க?
1: என்ன கற்றுக்கிட்டேன்னாக்கா, லாங்குவேஜ் வந்து எனக்கு என்னாச்சுன்னா, நான் மகாராஷ்டிரில் இருந்தேன்ல, அதுக்கு முன்னாடியே நான் படிக்கிறப்போ நான் வந்து 1965 நான் வந்து SSLC பாஸ் பண்ணேன். அப்பெல்லாம் வந்து ஹிந்தி வந்து தேர்ட் லாங்குவேஜ் ஆகுது, 35 மார்க் வாங்கினேன்.

பாஸ் பண்ணிடலாம். ஸோ ஓரளவு எனக்கு ஹிந்தி வந்து எழுத படிக்க தெரியும், ஆனால் பேச தெரியாது. அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மகாராஷ்டிரா போனதுனால அது வந்து காஸ்மோபாலிட்டன் காலனி. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு ஹிந்தி அப்படியே எந்த லாங்குவேஜையும் நம்ம கற்றுக்கணுன்னாக்கா ரொம்ப கஷ்டமே இல்லை. நம்ம எந்த அந்த பேசுகிற இடத்துக்கு போய் நம்ம இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த லாங்குவேஜ் தன்னால் வந்துடும். நான் வந்து பார்த்துருக்கேன், என் பையன் வந்து வெலிங்டனில் போஸ்டிங் இந்த ஸ்டாஃப் காலேஜுக்கு, அப்போ வந்து அங்கே சர்வன்ட் பைடெல்லாம் இங்கிலீஷ் பேசுவாங்க. நான் கேட்பேன் எப்படி இவங்க பேசுறாங்கிறது. இந்த வெலிங்டன்ல வந்து பிரிட்டிஷ் ரூல் பண்ணப்போ அவங்களுக்கு வந்து அவங்க அம்மா சர்வெண்ட்டாக இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க அம்மா வந்து இங்கிலீஷ் கற்றுட்டு இருப்பாங்க. அந்த அம்மா இங்கிலீஷ் பேசுறதை பார்த்து இந்த பசங்களும் ஸ்கூலுக்கு போகலாம். அதனால ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும்னா நம்ம அந்த இடத்துல போனாக்கா நம்மளுக்கு அந்த லாங்குவேஜ் தன்னால் வந்துடும். அதே மாதிரி ஹிந்தியும் நான் வந்து ரொம்ப ஒரு வேளை ப்ரொனன்சியேஷன் வேணும்னா அவங்கள மாதிரி பேச முடியாது. நான் சொல்லுவேன் நீ அதெல்லாம் கவலைப்படாத, நான் பேசுறது புரிஞ்சா போதும்னு சொல்லுவேன். அது மாதிரி ஹிந்தியும் வந்து நான் வந்து நல்லாவே பேச கற்றுன்ட்டேன். ஸோ இதெல்லாம் எனக்கு ஒரு அட்வான்டேஜ் வந்து நிறைய இடத்துக்கு போக முடிஞ்சுது. டீச்சராக வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து இந்த சென்சஸ் எடுக்கிறதுக்காக வீடு வீடாக போவேன். அப்போ போனப்போ நான் என்ன பார்த்துருக்கேன்னாக்க, அப்போல்லாம் வந்து ஒரு ஸ்கூட்டர் வீட்டில் இருந்தால் ரொம்ப அதிசயம். இப்போ வந்து ஒரு வீட்டில் மூணு கார் இருக்குது. அவ்வளோ வாழ்க்கை வசதி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நான் போய் பார்க்குறப்ப என்ன பார்க்குறேன்னா ஒவ்வொரு வீட்லேயும் சாமான்லாம் அப்படி கொட்டி கிடக்கு. அந்த சாமானை இன்னும் எனக்கு என்ன வருத்தம்னா நிறையா பேர் நல்லாவே வீடு மெயின்டைனே பண்ணல. நிறையா பேர் வாழ்க்கையில் வந்து இந்த ஓரளவு நம்மளுக்கு வசதியாக

0: இந்த சாமானை இன்னும் எனக்கு என்ன வருத்தம்னா, நிறையா பேர் நல்லாவே வீடு மெயின்டைனே பண்ணல. நிறையா பேர் வாழ்க்கையில் வந்து இந்த ஓரளவு நம்மளுக்கு வசதியாக வாழறதுக்கு பொருட்கள் தேவை தான். அதேமாதிரி என் பையனால் வந்து நான் வந்து ஃபுல் இந்தியா ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்லேயும் இருந்திருக்கேன். நம்ம பார்க்குறதுக்கு வந்து நம்ம நாட்டில் ஜபல்பூர்லேயே சொல்கிறேன் பாருங்கள், இந்த மார்பிள் ராக்ஸ்னு ஒன்று இருக்குது, ஐயோ அதை பார்த்தா நான் நினச்சிப்பேன், ஐயோ இப்படியெல்லாம் கடவுள் பண்ணியிருக்காரேன்ட்டு. ஒண்டர்ஃபுல் பிளேசஸ் இருக்குது இந்தியாவில், ஒண்டர்ஃபுல் பிளேஸ் இருக்குது. உங்கள் இருக்கிற பட்ஜெட்டை தந்து அழகாக ஃபேமிலியோடு போங்க, இந்த மாதிரி எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் வாங்கிக்கோங்க. லைஃப்பில் என்ஜாய் பண்ணுறதுக்கு பொருள் சேர்க்கறத விட நிறையா இருக்குது, நிறையா விஷயம் இருக்குது. அப்படியே நான் பார்த்து மலைச்சு போயிட்டேன் அந்த அந்த மார்பிள் ராக்கை பார்த்து. ஜபல்பூரில் ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்கள் எங்கே வேணால் போங்க, ஸ்ரீநகர் போங்க, குஜராத் போங்க. குஜராத்தில் போனால் இன்னும் இந்த வெல்லு வந்து ஸ்டெப் வெல்னு இருக்குது. அந்த காலத்தில் இந்த ஒன்றுமே படிக்காதவங்க, இன்ஜினியரிங் படிக்காதவங்க, ஆர்கிடெக்ட் எப்படி ராணிக்கு வாவுன்னு ஒன்று இருக்குது, அதான் இந்த ராணியெல்லாம் குளிக்கிற இடம், ஐயோ அதெல்லாம் பார்த்து நான் அப்படியே அதிசயப்பட்டிருக்கேன். என்ன பிளேஸ் அது, குஜராத் போங்க, எங்க வேணா போங்க, நீங்க இந்தியால ராஜஸ்தான் போங்க, இதெல்லாம் பார்த்து வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணலாம். அனாவசியமா பொருளை சேர்த்து இன்னைக்கு லைஃப்ங்கிறது நிச்சயமே கிடையாது இல்லையா. லேடி இருந்தாங்க, ஒரு ரிச் லேடி, அவங்க வந்து ரொம்ப மணி மைண்டட், ஒரு புடவையாக ஒரு 300 புடவை வச்சுருப்பாங்க, ஜுவல்ஸாக அவ்வளவு இருக்கும். வெளியில் போய் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க. கடைசியில் அந்த லேடி வந்து கேன்சர் வந்து சடனாக செத்து போயிட்டாங்க. அவங்க சன் வந்து யூஎஸில் செட்டில் ஆகிட்டார். அவர் சொல்லார், இதெல்லாம் எனக்கு வேணவே வேணான்ட்டு கட்டி கட்டி பாதுகாத்தாங்க. அவங்க அந்த புடவையெல்லாம் யாரோ தூக்கிட்டு போங்க, நாங்கள் அந்த பையனுக்கு அந்த நகையெல்லாம் என்ன பண்ணுறேன்னு தெரியல, இந்தியாவிலே லாக்கரில் வச்சுருக்காரு. அது மாதிரி ஓரளவு பொருள் வேணும் தான், ஓரளவு நம்மளுக்கு வசதி வேணும் தான், கார் வச்சுக்கலாம், அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் தேவைக்கு மீறி சேர்த்து அதை விட குடும்பத்தோடு எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். இன்னொன்று சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு இடத்துக்கெல்லாம் போகிறப்ப காசை பார்க்கவே பார்க்காதீங்க. அப்புறம் அனாவசியமாக மனைவியோ கணவனோ அனாவசிய ஒரு சில்லி மேட்டர் ஒன்றுமே இருக்காது, அதுக்கு போய் ஆர்கியூ பண்ணி அந்த அட்மாஸ்பியரே பேட் அட்மாஸ்பியர் ஆகி குழந்தைகளுக்கும் மூஞ்சி தூக்கிட்டு ஹஸ்பண்டும் மூஞ்சி தூக்கிட்டு வா திரும்ப போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இது இல்லாமல் நல்லா என்ஜாய் பண்ணலாம்.
1: எஸ் மேம், நீங்கள் சொன்னதை வச்சு இப்போ ஆக்சுவலி எனக்கு புரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு வேணுங்கிற விஷயத்த மட்டும் நம்ம வாங்கி சேர்த்து வச்சுக்கலாம், வேணுங்கிற விஷயத்த அதையும் தாண்டி தேவையில்லாத பொருட்களாக வாங்கி சேர்க்காம அதை காசாக நம்ம சேர்த்து வச்சுட்டு நம்ம இந்தியாவிலே சுற்றுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது, பார்க்கறதுக்கு அழகான இடங்கள், தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்கிறத வச்சு நான் தெரிஞ்சுட்டேன். ஏன்னா நிறைய பேர் ஃபாரின் ட்ரிப்லாம் போறாங்க, அதை பாக்கிறதுக்கு இதை பாக்கிறதுக்கு, ஆனா நம்ம ஊர்லயே நிறைய இருக்கு பாக்கிறதுக்கு. இதையெல்லாம் நீங்க பார்க்காம வெளியூர் போறதாக இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா காசு சேர்த்து வைக்கிறது இது எல்லாமே வேஸ்ட்டு. மனிதனோட வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து நாளைக்குங்கிறது வந்து நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கை. இதுக்கு நடுவில் சண்டை சச்சரவு காசை வந்து ஓவராக வச்சுட்டு வேஸ்ட்டாக எல்லாத்தையும் வாங்கி வைக்கிறது வேஸ்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, கரெக்டாக மேம்.
0: இன்னொன்று இருக்குது, அந்த மத்திய பிரதேசில் வந்து உங்களுக்கு போனீங்கன்னாக்கா அந்த சாஞ்சி ஸ்தூப்பா அந்த அசோகர் காலத்துது, அதே மாதிரி வந்து கஜுராஹோ, இதெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே அதிசயப்பட்டுருவீங்க நீங்கள். அதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் எல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட்டு, துணியவையோ நகையோ வாங்கி பீரோவில் சேர்க்கறது ஒரு என்ஜாய்மெண்ட்டே கிடையாது. புரிஞ்சுக்கணும் நீங்க எல்லாரும், குடும்பத்தோட போய் எல்லாரும் சந்தோஷமா அந்த மோமெண்ட் மெமரிஸ், எஸ் மேக்கிங் மெமரிஸ், அந்த வாழ்க்கையில ஒரு நல்ல பாண்டிங் வேற வரும். அந்த மாதிரி குடும்பத்தோட போறப்ப என்ன ஆகும், பாண்டிங் வேற ஒருத்தரோட ஒருத்தர் நல்லா ஆகும். அந்த மாதிரி பண்ணுங்க. அதுதான் நான் வந்து
1: நான் சோஷியல் மீடியாவில் ரீசெண்டாக இல்லை கொஞ்சம் முன்னாடி ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டேன் மேம். என்ன அப்படின்னா, அதாவது நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்கள்கிட்ட காசு இல்லை, அதனால் நான் போகல. என்கிட்ட காசு இருக்கிறப்ப நான் போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் முடியாது, ஏன்னா நீங்கள் காசு இருக்கணும்னு நினைக்கிறப்ப உங்களுக்கு வயசு, அப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படவே மாட்டீங்க. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு இளமையிலே அந்த இடத்துக்கு போகணும்னு தோணுச்சுன்னா எப்படியாவது போயிடுங்க அந்த இடத்துக்கு, கொஞ்சம் சேர்த்து வச்சு எப்படியும் சர்வே பண்ணி நீங்கள் போயிட்டு வந்துடுவீங்க. ஆனால் நான் காசு சேர்த்து வச்சு தான் போவே நினச்சிங்க, உங்களால் போகவே
0: வாழ்க்கைங்கிறது அதான், குடும்பத்தோட சேர்ந்து மகிழ்ச்சியா போகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பொருட்கள் வந்து அவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்காது. இந்த மாதிரி கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, இந்த மாதிரி வாழ்க்கை வாழணும்.
2: இதுவரை எழுத்தாளர் சீதா ராமநாதன் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ராஜஸ்ரீ.
1: இதன் அடுத்த பகுதியை நாளைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
3: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க.

0: ஏஐஆர் சென்னை @gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ, அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
1: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
2: எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன்
3: பேசுகின்றேன்.
2: வில்லுப்பாட்டு வாழ்த்தும் கலை. அதனால தான் 90 ஆண்டு காணும் நமது அகில இந்திய வானொலி நிலையத்திற்கான வில்லிசை வாழ்த்து வணக்கம் சொல்கின்றேன். நமது வானொலி கடலுக்கு பக்கத்தில் இன்னொரு கடலுங்க, அது அலைகடல், இது கலைக்கடல். அங்கே இருப்பது கடல் அலை, இங்கே இருப்பது வானொலி காற்றலை. முத்தமிழ் ஒலிக்கும் வானொலியை முத்தமிழ் கலையால் வாழ்த்துகின்றேன். இயல் தமிழ் உண்டு, இசைத்தமிழ் உண்டு, நாடகம் உண்டு, செய்தி சிந்தனை உண்டு, வாழ்க்கை வரலாறு உண்டு, சாதனை சரித்திரமே உண்டு. அதனால்தான் பல பல தலைமுறைகளை கண்டு 90 ஆண்டு இன்றைக்கு வெற்றியாய் காண்கிறது நமது அகில இந்திய வானொலி. 90 ஆண்டு காணும் வானொலி நிலையம் என்னாலும் வாழ்ந்து ஒலிக்கும் வானொலியே. ஆமா, வானொலி. எங்கள் குடும்பத்திலேயே என் தந்தையார் கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்களும் பாடி, நான் மகள் பாரதியும் பாடி, என் மகன் கலைமகனும் பாடி. ஆஹா, இதை போன்று எத்தனை கலை குடும்பங்கள் தலைமுறைகளாக வானொலியில் பங்கு பெற்று கொண்டிருக்கின்றார்கள். இதை எண்ணிக்கையாலா வாழ்த்துவது?
4: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
5: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி நாளை பிற்பகல் 3 மணிக்கு
4: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில்
5: V.S. சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
6: கைச்சிலம்பு பாடல்கள்
5: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
4: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.
7: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 4வது கட்டமாக இன்று நார்வே தலைநகர் ஓஸ்லோ சென்றடைந்தார். இந்தியா நார்வே வர்த்தக ஆராய்ச்சி உச்சிமாநாட்டில் பிரதமர் உரையாற்றுகிறார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். நாட்டின் முன்னணி பொருளாதார சக்தியாக தமிழகம் உருவெடுக்க இந்திய வர்த்தக தொழில்துறை கூட்டமைப்பின் வழிகாட்டுதல்கள் தொடர வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் 10வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாகும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 4வது கட்டமாக இன்று நார்வே தலைநகர் ஓஸ்லோ சென்றடைந்தார். நார்வே உடனான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்கும் பிரதமர் நாளை 3வது இந்தியா நார்டிக் உச்சிமாநாட்டிலும் பங்கேற்கிறார். தமது பயணத்தின் ஒரு பகுதியாக இன்று அந்நாட்டு மன்னர் ஹரால்ட் மற்றும் அந்நாட்டு பிரதமர் ஜோனஸ் கஹரியும் சந்தித்து அவர் பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். இந்தியா நார்வே வர்த்தக ஆராய்ச்சி உச்சிமாநாட்டிலும் அவர் உரையாற்றுகிறார். தூய்மை, பசுமை தொழில்நுட்பம், கடல்சார் பொருளாதாரம் உள்ளிட்டவைகளை முக்கிய நோக்கமாக கொண்டு பிரதமரின் இந்த நார்வே பயணம் அமைந்துள்ளது. முன்னதாக தமது ஸ்வீடன் பயணத்தை முடித்துக்கொண்டு நார்வே புறப்பட்ட பிரதமர் இந்தியா ஸ்வீடன் இடையிலான இருதரப்பு உறவுகள் தமது பயணத்தின் மூலம் புதிய எழுச்சி பெற்றுள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். வரும் 5 ஆண்டுகளில் இரு நாட்டு வர்த்தகம் இருமடங்காக அதிகரிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அரசுமுறை பயணமாக வியட்நாம், தென்கொரியா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். இந்த இரு நாடுகள் இடையிலான நட்புறவை விரிவுபடுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை தாம் ஆவலுடன் எதிர்நோக்குவதாக தமது சமூக வலைதளத்தில் அவர் கூறினார்.

0: தெரிவித்துள்ளார். மேலும் ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், பாதுகாப்பு துறை சார்ந்த தொழில்களை வலுப்படுத்துதல், கடல்சார் ஒத்துழைப்பை முன்னெடுத்து செல்வது ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் கூறினார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை நிலைநாட்டுவது குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமது பயணத்தின் ஒரு பகுதியாக வியட்நாம் அமைச்சர் ஜெனரல் வேன் ஜியாங் உடன் இருதரப்பு ஒத்துழைப்பு பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொள்கிறார். தென்கொரியாவில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சருடனும் பரஸ்பர நலன் சார்ந்த சந்திப்பை அவர் மேற்கொள்கிறார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா ஜெனீவாவில் நடைபெறும் 79வது உலக சுகாதார மாநாட்டில் பங்கேற்கிறார். உலகின் சுகாதார சவால்களை எதிர்கொள்வதற்கான கூட்டு நடவடிக்கைகள் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. 6 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் 165 நாடுகளைச் சேர்ந்த சுகாதார அமைச்சர்களும் வல்லுநர்களும் பங்கேற்கின்றனர். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அவருடன் 20 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதிதாக பதவியேற்றுள்ள கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீசனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். கேரள மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் புதிய அரசுக்கு அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் முன்னணி பொருளாதார சக்தியாக தமிழகம் உருவெடுக்க இந்திய வர்த்தக தொழில்துறை கூட்டமைப்பின் வழிகாட்டுதல்கள் தொடர வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இந்த கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் குழுவினர் முதலமைச்சரை சந்தித்து மாநிலத்தில் தொழில் வளர்ச்சி மற்றும் முதலீடுகளை விரைவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்தனர். தொழில்துறை வளர்ச்சியில் இந்த கூட்டமைப்பின் பங்களிப்பை முதலமைச்சர் பாராட்டினார். சென்னை தொழில் வர்த்தக கூட்டமைப்பின் குழுவினரும் முதலமைச்சரை சந்தித்து பேசினர். இவர்களின் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் உறுதியளித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாகும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோடை விடுமுறைக்கு பிறகு வரும் 1ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என்று தெரிவித்தார். 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான மாணாக்கருக்கு 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் தெரிவித்தார். முன்னதாக 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான புதிய பாடத்திட்ட புத்தகங்களையும் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் வெளியிட்டார். இந்த நிலையில் முதலமைச்சர் திரு விஜயுடன் பள்ளிக்கல்வித்துறையில் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் குறித்தும் அமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். அஇஅதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை அந்த கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனது பதவி விலகல் கடிதத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் வழங்கியிருப்பதாக கூறினார். வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை அஇஅதிமுகவின் மூத்த தலைவர்கள் ஒன்று கூடி எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், எந்த ஒரு இயக்கத்திலும் இணையும் எண்ணம் தமக்கில்லை என்று தெரிவித்தார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி இன்று தொடங்குகிறது. இதையடுத்து மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி இன்று துவங்குகிறது. இந்த மலர் கண்காட்சிக்காக சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சுமார் 10 லட்சம் கிரைசாந்தியம், கார்னேஷன், ரோஜா ஆகிய மலர்களை கொண்டு தமிழ்நாடு வரைபடம், சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம்,
3: திருவள்ளுவர் சிலை, பரதநாட்டிய நடன கலைஞர், திருவாரூர் தேர்
2: உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மலர் கண்காட்சி மாடம் மற்றும் கண்ணாடி மாளிகையில் 50,000 வண்ண மலர் தொட்டிகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க பூங்கா முழுவதும் 275 வகையான பல வண்ண மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. உதகையிலிருந்து சரவணன்.
0: காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா தலைமையில் இன்று நடைபெற்றது. சாலை வசதி, குடிநீர், மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை உள்ளிட்டவைகள் குறித்து அளிக்கப்பட்ட மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க ஆட்சித்தலைவர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். சேலம் மாவட்ட புதிய ஆட்சித்தலைவராக திரு இளம் பகவத் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மாவட்டத்தில் மக்கள் நலப்பணிகள் மற்றும் சட்டம் ஒழுங்கு நிலைமைக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாகை மற்றும் கீழ்வேளூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலம் உளுந்து கொள்முதல் செய்யப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் தெரிவித்துள்ளார்.

0: இது குறித்து எமது செய்தியாளர்.
1: நாகப்பட்டினம் விற்பனை குழுவின் கீழ் இயங்கும் கீழ்வேலூர், திருப்பூண்டி மற்றும் நாகப்பட்டினம் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலம் 350 மெட்ரிக் டன் உளுந்து கொள்முதல் செய்ய அரசாணை வரப்பட்டுள்ளது. விவசாயிகள் நலன் கருதி மத்திய அரசால் நிர்ணயிக்கப்பட்ட தரத்திற்கு 1 கிலோ உளுந்து விலை ₹78 என்ற விலையில் கொள்முதல் செய்யப்பட உள்ளது. இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற நிலத்தின் கணினி மூலம் பெறப்பட்ட சிட்டாடங்கள், ஆதார் அட்டை நகல், வங்கி கணக்கின் புத்தக நகல் மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட அலைபேசியுடன் சம்பந்தப்பட்ட விவசாயி நேரில் வந்து ஆதார் கைரேகை பதிவு செய்து அங்கீகரிக்கப்பட்ட பதிவு மேற்கொள்ள கேட்டுக்கொள்ளப்படும்.
0: பெரம்பலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் நில உடைமை விவரங்களை வலைதளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் திரு பாபு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 21ஆம் தேதி நடைபெற இருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். தேனி கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து தொடங்கியிருப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி வழங்கியிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கும்பக்கரை அருவியில் கடந்த சில நாட்களாக நீர்வரத்து இல்லாத காரணத்தால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை உத்தரவு பிறப்பித்திருந்தனர். இந்நிலையில் நீர்பிடிப்பு பகுதிகளான வட்டக்கானல், வெள்ளக்கவி, பாம்பார்புரம் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் தற்போது அருவியில் நீர்வரத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கான விதிக்கப்பட்டிருந்த தடை விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாக வனத்துறை அறிவித்துள்ளது. தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: நெல்லையில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 22ஆம் தேதி நடைபெற இருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சுகுமார் தெரிவித்துள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 4வது கட்டமாக இன்று நார்வே தலைநகர் ஓஸ்லோ சென்றடைந்தார். இந்தியா நார்வே வர்த்தக ஆராய்ச்சி உச்சி மாநாட்டில் பிரதமர் உரையாற்றுகிறார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். நாட்டின் முன்னணி பொருளாதார சக்தியாக தமிழகம் உருவெடுக்க இந்திய வர்த்தக தொழில்துறை கூட்டமைப்பின் வழிகாட்டுதல்கள் தொடர வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாகும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது. Thank you.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 1:55. இப்பொழுது கேட்கலாம் பாரதியார் பாடல்.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெட்ஸில் உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினத்திற்கான சிறப்பு தகவல்கள் வழங்குகிறார் மதுரை திருமங்கலம் அரசு மருத்துவமனை கூட்டு மருந்து ART மையத்தின் மூத்த மருத்துவ அலுவலரும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையின் மாநில எய்ட்ஸ் மருத்துவ வல்லுநர் குழு உறுப்பினருமான டாக்டர் PM செல்வராஜ் மனோகரன் அவர்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தாருக்கும் மற்றும் நேயர்களுக்கும் எனது வணக்கம். நான் மதுரை திருமங்கலம் அரசு மருத்துவமனை ART மருத்துவர் செல்வராஜ் மனோகரன் பேசுகிறேன். இன்று May 18 இன்றைய முக்கியத்துவம் உலக எய்ட்ஸ் தடுப்பு மருந்து தினம், உலக எய்ட்ஸ் தடுப்பு மருந்து விழிப்புணர்வு தினம் என்றும் கூறலாம். இதன் கருத்து உருவாக்கம் எப்பொழுது யாரால் ஏற்படுத்தப்பட்டது? 1997 போர்கன் பல்கலைக்கழகத்தில் அந்நாளைய அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளின்டன் அவர்கள் உரையாற்றும் பொழுது HIV நோயின் தாக்கத்தை குறைப்பதற்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுவிட்டன. ஆனால் HIV தொற்று உள்ளே பரவாமல் தடுப்பதற்கும் அதற்கான தடுப்பு மருந்து இருந்தால் மட்டுமே HIV தொற்றிலிருந்து முழுமையாக மக்களை காப்பாற்ற முடியும், தொற்றும் பரவாமல் தடுக்க முடியும், HIV இல்லாத ஒரு உலகத்தை படைக்க முடியும். எனவே வளர்ந்து வரும் அறிவியல் தொழில்நுட்ப உலகத்திற்கு இன்னும் 10 எய்ட்ஸ் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்க புது யுக்திகளையும் வழிமுறைகளையும் இலக்கையும் வகுக்க வேண்டும் என்று அறைகோள் விடுத்தார். அவர் உரையாற்றிய May 18 ஒரு ஆண்டு முடிவை நிறைவேற்றும் பொழுது ஒவ்வொரு ஆண்டும் May 18 உலக எய்ட்ஸ் தடுப்பு மருந்து தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதன் முக்கியத்துவம் என்ன? பாதுகாப்பான முழு திறனுள்ள அதே சமயம் மற்றவர்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாத HIV நோய் தொற்று தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பதற்கான ஆய்வுகளை முனைப்புடன் செயல்பட ஊக்குவித்தல், சமுதாயத்தில் தடுப்பு மருந்து ஆய்வுகளை குறித்து சரியான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துதல், மேலும் ஆய்வில் தொடர்ந்து தங்களை ஈடுபடுத்தி வரும் ஆராய்ச்சியாளர்கள், மருத்துவ பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பொருளுதவி செய்யும் நிறுவனங்களின் பங்களிப்பை அங்கீகரித்து போற்றுதல் ஆகியவற்றை May 18 நாம் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறோம். HIV தடுப்பு மருந்து ஏன் தீவிரமாக விரைவாக கண்டுபிடிக்கப்பட வேண்டும்? உலகத்தை அச்சுறுத்திக் கொண்டிருந்த HIV நோய் வந்தால் மக்களுக்கு இறப்பை தர வழிகின்ற நிலையிலிருந்து பல மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு இன்று வாழ்நாள் நீடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் நிச்சயம் இந்த மருந்துகள் தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகிறார்கள். எளிதில் சில இடங்களில் கிடைப்பது இல்லை, மேலும் நீடித்த நாட்கள் எடுக்கும் பொழுது சோர்வடைந்து எளிதில் தொடர்ந்து எடுக்காமல்

0: விட்டு விடுகிறார்கள். சில மருந்துகளுக்கு எச்ஐவி கிருமிகள் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிக் கொண்டு நன்றாக வளர ஆரம்பித்தன, மேலும் மேலும் தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்தன. ஆகவே எச்ஐவி கிருமி உள்ளே தொற்றாமல் முன்னெச்சரிக்கை தடுப்பதற்காக மருந்து கண்டுபிடிக்க முக்கியமாக அமைகிறது. வருமுன் காப்பதே சிறந்தது என்பதற்கேற்ப தடுப்பு மருந்துதான் இப்பொழுது அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது. இது எளிதில் இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏன் இதில் எதிர்கொள்ளும் சவால்கள் என்னென்ன? இந்த எச்ஐவி கிருமியானது அடிக்கடி தன் மரபு உணவை மாற்றிக்கொண்டு தன்னுடைய குணாதிசயங்களை மாற்றிக்கொள்கிறது. அதனால் ஒரு மரபணு சார்ந்த எச்ஐவி கிருமிக்கு கண்டுபிடிக்கும் மருந்து மற்ற மரபணு மாற்றிக்கொண்ட எச்ஐவி கிருமியை தடுப்பதில்லை. அதனால் நாட்கள் நீடிக்கின்றன, ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. மேலும் எச்ஐவி கிருமிகள் தன்னை சாதாரணமாக வீரியமற்றதை ஆக்கிக் கொண்டு உடலில் உள்ள நிணநீர் சுரப்பிகள் மற்றும் நியூக்ளிக் அமில முறையில் அமைதியாக அடங்கிக் கொள்கின்றன. அதனாலும் எதிர்ப்பு சக்திகளை உருவாக்க முடியாமல் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்க முடியவில்லை. அத்துடன் தொடர்ந்து ஆராய்ச்சி நடைபெறுவதற்கு பண உதவிகள் பொருளுதவிகள் தேவைப்படுகின்றன. தன்னார்வமாக தங்களை இந்த ஆராய்ச்சியில் உட்படுத்திக் கொள்வதற்குரிய தன்னார்வலர்கள் பற்றாக்குறை உள்ளது. இவையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள். இதில் இந்தியாவின் பங்கு என்ன? இந்தியா உலக அமைப்பில் தடுப்பு மருந்து தயாரிப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியாவில் உள்ள இன்டர்நேஷனல் எய்ட்ஸ் வேக்சின் இனிஷியேட்டிவ் ICMR NERI நிறுவனங்கள் தடுப்பு மருந்து தயாரிப்பில் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. தடுப்பு மருந்து சாத்தியமா? நிச்சயம், நிச்சயமாக தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்படும் வழிகள் உருவாக்கி கொண்டிருக்கின்றன. நமக்கு தடுப்பு மருந்து உருவாக்கக்கூடிய சாத்திய குறிகளுக்கான ஒளிக்கீற்றைகள் நமக்கு தென்படுகின்றன. கூடிய விரைவிலேயே அதற்கான தடுப்பு மருந்துகள் எளிதில் தயாரிக்கப்பட்டு எல்லோரும் கிடைக்கும் வகையில் செய்யப்படும். இன்னும் முழுமையான தடுப்பு மருந்து கிடைக்காத பட்சத்தில் மக்கள் மீடியாக்கள் வரவை பார்த்து நம்ப வேண்டாம். 2026 உலக எய்ட்ஸ் தடுப்பு தினத்துக்கான கருத்துரு ரீதிங் அண்ட் ரைஸ், புதுமை ஆராய்ச்சிகளை ஊக்குவித்தல் மறுசீரமைப்பு எழுச்சி, நிச்சயம் நம் அடைவோம். வணக்கம்.
1: உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினத்திற்கான சிறப்பு தகவல்களை கேட்டீர்கள். தகவல்களை வழங்கினார் மதுரை திருமங்கலம் அரசு மருத்துவமனை கூட்டு மருந்து ART மையத்தின் மூத்த மருத்துவ அலுவலர் டாக்டர் PM செல்வராஜ் மனோகரன் அவர்கள். தகவல்களை வழங்கிய மருத்துவருக்கு நன்றி.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மதுரதென்றல். நிறைவாக சீதாராமம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 2:40. ஆகாஷ்வாணி ஹிந்தி பாடம் கற்பிப்பவர் வி. லீலாவதி அவர்கள். மாணவர் விஸ்வாஸ் சோனி.
1: நமஸ்தே ஜி.
2: நமஸ்தே. இன்று நாம் பித்தி நா பித்தி கா சௌரபா என்ற புத்தகத்திலிருந்து தூத் கா தூத் பானி கா பானி என்ற கதையை படிக்கலாம். முதலில் கதை சுருக்கத்தை பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் ஒரு மூதாட்டி சூர்சத்தி என்பவள் வசித்து வந்தாள். அவளிடம் மிகவும் விலை உயர்ந்த மற்றும் அற்புதமான சில நாணயங்கள் இருந்தன. இதை பற்றி அனைவரும் அறிந்திருந்தனர். ஆனால் யாரும் அந்த மூதாட்டியை ஏமாற்ற விரும்பவில்லை. அவள் தனியாக இருந்தாள். நூல் நூற்று தன் வாழ்வாதாரத்தை ஈட்டி கொண்டு இருந்தாள். எல்லோரும் அவள் மீது அனுதாபம் காட்டினார்கள். அந்த கிராமத்தில் தமடிமல் என்பவன் வசித்து வந்தான். அவன் மிகவும் பேராசை மற்றும் தீய குணம் உடையவன். அவன் பணம் உள்ளவன். கிராமத்து மக்களை ஏமாற்றி கொண்டு இருந்தான். 10 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 5 ரூபாய்க்கு எடுத்துக்கொள்வான். பிறகு வட்டி மேல் வட்டி போட்டு அதை கைப்பற்றி கொள்வான். ஒரு நாள் அவன் அந்த மூதாட்டியிடம் பழமையான விலை உயர்ந்த நாணயங்கள் இருப்பதை அறிந்தான். தமடிமலின் மனதில் பேராசையின் முட்கள் வளர்ந்தன. அவன் அந்த நாணயங்களை எப்படி கைப்பற்றுவது என்று யோசிக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் அவன் சூர்சத்தியிடம் சென்றான். அவன் அவளை வரவேற்று உட்கார வைத்து மோர் குடிக்க தருகிறேன் என்றாள். உடனே தமடிமல் கேட்டான், உன்னிடம்தான் பசு எருமை எதுவுமே இல்லையே, மோர் எங்கிருந்து வந்தது என்றான். மூதாட்டி கூறினாள், என்னிடம் பசுக்கள் எருமைகள் இல்லை, நான் ஒரு ஏழை. அதனால் இந்த கிராமத்து மக்கள் என்னை நன்கு கவனித்துக் கொள்கிறார்கள் என்றாள். தமடிமல் கூறினான், என்னிடம் கடன் வாங்கிக்கொள், நீயும் பசுக்கள் எருமைகள் வைத்து கொள்ளலாம், பிறகு பால் நெய் விற்று கடனை அடைத்து விடலாம் என்றான். மூதாட்டி, என்னால் அவ்வளவு கடினம் உழைப்பு செய்ய முடியாது என்றாள். தமடிமல் வருத்தத்துடன் வீடு திரும்பினான். வழியில் நினைத்து கொண்டே சென்றான், அவள் நான் சொல்வதை கேட்டு இருந்தால் நான் கடன் கொடுத்து இருப்பேன், பிறகு வட்டி மேல் வட்டி போட்டு அந்த நாணயங்களை கைப்பற்றி இருப்பேன் என்று நினைத்து கொண்டே மனமுடைந்து போய் வீடு திரும்பினான். கடைசியில் வாய்ப்பு கிடைத்துவிட்டது.

0: பூந்தாட்டி புனித யாத்திரை செல்ல நினைத்தாள். செல்வதற்கு முன்பு நாணயங்களை பத்திரமாக வைத்திருக்க விரும்பினாள். பழைய காலத்தில் பணத்தை மறைத்து வைப்பதற்கு ஒரு சில வழிகள் மட்டுமே இருந்தன. எவ்வாறு என்றால், சுவற்றில் ஒளித்து வைப்பது, ஏதாவது மடக்கில் வைப்பது, மூட்டையாக கட்டி தானியங்களுக்குள் இடையே வைப்பது, பானையில் வைத்து தரையில் புதைத்து விடுவது. மூதாட்டியும் ஒரு பானை கொண்டு வந்தாள். அதில் நாணயங்களை போட்டு முற்றத்தில் புதைத்து விட்டாள். பிறகு அவள் புனித யாத்திரைக்கு புறப்பட்டாள். தமடி ஓடி வந்து மூதாட்டியிடம் ஒரு சிவப்பு துணியை கொடுத்து, இதை ஹரித்வாரில் கங்கை அன்னைக்கு சாற்றிவிடு என்று கூறினான். மூதாட்டி சரி என்று சொன்னாள். தமடி கூறினான், உன்னிடம் நாணயங்கள் உள்ளதே, அதை உன்னுடன் எடுத்துச் செல்லாதே, வழியில் திருடர்கள் கொள்ளையர்கள் நிறைய இருப்பார்கள் என்றான். நான் என்னுடன் எடுத்து செல்லவில்லை என்று கூறிவிட்டு மூதாட்டி சென்று விட்டாள். அவள் நாணயங்களை எங்கே மறைத்து வைத்திருப்பாள் என்று தமடியின் வஞ்சக மனம் யோசிக்க ஆரம்பித்தது. ஒரு நாள் இரவு அவன் மூதாட்டியின் வீட்டிற்குள் நுழைந்தான். அது மண் வீடு. அவன் கவனமாக பார்த்தான். முற்றத்தில் ஒரு இடம் புதியதாக பூசி மொழிகி இருந்தது. அவன் முற்றத்தை தோண்டினான். அவனுக்கு நாணயங்களின் பானை கிடைத்து விட்டது. தமடி பானையை எடுத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு வந்து தூங்கிவிட்டான். மூதாட்டி திரும்பி வந்தாள். வீட்டிற்குள் வந்தவுடன் முற்றம் தோண்டப்பட்டதை பார்த்தாள். பானை காணாமல் போனதை கவனித்தாள். உடனே அவள் அழ ஆரம்பித்து விட்டாள். சிறிது நேரத்தில் கிராம மக்கள் கூடிவிட்டார்கள். தமடியும் அங்கே வந்தான். அவன் கூறினான், நான் அந்த நாணயங்களை என்னிடம் பத்திரமாக கொடுத்து வைக்க சொன்னேன், ஆனால் இவள் ஒப்புக்கொள்ளவில்லை, இப்பொழுது வருந்துகிறாள் என்றான். கிராம மக்கள் அரசரிடம் புகார் கொடுக்க சொன்னார்கள். மூதாட்டியும் அரசரிடம் சென்று எல்லா விஷயத்தையும் சொன்னாள். அரசர் மிகவும் தொலைநோக்கு உடையவர், நியாயமானவர் மற்றும் புத்திசாலி ஆவார். அவர் எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கொண்டார். அரசர் தமடியை அழைத்து கடிந்து கொண்டு, நீ நாணயங்களை எடுத்தாயா இல்லையா என்று கேட்டார். அவன் கடவுள் மீது ஆணையாக நான் எடுக்கவில்லை என்று கூறினான். இதில் ஏதோ தப்பு இருக்கிறது என்று அரசர் நினைத்தார். அவர் ஒரு நாடகம் நடத்தினார். அவர் கூறினார், ஏதோ பாவம் மூதாட்டி தப்பித்து விட்டாள், ஒரு பானை தானே போயிற்று, மீதி இரண்டு பானைகள் காப்பாற்றப்பட்டன என்றார். அரசர் தமடியிடம் கூறினார், மூதாட்டி அந்த வீட்டில் வாழ விரும்பவில்லை, திருடன் அவளை கொலை செய்து விட்டால் என்ன செய்வது என்று பயப்படுகிறாள், அதனால் எங்கள் அரண்மனையில் வசிப்பாள் என்றார். மறுநாள் இரவில் நடந்த விஷயம். தமடியின் பேராசை அதிகரித்தது. இன்னும் இரண்டு பானைகள் இருக்கிறதே. அவன் மூதாட்டியின் வீட்டிற்கு சென்றான். முற்றத்தில் தோண்ட ஆரம்பித்தவுடன் பின்னாலிருந்து யாரோ அவனை பிடித்து கொண்டார். அவன் திரும்பி பார்த்தான். அரசர் இருந்தார். அவன் குற்றத்தை ஒப்புக்கொண்டான். அரசர் தமடி திருட்டு குற்றத்திற்காக சிறையில் அடைத்தார். பாலை பாலாகவும் தண்ணீரை நீராகவும் பிரிக்கும் திறமை இருந்தால்தான் அரசன் உண்மையான அரசனாவான். அரசர் மூதாட்டியிடம் கூறினார், இந்த நாணயங்களால் உன் உயிரை கூட இழக்க நேரிடலாம். இந்த நாணயங்கள் மிகவும் விலை மதிப்பு மிக்கவை மற்றும் முக்கியமானவை. நீ இவற்றை அரசு கலுவலத்தில் ஒப்படைத்து விடு என்றார். அந்த பொருட்கள் விலை மதிப்பற்ற மற்றும் சேகரிக்க தகுந்ததாக இருக்கிறதோ அதை அரசாங்கத்துக்கு கொடுத்துவிட வேண்டும், அரசாங்க சொத்தாக ஆக்க வேண்டும். இதற்கு பதிலாக நான் உனக்கு பணம் கொடுத்து விடுகிறேன் என்றார். மூதாட்டி அந்த நாணயங்களை அரசாங்கத்திற்கு ஒப்படைத்து விட்டாள். விஸ்வசோனி, நீ படி.
1: ஏக் காவ் மே ஏக் புடியா சூர்சதி ரஹதி தி.
0: ஒரு கிராமத்தில் ஒரு மூதாட்டி சூர்சதி என்பவள் வசித்து வந்தாள். புடியா என்றால் மூதாட்டி, வயதான பெண்மணி.
1: வ பூலி ஔர் சரல் ஹ்ருதய் கி தி.
0: அவள் அப்பாவி மற்றும் மென்மையான இதயம் கொண்டவள்.
1: உஸ்கே பாஸ் குச் சிக்கே தே.
0: அவளிடம் சில நாணயங்கள் இருந்தன. சிக்கே என்றால் நாணயங்கள். இதற்கு ஒருமை சிக்கா.
1: யே சிக்கே பஹுத் கீம்தி ஔர் அத்புத் தே.
0: அந்த நாணயங்கள் மிகவும் விலை உயர்ந்த மற்றும் அற்புதமானவை. கீமதி என்றால் விலை உயர்ந்த. அத்புத் அற்புதம்.
1: இஸ்கா ஹர் கிசி கோ பதா தா.
0: இதை பற்றி அனைவரும் அறிந்திருந்தனர்.
1: பர் கோய் பி உஸ் புடியா கோ டக்னா நஹி சாதா தா.
0: ஆனால் யாரும் அந்த மூதாட்டியை ஏமாற்ற விரும்பவில்லை.
1: உஸ்கா எக் காரண் தா கி உன் சிக்கோ கா க்யா மஹத்வ ஹை உஸ்கா கிசி கோ பதா நஹி தா.
0: அதற்கு ஒரு காரணம் இருந்தது. என்னவென்றால், அந்த நாணயங்களுக்கு என்ன முக்கியத்துவம் என்பதை பற்றி யாருக்கும் தெரியாது.
1: தூசரா புடியா கே ஆகே பீச்சே கோய் நஹி தா.
0: இரண்டாவது, அந்த மூதாட்டிக்கு முன்னும் பின்னும் யாரும் இல்லை.
1: வோ அகேலி தி ஔர் சூத் காட் கர் அப்னா குஸாரா கர் ரஹி தி.
0: அவள் தனியாக இருந்தாள் மற்றும் நூல் நூற்பு மூலம் தன் வாழ்வாதாரத்தை ஈட்டிக்கொண்டு இருந்தாள்.

0: சபி உசே சகானுபூதி ரக்தே தே.
1: எல்லோரும் அவள் மீது அனுதாபம் காட்டினார்கள். சகானுபூதி அனுதாபம்.
0: உஸ் காவ் மே ஏக் தம்டிமல் ரஹதா தா.
1: அந்த கிராமத்தில் தமடிமல் என்பவன் வசித்து வந்தான்.
0: வஹ் படா ஹி லால்சி ஔர் துஷ்ட ஸ்வபாவ் கா தா.
1: அவன் மிகவும் பேராசை மற்றும் தீய குணம் உடையவன். லால்சி பேராசை.
0: வஹ் பைசே வாலா தா.
1: அவன் பணம் உள்ளவன்.
0: இஸ்லியே காவ் வாலோ கோ ஹாரி விபத்தி மே டக்தா ரஹதா தா. அனுச்சித் லாப் உட்டாட்டா தா.
1: அதனால் ஆபத்து நேரத்தில் கிராமத்து மக்களை ஏமாற்றி கொண்டு இருந்தான். பொருத்தமற்ற லாபம் எடுத்துக்கொண்டு இருந்தான்.
0: யானி தஸ் கி சீஸ் பாஞ்ச் மே லேக்கர் ஃபிர் உசே பியாஜ் பர் பியாஜ் லகாகர் ஹடப் ஜாதா தா.
1: அதாவது 10 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 5 ரூபாய்க்கு எடுத்துக்கொள்வான். பிறகு அதற்கு வட்டி மேல் வட்டி போட்டு அதை கைப்பற்றி கொள்வான்.
0: ஏக் தின் உசே பத்தா சலாகி புடியா கே பாஸ் 300 சிக்கே ஹேன்.
1: ஒரு நாள் அவன் அந்த மூதாட்டியிடம் 300 நாணயங்கள் இருக்கின்றன என்பதை அறிந்தான்.
0: ஜோ பஹுத் புரானே ஹே.
1: அவை மிகவும் பழமையானவை. புராணே பழமை. எதிர்ப்பதம் நயே.
0: உன்கி கீமத் பி அதிக.
1: அவற்றின் விலையும் அதிகம்.
0: பஸ் தம்டிமல் கே மன் மே லாலச் கே காண்டே உக் காய்.
1: அவ்வளவுதான், தமடிமலின் மனதில் பேராசையின் முட்கள் வளர்ந்தன.
0: வஹ் சோச்னே லகா கி கேசே இன் சிக்கோ கோ ஹட்பா ஜாய்.
1: இந்த நாணயங்களை எப்படி கைப்பற்றுவது என்று யோசிக்க
0: ஆரம்பித்தான்.
1: அவன் இரவும் பகலும் திட்டமிட்டு கொண்டே இருந்தான்.
0: ஏக் தின் வஹ் சுர்சதி கே பாஸ் கயா.
1: ஒரு நாள் அவன் சுர்சதியிடம் சென்றான்.
0: ஹாத் ஜோட்கர் போலா மாயி ராம் ராம்.
1: கை கூப்பி அம்மா ராம் ராம் என்றான்.
0: ஆஓ சாஹுகார் ஆஓ புடியா நே ஆதர் பாவ் சே கஹா கேசே ஆனா ஹுவா.
1: வாங்க சாஹுகாரரே வாங்க என்று மரியாதையுடன் மூதாட்டி சொன்னாள். எப்படி வந்தீர்கள் என்று கேட்டாள்.
0: இதர் சே குசர் ரஹா தா சோச்சா தும்சே மில்தா சலும் சாஹுகார் போலா.
1: இப்படி சென்று கொண்டு இருந்தேன், உன்னை சந்திக்க நினைத்தேன் என்று சாஹுகார் சொன்னான்.
0: ஆ பேட் சாச் பிலாவும்.
1: வா உட்காரு, மோர் குடிக்க தருகிறேன். சாச் என்றால் மோர்.
0: தம்டி நே ஜட் சே பூச்சா துமாரே பாஸ் சாச் கான் சே ஆயி தேரே பாஸ் தோ கோய் காய் பேஸ் நஹி ஹே.
1: தமடி உடனே உன்னிடம் மோர் எங்கிருந்து வந்தது, உன்னிடம்தான் பசு எருமை எதுவுமே இல்லையே என்று கேட்டான். காய் என்றால் பசு, பைன்ஸ் எருமை.
0: ஹா மேரே பாஸ் காய் பேஸ் நஹி ஹே பர் ஹமாரே காவ் மே தோ பஹுதோ கே பாஸ் காய் பேஸே ஹே.
1: ஆம், என்னிடம் பசுவும் எருமையும் இல்லை, ஆனால் நமது கிராமத்தில் பலரிடம் பசுக்கள் எருமைகள் இருக்கின்றன.
0: மே ஹேரி கரீப் இஸ்லியே லோக் மேரா படா தியான் ரக்தே ஹே.
1: நான் ஒரு ஏழை, அதனால் மக்கள் என்னை கவனித்துக் கொள்கிறார்கள்.
0: தமடி நே இதர் உதர் தேகா.
1: தமடி இங்கும் அங்கும் பார்த்தான்.
0: ஃபிர் கஹா தும் சாஹோ தோ துமாரே பாஸ் பி காய் பேஸே ஹோ சக்தி ஹே.
1: பிறகு கூறினான், நீ விரும்பினால் நீயும் பசுக்கள் எருமைகள் வைத்துக் கொள்ள முடியும் என்றான்.
0: கேசே ஹோ சக்தி ஹே புடியா நே சாஃப் சாஃப் கஹா மே தோ கரீப் ஹூ.
1: எப்படி வைத்துக் கொள்ள முடியும், மூதாட்டி தெளிவாக சொன்னாள். நான் ஒரு ஏழை,
0: சூத் காத்கர் பேட் பர்த்தி ஹூ,
1: நூல் நூற்று வயிற்றை நிரப்புகிறேன்.
0: ஃபிர் பலா மே காய் பேஸே கேசே கரீத் சக்தி ஹூ.
1: பிறகு நான் எப்படி பசுக்கள் எருமைகள் வாங்க முடியும்.
0: சுனோ முசே உதார் லேலோ.
1: கேளு, என்னிடம் கடன் வாங்கிக் கொள்.
0: ஃபில் தூத் கீ பேச் கர் மேரே பேசே சுக்தா கர் தேனா.
1: பிறகு பால் நெய் விற்று எனது பணத்தை திருப்பி செலுத்தி விடு. உதார் என்றால் கடன்.
0: நா பை நா மே ஐசி கடோர் மெஹனத் நஹி கர் சக்தி.
1: இல்லை தம்பி இல்லை, என்னால் அவ்வளவு கடுமையாக உழைக்க முடியாது.
0: தம்டி நே பஹுத் ஊஞ்சா நீச்சா சம்ஜாயா பர் சுர்சதி நஹி மானி.
1: தமடி ஏற்ற இறக்கத்தை நிறைய விளக்கினான், ஆனால் சூர்சதி ஒப்புக்கொள்ளவில்லை.
0: வஹ நிராஷ் ஹோ கயா.
1: அவன் ஏமாற்றம் அடைந்தான்.
0: உதாஸ் உதாஸ் சா கர் லோட்னே லகா.
1: சோகமாக வீடு திரும்பினான்.
0: சாரே ராஸ்தே சோச்தா ரஹா கி யதி வஹ மேரி பாத் மான் லேதி தோ உசே கர்ஸ் தே தேதா.
1: வழி முழுவதும் யோசித்தான், நான் சொன்னதை அவள் ஒப்புக்கொண்டிருந்தால் நான் அவளுக்கு கடன் கொடுத்து இருப்பேன். கர்ஜ் என்றால் கடன்.
0: ஃபிர் பியாஜ் பர் பியாஜ் லகா கர் இஸ்கே கீம்தி சிக்கே ஹடப் ஜாதா.
1: பிறகு வட்டிக்கு வட்டி வசூலித்து அவளுடைய விலை மதிப்பற்ற நாணயங்களை கைப்பற்றி இருப்பேன்.
0: ஹாயே கித்னே கீம்தி சிக்கே ஹே வஹ டூட்டா டூட்டா சா கர் பஹுஞ்சா.
1: ஐயோ எவ்வளவு விலை மதிப்பற்ற நாணயங்கள். அவன் மனமுடைந்து வீட்டிற்கு சென்றான்.
0: ஆகிர் அவசர் ஆ கயா.
1: கடைசியில் வாய்ப்பு வந்தது.
0: புடியா தீர்த்த யாத்ரா கர்னே கி சோச் பேட்டி.
1: மூதாட்டி தீர்த்த யாத்திரை செல்ல நினைத்தாள்.
0: வஹ தீர்த்த யாத்ரா கர்னே கே பஹலே உன் சிக்கோ கோ அச்சி தரஹ ரக்னா சாதி தி.
1: அவள் புனித யாத்திரை செல்வதற்கு முன்பு அந்த நாணயங்களை நன்றாக வைத்திருக்க விரும்பினாள்.
0: புரானே ஜமானே மே ருபே சுபானே கே சந்த் ஹி உபாய் தே.
1: பழைய காலத்தில் பணத்தை மறைத்து வைப்பதற்கு ஒரு சில வழிகள் மட்டுமே இருந்தன.
0: ஜெசே திவாரோ மே சுபா தேனா கிசி மட்கி மே ரக் தேனா.
1: எவ்வாறு என்றால் சுவற்றில் ஒளித்து வைப்பது, ஏதாவது மடக்கில் வைப்பது.
0: போட்லி

0: கண்கர் அநாஜ்கி பீச் ரக் தேனா
1: மூட்டையாக கட்டி தானியங்களுக்குள் இடையே வைப்பது
0: ஹண்டியா மே டால்கர் ஜமீன் மே காட் தேனா
1: பானையில் வைத்து தரையில் புதைத்து விடுவது மட்கி மடக்கு ஹண்டியா பானை
0: புடியா நே பி வைசா ஹி கியா
1: மூதாட்டியும் அவ்வாறே செய்தாள்
0: வஹ் ஏக் மஸ்பூத் ஹண்டியா லே ஆயி
1: அவள் ஒரு வலுவான பானை கொண்டு வந்தாள்
0: உஸ்மே சிக்கே டால்கர் உஸ்னே ஆங்கன் மே உக்லி கே பாஸ் காட் தியா
1: அதில் நாணயங்களை போற்று முற்றத்தில் உரலின் அருகே புதைத்து விட்டாள் ஆங்கன் முற்றம் உக்லி உரல்
0: ஃபிர் வா தீர்த் யாத்ராக்கோ சல்படி
1: பின்னர் அவள் புனித யாத்திரைக்கு புறப்பட்டாள்
0: தம்டி டேரா சாலாக் ஆர் மக்கார்
1: தமடி தந்திரமானவன் மற்றும் வஞ்சகமானவன் சாலாக் தந்திரம் மக்கார் வஞ்சகம்
0: வா தோடா தோடா புடியா கே பாஸ் கயா
1: அவன் மூதாட்டியிடம் ஓடி வந்தான்
0: உசே ஏக் லால் கப்டா தேகர் கஹா மாய் ஹரித்வார் கி கங்கா மையா கோ மேரா யா கப்டா ஓடா தேனா மேரி ஓர் சே ஹாத் ஜோட் தேனா
1: அவளிடம் ஒரு சிவப்பு துணியை கொடுத்துவிட்டு கூறினான் அம்மா ஹரித்வாரில் கங்கை அன்னைக்கு என்னுடைய இந்த துணியை சாற்றிவிடு எனது சார்பாக கை கூப்பி விடு என்றான் லால் என்றால் சிவப்பு
0: ठीक है भाई
1: சரி தம்பி என்றால் மூதாட்டி சரி விஸ்வாசோனி இந்த கதையை இங்கேயே நிறுத்திக் கொள்வோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் பார்ப்போம்
0: தன்யவாத் ஜி
2: ஹிந்தி பாடம் கற்பித்தவர் வி லீலாவதி அவர்கள் மாணவர் விஸ்வாசோனி
3: வானொலிக்கு 90
4: வணக்கம் 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலியின் ரசிகர்களுக்கு நாடக நடிகர் டி வி வரதராஜனின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி நம்ம அகில இந்திய வானொலி 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது வானொலியால் வளர்ந்தவன் என்ற முறையிலே எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது ஏன்னா நாடக நடிகரான என்னுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் நம்முடைய அகில இந்திய வானொலி ரேடியோவால் எங்களுக்கு ஒவ்வொரு நாடகமும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 10-15 காட்சிகள் அதிகமாகும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய வரவேற்பை எங்களுக்கு கொடுத்து எங்களை நாடக கலைஞர்களை வளர்த்திருக்கிற ஒரு பெரிய ஸ்தாபனம் இந்த வானொலி எங்களை போன்ற கலைஞர்களுடைய வளர்ச்சியிலே நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் அந்த காலத்தில் ஏறி ஏறி வரோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு படிக்கட்டிலையும் எங்களை ஏற்றி விட்ட ஒரு மிகச்சிறந்த ஸ்தாபனம் நம்முடைய வானொலி 90வது கொண்டாடுகின்ற வானொலிக்கு என்னுடைய நாடக நடிகர் என்ற முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கத்துடன் டிவி வரதா

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: திண்டுக்கல் மாவட்டம் தம்மம்பட்டி 11 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வையம்பட்டி 7 சென்டிமீட்டர், பொன்னனியார் அணை 6 சென்டிமீட்டர், ஏற்காடு மஞ்சளாறு பாப்பிரெட்டிப்பட்டி திருமங்கலம் குன்னூர் கடவூர் வட்டாட்சியர் அலுவலகம் கெடார் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், மணப்பாறை ஒடஞ்சத்திரம் பாப்பிரெட்டிப்பட்டி ஒகேனேக்கல் செங்கம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், காரியக்கோவில் அணை போடிநாயக்கனூர் ஆனந்தாபுரம் இளையான்குடி பெரியகுளம் உப்பாரணை வெட்டிக்காடு வெள்ளக்கோவில் வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி கோத்தகிரி கரம்பக்குடி மயிலம்பட்டி வீரபாண்டி கிளவரப்பள்ளி அணை சாம்ராஜ் ஜம்புகுட்டப்பட்டி ஆழியாறு கீழ்பெண்ணாத்தூர் குந்தாப்பாலம் டானிஷ்பெட் பரூர் கெடாய் ஆலக்கரை திருத்துறைப்பூண்டி சூரப்பட்டு மணம்பூண்டி தாராபுரம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. நெடுங்கல் கொடைக்கானல் படகு குழாம் மணப்பாறை பில்லூர் அணை போடிநாயக்கனூர் எமரால்டு அன்னவாசல் அவலாஞ்சி பஞ்சப்பட்டி மேட்டுப்பட்டி கரூர் கடவூர் மதுக்கூர் ஹோசூர் திருச்சுழி கலையநல்லூர் ஒரத்தநாடு சிவகங்கை வேடசந்தூர் மலையூர் சந்தியூர் போச்சம்பள்ளி முண்டியம்பாக்கம் நல்லத்தங்கால் பெரியகுளம் பாலவிடத்தி செஞ்சி நம்பியூர் ஆனைமடுவு அணை பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் அஞ்செட்டி பெரியாறு உதகமண்டலம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை

0: தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிக வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 39 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.5 டிகிரி செல்சியஸ் கரூர் பரமத்தியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.1 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை கடலூர் திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. சென்னை கடலூர் திண்டுக்கல் மதுரை திருநெல்வேலி ராமநாதபுரம் திருவள்ளூர் நீலகிரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் சில இடங்களில் இயல்புக்கு 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்திருந்தது. மதுரை மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. கோயம்புத்தூர் திருப்பூர் நீலகிரி தேனி திண்டுக்கல் மதுரை கரூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பும் உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 19 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 31.9 டிகிரி செல்சியஸ் குறைந்த அளவு வெப்பநிலை 23.8 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மணிக்கு மாலை ஒலிபரப்பில் சந்திக்கலாம் நேயர்களே.

ஆகாஷ்வாணி மத்தியலை 1269 கிலோ ஹெட்ஸில் எமது மாலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. தொடக்கமாக கேட்கலாம் குரல் அமுதம்.

0: தவம் செய்பவர்கள் தம்முடைய கடமைகளை மட்டுமே செய்து மேம்படுவர். தவம் செய்யாதவர்களோ ஆசை வயப்பட்டு பல்வேறு வீண் வேலைகளில் ஈடுபட்டு வீணாவர். குறளன் 266 அதிகாரம் தவம்.
1: தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் மற்றல்லார் அவம் செய்வார் ஆசையுள் பட்டு.
0: தவம் செய்பவர்கள் தம்முடைய கடமைகளை மட்டுமே செய்து மேம்படுவர். தவம் செய்யாதவர்களோ ஆசை வயப்பட்டு பல்வேறு வீண் வேலைகளில் ஈடுபட்டு வீணாவர். குறளன் 266 அதிகாரம் தவம்.
2: நேரம் 5:30. இனி கேட்கலாம்.

0: ஆகாஷவாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம். இன்று ஒளிபரப்ப இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நேரமுமாக. நேர்களை இன்று மாலை 6:10 ஒருபட பாடல்களாக கழுகு திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். தொடர்ந்து 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக இடம்பெறும். 6:40 மதுரை தென்றலில் திரை இசை பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 6:55 சேவை செய்திகள் இடம்பெறும். தொடர்ந்து 7:00 மதுரை தென்றலில் திரை இசை பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகளை கேட்கலாம். சென்னை அஞ்சலாக எழுதியவர் ஆர் விஜயகுமார் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:25 மதியில 1269 கிலோஹெர்ட்ஸில் பண்ணை செய்தி கேட்கலாம். 7:30 மண்ணும் மணியும். இதில் வளம் குறைந்த மண் வகைகளும் சீர்திருத்த முறைகளும் குறித்து குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலைய பேராசிரியர் டாக்டர் டி செல்வராஜ் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். இன்று 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக இடம்பெறும். 8:05 மதுரை தென்றலில் பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 8:15 உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தின சிறப்பு தகவல்கள் வழங்குகிறார் டாக்டர் PM செல்வராஜ் மனோகரன் அவர்கள். 8:30 அச்சாணி, இதில் கோலப்பொடி தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டுள்ள ஆர் மகாலட்சுமி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரை தென்றலில் திரை இசை பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 9:00 மதியில 1269 கிலோஹெர்ட்ஸில் ஆங்கிலத்தில் செய்திகள் இடம்பெறும். இதனை கேட்டு ரசிக்கலாம். டெல்லி அஞ்சலாக 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சலாக இடம்பெறும். 9:30 இசை பேருரை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இதில் பக்த சுதாமா, நிகழ்த்துபவர் சி பன்னிபாய் அவர்கள். 10:30 நட்சத்திர நாதங்கள் திரைசை கானங்கள் கேட்டு ரசிக்கலாம். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும் இடம்பெறும். இதில் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை தெரிந்து கொள்ளலாம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இடம்பெறும். இன்று 11:10 எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம். நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த

0: பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலை இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: நேர்கள் இதுவரை கேட்டது இன்று ஒளிபரப்ப இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நேரமாக. இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். லிலியஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

0: ஆகாஷவாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ஒரு பட பாடல்களாக கழுகு திரைப்படத்திலிருந்து.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம். நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி, நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ விளம்பர பிரிவு.

0: சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2. தொலைபேசி எண் 0452-25-30-410.
1: ஆகாஷ்வாணி மதுரை மதுரை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

தலைப்புச் செய்திகள். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுதப்படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேகா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுதப்படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சத்தீஸ்கரின் ஜக்தால்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சரணடைந்த நக்சலைட்டுகளின் மறுவாழ்விற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று தெரிவித்தார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின் தேவை குறித்தும் மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அம்மா உணவகங்களை புதுப்பிக்கவும் தரமான உணவு வகைகளை தங்குதடையின்றி பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக மாநில அரசின் மற்றொரு செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் 80 கோடி ரூபாய் செலவில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் திரு ராஜ்மோகன் இதற்கான கோப்பில் கையெழுத்திட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வகுப்பறைகள், அறிவியல் ஆய்வகங்கள், கழிவறைகள், குடிநீர் வசதி, சுற்றுச்சூழல் போன்ற கட்டமைப்பு வசதிகள் இந்த நிதியை பயன்படுத்தி ஏற்படுத்தப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மாதிரி பள்ளியில் 56 கோடி ரூபாய் செலவில் வகுப்பறைகள் மற்றும் விடுதிகள் கட்டுவதற்கும் அமைச்சர் ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் பதக்கங்களை பெறும் வகையில் தேவையான செயல் திட்டங்களை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இன்று தஞ்சாவூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 234 தொகுதிகளிலும் இந்த குழு ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் தோல்வி குறித்து யாரும் கவலைப்பட தேவையில்லை என்றும் திமுக மீண்டும் வெற்றி பெறும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேகா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பது போல் சென்னை அருகே 6 பேர் கொண்ட கும்பலால் இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளார். காவல்துறை உரிய தலைமையின்றி செயல்படுகிறதா என்ற சந்தேகம் மக்கள் மனதில் எழுந்துள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அதில் குறிப்பிட்டுள்ளார். உரங்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உரங்களின் விலை 20% அளவிற்கு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். விலையேற்றத்தை ஈடு செய்யும் வகையில் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத் தொகை வழங்கப்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக எண்ணெய் நிறுவனங்களுக்கான மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு அசோகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பொதுமக்கள் தேவையின்றி பதற்றமடைய வேண்டாம் என்றும் எரிபொருளை அதிக அளவில் இருப்பில் வைக்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாட்டின் பாரம்பரிய செல்வங்களை மீட்டெடுப்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் தொடர் நடவடிக்கைகள் பாராட்டுதலுக்குரியது என்று தமிழக

0: ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு சோழ பேரரசின் வரலாற்று சிறப்புமிக்க ஆனைமங்கல செப்பேடுகள் மீட்கப்பட்டுள்ளது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இந்த வரலாற்று சாதனை தமிழகத்திற்கு மட்டுமன்றி நாட்டிற்கே பெருமை சேர்க்கும் நிகழ்வாகும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இளைய தலைமுறையினர் நாட்டின் செழுமையான நாகரீக பாரம்பரியத்தை பாதுகாக்க உறுதியேற்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச அருங்காட்சியக தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி வேலூர் கோட்டையில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் மாணவிகளுக்கான பயிற்சி முகாம் இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: வேலூர் கோட்டையில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் 1400 ஆண்டுகள் பழமையான கற்சிற்ப கூடம், பழமையான பொருட்களின் வரலாற்று கூடம், 1000 ஆண்டுகள் பழமையான பொருட்கள் அடங்கிய படிமக்கூடம், 200 ஆண்டுகள் பழமையான போர்வாள்கள், சிப்பாய் புரட்சியின் போது பயன்படுத்தப்பட்ட பீரங்கிகள் மற்றும் பல்வேறு இடங்களில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட வீரக்கற்களும் கல்வெட்டுகளும் என சுமார் 3000 மேற்பட்ட பொருட்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. அருங்காட்சியகத்தில் AI தொழில்நுட்பத்துடன் அமைக்கப்பட்டுள்ள பேசு மரம் பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்துள்ளது. இந்த அருங்காட்சியகத்தை பார்வையிட நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். அருங்காட்சியக தினத்தையொட்டி கல்லூரி மாணவிகளுக்கு உள்ளிடை பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவிகள் பங்கேற்றனர். வேலூரில் இருந்து மோகன்.
0: இந்த பயிற்சி முகாம் தங்களுக்கு மிகவும் பயனளிக்கும் வகையில் அமைந்ததாக இதில் பங்கேற்ற மாணவிகள் தெரிவித்தனர்.
2: இது வந்து எங்க கல்விக்கு மட்டும் இல்லாம தனியா ஒரு கலையை கத்துக்கவும் வந்து மிகவும் உதவியா வந்து இருக்குது. வேற எதுனா பண்ணணும் அப்படின்னா இந்த ஓவியம் வந்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம். பயிற்சி மூலமா எங்களோட கல்லூரி படிப்புகளுக்கு அதுக்கப்புறமும் எங்களோட வாழ்க்கையில ஒரு பாதையை வந்து உருவாக்குறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பா இதை நாங்க பயன்படுத்தி அது எங்களோட எதிர்காலத்தை வந்து பயனுக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் இருந்து தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் மேல் உள்ள மேலடுக்கு சுழற்சி வரை கேரளா மற்றும் ரயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் May 20 முதல் 24 வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: மாவட்ட செய்திகள். திருவண்ணாமலை மாவட்டம் மண்டக்குளத்தூரில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை மூட வேண்டும் என்ற மாணவர்களின் கோரிக்கை குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திரு தர்பகராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் வரும் 21 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலிமா டெட்டே தலைமையிலான இந்த அணியில் சவிதா, ஜோதி உட்பட 21 இடம்பெற்றுள்ளனர். முதல் போட்டி வரும் 26 இரண்டாவது போட்டி 27 மூன்றாவது போட்டி 29 நான்காவது மற்றும் இறுதிப் போட்டி 30 பர்த்தில் நடைபெறுகின்றன. உலகக்கோப்பை செபக் டக்ரா போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 15-7, 15-9 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை வெற்றி பெற்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் June 21 தொடங்கி 27 வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி நாளை அறிவிக்கப்படவுள்ளதாக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. ஜெனீவா ஒபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ப்ரி, நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம் பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுதப்படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா

தெரிவித்துள்ளார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்டு ரசிக்கலாம் அந்த இசை பாடல்களாக மதுரை தென்றல். மதுரை தென்றலில் வரவிருக்கும் முதல் பாடலாக படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷவாணி மதுரை மதியிலே 1869 கிலோஹெர்ட்ஸில் நீங்கள் கேட்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றலில் அடுத்து வருகின்ற பாடல் மிஸ்டர் பாரத் திரைப்படத்திலிருந்து.
1: என்னம்மா கண்ணு

0: சௌக்கியமா? ஆமாமா கண்ணு சௌக்கியம்தா. யானைக்கு சின்ன பூனை போட்டியா? உனிஞ்சி மோதி தம்பட்ட பாடு பாத்தியாடு. யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரசி பாருங்க மங்கிடாத தங்கம் தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு சௌக்கியம்தா. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து

அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

ஆகாஷவாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் நீங்கள் இணைத்திருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றலில் நாம் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் பாசப்பறவைகள் திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷவாணி மதுரை மதுரை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றலில் மீண்டும் இணையலாம். தொடர்ந்து கேட்கலாம் சேவை செய்திகள்.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
2: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
3: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
3: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
2: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
3: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
1: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: காலையில இருந்து குப்பை போடணும் சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு. என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
5: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
4: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
5: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்டுல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
4: அதுக்கே
5: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பையெல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிரும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
4: ஓ, அந்த குப்பைய போறதுல இங்குட்டு விஷயம் இருக்காதா? சரி தான, தெரியாம சொல்லிட்டேன்.
5: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் இது மதுரை தென்றல். மதுரை தென்றலில் வருகின்ற தென்றல் பாடலாக ஆட்டோ ராஜா திரைப்படத்திலிருந்து.
5: சங்கங்கள் பாடாத கவிதை அங்க

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மதியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் இது மதுரத்தென்றல். மதுரத்தென்றலின் இன்னிசை கானமாய் அடுத்து வருகின்ற பாடல் தூரல் நின்று போச்சு திரைப்படத்திலிருந்து.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரன காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: தொடர்வது மாவட்ட செய்திகள், மற்றும் அதனைத் தொடர்ந்து தமிழ் செய்திகள் கேட்கலாம். சென்னை
5: திருவாரூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். வழங்குபவர் ஆர் விஜயகுமார் அவர்கள்.
6: திருவாரூர் மாவட்டத்தில் நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் திருவாரூர் தொகுதியில் திமுக வேட்பாளர்

0: வேட்பாளராக போட்டியிட்ட திரு கலைவாணன் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றுள்ளார். நன்னிலம் தொகுதியில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அதிமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் மீண்டும் நன்னிலம் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். திருத்துறைப்பூண்டி தொகுதியில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு மாரிமுத்து மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார். மன்னார்குடியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளராக போட்டியிட்ட திரு எஸ் காமராஜ் வெற்றி பெற்றுள்ளார். இம்மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் வெவ்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் தற்போது கோடை பருவ நெல் சாகுபடி மேற்கொண்டு வருகின்றனர். அதிலும் குறிப்பாக நீடாமங்கலம் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் முற்றிலும் ஆழ்குழாய் கிணற்று நீரை பயன்படுத்தி செய்யப்படும் கோடை நெல் சாகுபடி பணிகளை துவக்கியுள்ளனர். கடந்த வாரத்தில் 4 தினங்கள் தொடர்ச்சியாக மழை பெய்தது இந்த கோடை நெல் சாகுபடிக்கு உறுதுணையாக இருந்ததாக விவசாயிகள் கருத்து தெரிவிக்கின்றனர். சைவ சமயத்தின் தலைமை பீடமாக வணங்கப்படும் திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் 3 தினங்கள் தெப்பத் திருவிழா நடத்தப்பட்டது. இக்கோவிலின் எதிரில் அமைந்துள்ள கமலாலயம் தெப்ப குளத்தில் நடைபெற்ற இந்த தெப்பத் திருவிழா தினமும் இரவு 7 மணிக்கு துவங்கி அதிகாலை 3 மணி வரை நடைபெற்று வந்தது. 2500 சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டிருந்த தெப்பத்தில் சுவாமியுடன் பக்தர்களும் அமர்ந்து தெப்பத்தில் உலா வந்தனர். தேர்தல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல்வேறு பணிகள் மீண்டும் துவக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மன்னார்குடியில் 230 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை பணிகள் நடைபெற்று நகரின் மேற்கு பகுதியில் நிறைவு செய்யப்பட்டு சாலைகளும் அமைக்கப்பட்டது. தற்போது தேர்தல் நிறைவடைந்துள்ள நிலையில் கிழக்கு பகுதியில் தற்போது பாதாள சாக்கடை பணிகளுக்கு குழிகள் தோண்டும் பணி நடைபெற்று வருகிறது. எனவே பொதுமக்கள் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுமாறு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வடிகால் துறை அறிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் கர்ணாவூர் ஊராட்சிக்குட்பட்ட பாமணி பகுதியில் நரிக்குறவர் காலனியில் தமிழ்நாடு அரசின் பழங்குடியின நலத்துறை வழிகாட்டுதலுடன் சுய தொழிலுக்கான தையல் பயிற்சி திட்டம் துவக்கி வைக்கப்பட்டது. இதனை தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு மு கிருஷ்ணன் துவக்கி வைத்தார். தையல் பயிற்சி திட்டத்தை துவக்கி வைத்து பேசிய அவர், பெண்கள் பொருளாதார ரீதியாக முன்னேறும் போது குடும்பமும் சமூகமும் முன்னேறும் என்று கூறினார். பழங்குடியின பெண்களுக்கு திறன் அடிப்படையிலான பயிற்சிகளை வழங்குவது மிகவும் அவசியமானது எனவும், இத்தகைய முயற்சிகளை இளம் வயதிலேயே சமூக நலனில் அக்கறை கொண்டு செயல்படும் பயிற்சியாளர்கள் வழங்குவது சிறப்பாகும் என்றும் துணைவேந்தர் திரு கிருஷ்ணன் பேசினார்.
1: படிப்பு இதை வச்சுதான் இன்னைக்கு நான் வந்து இந்த பதவியில் இருக்கிறேன். என்னுடைய மாணவர்கள்லாம் 2 பல்கலைக்கழகத்திலையும் சரி, மதுரை பல்கலைக்கழகத்திலையும் சரி, மத்திய பல்கலைக்கழகத்திலையும் சரி, என்னுடைய மாணவர்கள் ரொம்ப அறிவுள்ளவங்க. அதனால நான் என்ன செய்வேன்னா, நீங்க என்ன படிக்கிறீங்க, என்ன பெருமை பட்டம் வாங்க போறீங்க, அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. கிராமத்துக்கு போங்க, கிராமத்துல என்ன கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் கிராமத்துக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காரு. அதுதான் முக்கியம்.
0: கோடைக்கால விடுமுறை விடப்பட்டுள்ளதால் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் உள்ள அலையாத்திக்காட்டிற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். மாங்க்ரோவ் காடுகள் என்று அழைக்கப்படும் அலையாத்திக்காடுகள் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் அமைந்துள்ளது. சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு படகுகளில் சென்று ரசிக்கும்படியாக இக்காடுகள் அமைந்துள்ளது சிறப்பாகும். தமிழகத்தில் சிதம்பரம் பகுதி மற்றும் முத்துப்பேட்டை பகுதியில் மட்டுமே இந்த அலையாத்தி காடுகள் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கோடை விடுமுறை காரணமாக இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் வனத்துறை மற்றும் தனியார் படகுகளை வாடகைக்கு பெற்று படகுகளில் குழுவினராக அமர்ந்து 6 கிலோமீட்டர் தூரம் பயணித்து இருபுறமும் வளர்ந்துள்ள அலையாத்தி செடிகளை பார்த்து ரசித்தபடி பயணம் மேற்கொண்டு கடலின் முகத்துவாரம் சென்று மீண்டும் திரும்புகின்றனர். முத்துப்பேட்டை நகரம் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தஞ்சை பகுதியிலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தூரம் பயணித்து முத்துப்பேட்டைக்கு வர முடியும். அதேபோல திருவாரூரிலிருந்து சுமார் 90 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த அலையாத்தி காடுகள் அமைந்துள்ளது. சுற்றுலா பயணிகள் காலையில் வந்து இங்குள்ள வனத்துறை அலுவலகத்தில் பதிவு செய்து படகுகளில் சென்று மகிழலாம்.
2: திருவாரூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர். விஜயகுமார் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: நார்

ரயில்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மருந்து உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 35 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று வழங்கப்பட்டது. 2 நாள் அரசுமுறை பயணமாக நார்வே சென்றுள்ள பிரதமருக்கு ஆஸ்லோவில் அந்நாட்டு அரசர் ஹரால்ட் இந்த விருதை வழங்கினார். முன்னதாக அந்நாட்டு பிரதமர் திரு யோனஸ் கர்ஸ்டருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். பின்னர் நார்வே பிரதமருடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசிய திரு நரேந்திர மோடி, தீவிரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு நார்வே தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இதற்காக நார்வேக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கடல்சார் பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்துவது என இந்த பேச்சுகளின் போது தீர்மானிக்கப்பட்டதாக அவர் கூறினார். எந்த ஒரு பிரச்சினைக்கும் ராணுவ நடவடிக்கை தீர்வாகாது என்ற நிலைப்பாட்டிலும் தீவிரவாதம் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதிலும் இரு நாடுகளும் உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். முன்னதாக ஆஸ்லோ சென்ற பிரதமருக்கு இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் நாட்டியாலயா நடனப்பள்ளி மாணவர்களின் நடனம் பற்றி சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள பிரதமர் அது தொடர்பான காணொலியையும் பகிர்ந்துள்ளாா்.

0: மருந்து உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். உலக சுகாதார அமைப்பின் வருடாந்திர கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஜெனீவா சென்றுள்ள அவர், அதன் தலைமை இயக்குநர் டாக்டர் டெட்ரோஸ் அதனம் கேப்ரியசஸுடன் நடத்திய பேச்சுகளின் போது இதனை தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத், பாரம்பரிய மருத்துவ முறை, நலவாழ்வு மையங்கள் போன்ற நடவடிக்கைகள் மூலம் சுகாதார சேவைகளை மத்திய அரசு வழங்கி வருவதாக அவர் தெரிவித்தார். சுகாதார சேவைகளை வழங்குவதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமும் பயன்படுத்தப்படுவதாகவும் திரு ஜே பி நட்டா கூறினார். சுகாதாரத்துறையில் இந்தியா மேற்கொண்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு டாக்டர் டெட்ரோஸ் அதனம் கேப்ரியசஸ் பாராட்டு தெரிவித்தார். இந்தியாவுடன் இணைந்து பணியாற்றுவதில் உலக சுகாதார அமைப்பு உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் கூறினார். வேளாண், ஊரக மேம்பாடு ஆகிய துறைகளைச் சேர்ந்த அலுவலர்கள் ஓராண்டிற்கு தங்கம் வாங்கப் போவதில்லை என்ற முடிவை எடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர், சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் மேற்கொண்ட ஆலோசனையின் போது இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். பிரதமரின் வேண்டுகோளை ஏற்று இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, பெட்ரோலிய பொருட்கள் தடையின்றி விநியோகம் செய்யப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார். பொதுமக்கள் இதுகுறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இயற்கை எரிவாயு மற்றும் மின் அடுப்புகளை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் திருமதி சுஜாதா சர்மா கேட்டுக் கொண்டார். சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான வழக்கில் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த திரு தீபக் சிங்லாவை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது. தில்லி மற்றும் கோவாவில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: உயர்நீதிமன்றங்களில் வழக்கு விசாரணைகளை திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காணொலி வாயிலாக மேற்கொள்ளுமாறு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் அறிவுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு தேவையற்ற செலவினங்களை குறைக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள கோரிக்கையை ஏற்று இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்திலும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வழக்கு விசாரணைகள் காணொலி வாயிலாக மேற்கொள்ளப்படுகின்றன. மேற்குவங்கத்தில் அம்மாநில அரசு ஊழியர்களுக்கான 7வது ஊதியக் குழுவை ஏற்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இன்று கொல்கத்தாவில் முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. மகளிர் இலவச பேருந்து திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மகளிருக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை அடுத்த மாதம் முதல் செயல்படுத்துவதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொல்கத்தா உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான புதிய பட்டியலை தயாரிப்பதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழலை ஒழிப்பதற்கும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுப்பதற்கான வழிமுறைகளை பரிந்துரைப்பதற்கென 2 குழுக்களை ஏற்படுத்தவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் ஆஷா பணியாளர்களுக்கான ஊதியத்தை 3000 ரூபாய் உயர்த்துவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது தலைமையில் நடைபெற்ற 1வது அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். இதன்படி ஆஷா பணியாளர்களுக்கான ஊதியம் 9000 ரூபாயிலிருந்து 12000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். அங்கன்வாடி பணியாளர்களுக்கு கூடுதலாக 1000 ரூபாய் வழங்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மகளிருக்கான இலவச பேருந்து சேவை அடுத்த மாதம் 15ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருவதாகவும் திரு வி டி சதீசன் தெரிவித்தார். பாகிஸ்தானில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 35 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். குவெட்டா நகரத்திற்குட்பட்ட பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின்போது இவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. மகாராஷ்டிராவில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 20 பேர் காயமடைந்தனர். மும்பை அகமதாபாத் தேசிய நெடுஞ்சாலையில் பால்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் வேன் மீது லாரி மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மார்கஸ் வில்லிஸ், மெக்சிகோவின் மிகுவல் ஏங்கல் ரேஸ் ஒரேலா இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை ஹைதராபாத் இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் 1வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்சலோ டெமாலினர் இணை வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட் சாம்பியன் போட்டி கோவாவில் ஜூன் மாதம் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி நாளை அறிவிக்கப்பட உள்ளதாக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம் பட்டம் வென்றார். உலகக்கோப்பை செபாக் டாக்ரா போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 15-7, 15-9 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயை வென்றது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலிமா டிட்டே தலைமையிலான இந்த அணியில் சவிதா, ஜோதி உள்பட 21 பேர் இடம்பெற்றுள்ளனர். முதல் போட்டி வரும் 26ஆம் தேதியும், 2வது போட்டி 27ஆம் தேதியும், 3வது போட்டி 29ஆம் தேதியும், 4வது மற்றும் இறுதிப் போட்டி 30ஆம் தேதியும் பெர்த்தில் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மருந்து உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 35 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் மல்லிகை மற்றும் சம்மங்கி மலர் சாகுபடி குறித்த தகவல்கள் கேட்கலாம். வழங்குபவர் சிவகங்கை மாவட்டம் குண்டக்குடி தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் மற்றும் வேளாண்மை நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் செந்தூர் குமரன் அவர்கள்.
1: மல்லிகையை பொறுத்தமட்டும் ஒரு சென்சிட்டிவான பயிர், அதுக்கு வந்து சின்ன ஒரு பூச்சி வந்தாலோ இல்ல மண்ணு சரியில்லைனாலோ சர்வை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அந்த மாதிரி பயிர்கள்னால அந்த மண்ணை நல்லா செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த கன்றுகளையும் நல்ல தரமான கன்றுகளை செலக்ட் பண்ணிட்டு மண்ணை நடும்போது பாத்தீங்கன்னா ஒரு பை கன்றுகளை வாங்கி நடுறோம் அப்படின்னா அப்படியே போய் ஒரு மண்வெட்டிட்ட மண்ணை எடுத்து நட்டக்கூடாது, சின்ன குழி எடுத்துக்கணும். இப்ப சின்ன பையா இருக்குன்னா கூட நமக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு அடி நீள அகல ஆழத்துல ஒரு ஒரு கன்றை நடுவதற்கான குழிகள் எடுத்து அந்த குழியை ஆறப்போடணும். அந்த ஜூன் ஜூலைகளில் ஒரு 15 நாளாவது ஆறப்போட்டு குழி சுவர்களில் இருக்கக்கூடிய கிருமிகள், அதாவது இந்த கண்ணை நட்டுட்டோம்னா அந்த கிருமிகள் வந்து என்ன மென்மையான தாவரம்னு சொல்லிட்டேன், வேறு விடும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு வேற ஏதாவது கிருமி இருந்தால் அது பிடிக்காது. குழி சுவர்களை போகிறோம், சூரிய வெளிச்சத்தில் நல்லா காய வைக்கணும். காய வச்சோம்னா குழி சுவர்களை வெட்டியிருக்கக்கூடிய வேரல்கள் உண்டாக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே செத்து போயிடும். நம்ம தாய் மண் வெளியே எடுத்து போட்டுட்டு செம்மண் மணல் அப்புறம் தொழுவுரம் மூணுமே 2:2:1 விகிதாச்சாரத்தில் கலந்து அந்த குழியை ஃபுல்லாக நிரப்பிடணும். அந்த கன்று நட்டதுக்கு அப்புறம் அந்த தாய்மண் வந்து கொஞ்சம் மேலே போடணும். இந்த குழியை முக்கால் அளவுக்கு நல்லா நிரப்பி வச்சுட்டு இந்த கலவைகள் போட்டு மையப்பகுதியில் மறுபடியும் மண்வெட்டியால் எடுத்துட்டு இந்த கன்றுகளை நடணும். கன்றுகளை நடும்போது சில விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாலித்தீன் பையன் வந்து அடிப்பகுதியில் மட்டும் எடுத்துட்டு விட்டுறாங்க. அடிப்பகுதியில் மட்டும் அதை ஸ்கிராச் பண்ணி எடுத்துட்டு வேர் கீழே தான் போகுதுன்னு விட்டுறாங்க. ஆனால் சைடில் வந்து அதில் பாலித்தீன் பையமே நம்ம வந்து வாழைப்பழ தோல் உருக்கிற மாதிரி உரிச்சிடணும். உரிச்சு அந்த பாலா பேர்த்துன்னு சொல்லப்படக்கூடிய அந்த மண் கலையாத வேரோட நடணும். அந்த மண் வந்து கலையக்கூடாது, அதனால அதை எல்லாம் பார்த்துட்டு உள்ளே போய் நட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் தாய்மண் வடைக்காக மேலே எடுக்க மண்ணை மேல கொஞ்சம் போட்டுட்டு அதோட கொஞ்சம் மண்புழு உரத்தையோ இல்லை ட்ரைகோடர்மா விரடி அதெல்லாம் செஞ்சு போட்டுட்டோம்னா அது வந்து அதுக்கு பிடிச்ச இடமா மாறிடும். அதுக்கப்புறம் தண்ணி விடுகிற பொழுது 3 நாளைக்கு ஒருக்க தண்ணி விடணும். புது இலைகள் எப்போ வருதோ அப்போ தான் மண்ணில் வேர் விட்டுருச்சுன்னு அர்த்தம். அப்போ ஒரு 10 நாள் கழித்து பார்த்தோம்னா அந்த மேலே வந்து முன்ன நம்மளுடைய மண்ணில் போய் அந்த வேர்லாம் விட்டுட்டு அது சர்வைவ் ஆயிடுச்சு இல்லை அது பின்னாடி வாடி போயிருமா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா ஒரு 15 நாள் கழித்து இந்த தொடர் கண்காணிப்பில் 3 நாளைக்கு ஒருக்க தண்ணி விட்டுட்டு போய் பார்த்தோம்னா ஒரு 15 நாளுக்குள்ளே புது கொழுந்து அதில் அடிக்கும். 100 கண் நட்டோம்னா 100 கண்ணுமே பழச்சிரும். நம்ம இந்த மல்லிகையை பொறுத்த மட்டும் ஒரு 5 ஆண்டுகள் வரைக்கும் பராமரிச்சுக்கலாம். அது வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து அது பூ விட ஆரம்பிக்கும். அப்புறம் 1 வருஷத்துக்கு அப்புறம் நிலையான மகசூல் கொடுக்க ஆரம்பிக்கும். 5 வருடங்கள் வரைக்கும் பொருளாதார மகசூலை கொடுக்கும். நல்லா வச்சுக்கலாம். சின்ன கண்ணு தானே, இதுக்கு போய் எதுக்கு 2 மீட்டர் இடைவெளி, 6 அடி இடைவெளி, இங்கே ஒரு கண் வச்சிருக்கிறோம், 6 அடி தள்ளி ஒரு கண் வச்சுட்டு எதுக்கு நெருக்கு நெருக்கு 2 அடிக்குன்னு வைக்கலாமே நினைப்பாங்க. ஆனால் அது 2 வருடங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மகசூலை குறைச்சிக்கும். வேர் விடக்கு போதுமான இடம் இல்லாமல் மண்ணுக்கு சத்தையும் உரத்தையும் எடுக்க முடியாத சூழ்நிலைனால அந்த பயிர் இடைவெளிங்கிறது மிக மிக முக்கியம். அதாவது 1.8 மீட்டர்னு சொல்லுவாங்க. ஒரு செடிக்கு செடி இடைவெளியும் 6 அடி இருக்கணும், வரிசைக்கு வரிசை இடைவெளியும் 6 அடி இருக்கணும். 1 வருஷம் கழித்து நல்ல பந்து மாதிரி செடிகள் வந்துடும். ஆனால் சில விவசாயிகள் வந்து நமக்கு வந்து இப்படி நட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உரம் மேலாண்மை வந்து மிக மிக முக்கியமானது. மல்லிகை பொறுத்த மட்டும் நான் சொல்லிட்டேன், இது வந்து மென்மையான தாவரம். செயற்கை உரங்கள் வந்து என்றாவது ஒரு நாள் கொடுத்து செடியை வளர்க்கலாம். ஆனால் அன்றாடம் வந்து யூரியாவையும் சூப்பரையும் பொட்டாசியம் போட்டோம்னா செடி காமிச்சு கொடுத்துரும். 1 வருஷம் கழிச்சு தொடர்ந்து செயற்கை உரங்களை போட்டுட்டு வந்தோம்னா மல்லிகை பொறுத்த மட்டும் அப்புறம் 5 வருடங்கள் வரைக்கும் பராமரிக்க முடியாது. 2 வருடங்களுக்கு கழித்து பூச்சி நோய் செடி அப்படி தெளிவில்லாத நிலைக்கு மாறிடும். அதனால விவசாயிகள் வந்து இதில் புரிஞ்சுக்கிறது என்னன்னா அடி உரங்கள் அவசியம்தான். போட்ட உடனே அந்த 2வது மகசூலில் பார்த்தீங்கன்னா வழக்கமாக 2 பேஸ்கெட்டில் ஒரு 20 செடியில் எடுக்கிறாங்கன்னா பூ ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு நாளைக்கு அது 3 பேஸ்கெட்டாக கிடைக்கும். தொடர்ந்து பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம்னா அது 2வது வருடங்கள் கழித்து அதோடைய ப்ரொடக்டிவ் ஸ்டேட்டஸை குறைச்சிரும். மல்லிகை விவசாயம் அனுபவபூர்வமான விவசாயிகள் தலைமுறை தலைமுறையாக கப்பலூர் பகுதியில் போன்ற விவசாயிகள்லாம் செயற்கை உரங்களை அவாய்ட் பண்ணிடுவாங்க. அந்த ஆட்டு சாண உரத்தை வந்து நிறையா போடுவாங்க, மண்புழு உரத்தை நிறையா போடுவாங்க. அது மாதிரி அந்த மாதிரி இயற்கை உரங்கள் நம்ம நிறையா போட்டோம்னா அதில் வந்து மகசூல் வந்து நிறையா கிடைக்கும். பூக்கள் வந்து நிறையா அரும்பக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குதுங்க.
0: இதுவரை மல்லிகை மற்றும் சம்மங்கி மலர் சாகுபடி குறித்த தகவல்கள் கேட்டோம். வழங்கியவர் சிவகங்கை மாவட்டம் குண்டக்குடி தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் மற்றும் வேளாண்மை நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் செந்தூர் குமரன் அவர்கள். நிறைவு பெறுகிறது பண்ணை செய்தி.
2: நேரம் 7:30
0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: மண்ணும் மணியும். இன்றைய நமது மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் வளம் குறைந்த மண் வகைகளும் சீர்திருத்த முறைகளும் குறித்து தெரிந்து கொள்ளலாம். விவசாயிகள் சிறந்த முறையில் மகசூல் பெற நல்ல மண் அவசியம் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றே. மண் மற்றும் நீர் பரிசோதனை வழிமுறைகள், மண் வகைகளை விவசாயிகளே கண்டறிதல், இயற்கை விவசாயம் மூலமாக ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகளை பயன்படுத்தி மண்ணை மேம்படுத்துதல், இப்படி பல தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். தகவல் வழங்குபவர் குன்றக்குடி வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் டி செல்வராஜ் அவர்கள்.
1: பொதுவாக விவசாயத்திற்கு அடிப்படை முதல்ல மண், அப்புறம் விதை, அப்புறம் நாற்று, அப்படி வந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா. இப்போ மண் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது எப்படிப்பட்ட மண்ணிலையும் எல்லா பயிரும் வளரும் அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த வகை மண் வந்து பயிர்களுக்கு ஏற்ற மண், அதை எப்படி சீர்திருத்துறது? இப்போ மண் நல்லா இல்லை அப்படின்னா அதை எப்படி நம்ம சீர்திருத்துறோம் அப்படின்றத பற்றி சொல்லுங்களேன்.
2: மண்ணோட முக்கியத்துவத்தை பற்றி நான் முதல்ல சொல்கிறேன். அதாவது வந்து ஒரு மண்ணோட தன்மையே வந்து ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற நிலையில் இருக்குது. நல்ல மண்ணுன்னா பயிர்களுக்கு தேவைப்படும் 16 வகையான சத்துக்களை வந்து கொடுக்குற தன்மையில் இருக்கணும். ஆனால் பல இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த 16 வகை சத்துக்களும் வந்து கிட்டான நிலையில் தான் இருக்குது, போதுமான அளவுக்கு இந்த பயிர்களுக்கு கிடைப்பதில்லை. அப்போ எதனால் வந்து இந்த சத்துக்கள் வந்து பயிர்களுக்கு கிடைப்பதில்லைன்றது வந்து நம்ம மண் பரிசோதனையின் மூலமா தெரிஞ்சுக்கொள்ளணும்.
1: இப்போ மண் பரிசோதனை எப்படி அதை நம்ம செய்யணும்?
2: மண் பரிசோதனை அதுக்கு சில விதிமுறைகள்லாம் இருக்குது. எவ்வாறு மண் பரிசோதனைக்குரிய நம்ம மண்ணை வந்து எடுக்க வேண்டும்னு சொல்கிறேன், எந்தெந்த இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். எந்தெந்த இடத்துல எடுக்க வேண்டும் அப்படி கேட்டிங்கன்னா, மர நிழல் இருக்கிற இடத்துல மண் பரிசோதனைக்குரிய மண் எடுக்கக்கூடாது, அப்புறம் வாய்க்கால் ஓரம் எடுக்கக்கூடாது, வரப்பு ஓரம் எடுக்கக்கூடாது, குப்பையோ அல்லது உரம் கலவை கொட்டி வைத்திருந்த, அதாவது அந்த மண்ணில் வந்து வயலில் கொட்டி வச்சுருப்பாங்க அதிலே வந்து எடுக்கக்கூடாது. இது தவிர மற்ற இடங்கள்லாம் வந்து நம்ம மண் எடுக்கலாம். அப்புறம் பயிர் சாகுபடி நடந்து கொண்டு இருக்கும்போது மண் எடுக்கக்கூடாது. பயிர் வந்து அறுவடைக்கு பிறகு, அதாவது வந்து ரெஸ்ட் பீரியட்னு சொல்லுவாங்க மண்ணுக்கு, மண்ணுக்குரிய ஓய்வு நேரம்னு ஒரு பகுதி இருக்கும் ஒரு சைக்கிளில், அப்போ அந்த நேரத்தில் தான் வந்து இந்த மண் பரிசோதனைக்கு ஒரு மண் எடுக்க போனோம். எவ்வாறு மண் எடுக்க வேண்டும் என்று கேட்டால், மேலே இருக்கிற சருகெல்லாம் நீக்கிவிட வேண்டும். மேலே இருக்கிற சருகு லைட்டாக வந்து ஒரு சீவுதல், ஒரு சீவி எடுத்துடணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 சென்டிமீட்டர் ஆழத்துக்கு வி வடிவில், ஆங்கிலத்தில் வி வடிவில் ஒரு 15 சென்டிமீட்டர் ஆழத்துக்கு நம்ம வந்து மண்ணை வந்து மண்வெட்டியால் சதிச்சுட்டு, அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் வி வடிவெலாம் ரெண்டு பக்கம் இருக்கும். ஒரு பக்கத்தில் இந்த ஒரு நம்ம ரொட்டி துண்டு எடுப்பது போல் ரெண்டு பக்கமும் மேலிருந்து கீழாக வந்து எடுக்க வேண்டும். அதாவது ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 8-9 இடத்துல வந்து எடுத்துட்டு, சுத்தமான சாக்கு, உரக்கலவை இல்லாத சாக்கு, கெமிக்கல் கலக்காத சாக்கு, எந்த ரசாயனமும் இல்லாத சாக்கு பையை வந்து நம்ம வயலில் வச்சிடணும். அதில் வந்து நம்ம ஒரு 8-9 இடத்துல எடுத்த மண்குவியில் வந்து நல்லா பரப்பி விட்டுட்டு அது நல்லா வந்து அதை கலந்துக்கணும்.
1: ஒரு ஏக்கர்னா அந்த எத்தனை இடத்துல எடுக்கலாம் சார்?
2: 8 எட்டு அல்லது 9
1: தனித்தனியாக வச்சுக்கணும்.
2: தனித்தனியாக வச்சிடக்கூடாது. ஒரு சாக்கை வந்து வயலில் பரப்பிடணும், அது மேலே வந்து இந்த நம்ம 8
1: எடுத்து
2: குமித்து வைத்து விட வேண்டும். அதுக்கப்புறம் இந்த குமித்து வைத்ததை நல்லா வந்து நம்ம கலந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பல இடத்துல எடுத்த மண்ணெலாம் வருது, எல்லாத்தையும் நம்ம கலக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சரிவிகித சமன்பாடு ஏற்படுகின்றது. நம்ம ஒரே இடத்துல எடுத்துட்டோம்னாக்கா சமன்பாடு வராது. அதற்காக நம்ம என்ன பண்ணோம்னா, கலந்த மண் குவியலை நான்காக பிரித்து கொள்ள வேண்டும். நான்காக பிரித்து கொண்டு 2 பங்கை வந்து நம்ம நீக்கிவிட வேண்டும். திருப்பி 2 பங்கை நம்ம சேர்த்துக்கொண்டு

0: அதையும் திரும்ப நல்லா கலந்துக்கிட்டு திரும்ப இந்த குயிலை வந்து நாலாக பங்கிட்டு திரும்ப இரண்டு பங்கை வந்து நம்ம தூக்கி போட்டுட்டு திரும்ப வந்து இரண்டு பங்கை வந்து நம்ம சேர்த்து கொண்டு இந்த முறைப்படி ஒரு மூன்று முறைகள் வந்து நான் சொன்ன மாதிரியே வந்து நாலாக குயிலாக பிரித்து விட்டு இரண்டு குயிலை தூக்கி எறிந்து விட வேண்டும். அந்த கடைசியாக மூணாவது முறையாக அந்த இரண்டு குயில் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து நம்ம வந்து ஒரு காடா துணிப்பையில் வந்து, ஏன்னா பாலித்தீன் நம்ம ஒழிக்க சொல்கிறோம், நம்ம மண்ணை காக்கிறதுனா பாலித்தீன் இல்லாத தான் காக்கணும் இல்லையா, அதனால் வந்து காடா துணி அல்லது துணிப்பையில் வந்து அரை கிலோவிலிருந்து ஒரு 750 கிராம் அளவுக்கு வந்து நம்ம வந்து இந்த மண்ணை போட்டுட்டு, ஒரு அதிகமாக மழை பெய்யும் போது அந்த அந்த டைமத்திலையும் வந்து நம்ம மண் மாதிரி எடுக்கக்கூடாது, ஓரளவு நல்லா காய்ப்பு
1: இருக்கும்
0: ஈரப்பதம் குறைவாக இருக்கும்போது அந்த மண் மாதிரியில் எடுத்தோம்னாக்கா எடுத்துட்டு அதை நல்லா அந்த பையில தச்சுட்டு அதில் வந்து விவசாயியோட பெயர், சர்வே எண், ஏதாவது இவங்க நிலப்புலத்தில் வந்து அவங்க ஏதாவது ஒரு அடையாளம் குறி வச்சுருந்தாங்கனாக்கா அது இதை வந்து எடுத்துட்டு
1: மண் பரிசோதனைக்கு.
0: ஆமாம், அது மட்டும் இல்லாத நீர்வு பரிசோதனைக்கும் வந்து நம்ம வந்து அந்த வயலில் இருக்கிற போர்வெல்லேருந்து கிணறுலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம். ஏன்னா நம்ம நீரை வந்து மண்ணோட தன்மைக்கு வந்து மாற்றக்கூடிய சக்தி நீர் வளத்துக்கு உண்டு. நீரில் பார்த்தீங்கன்னா உப்பு அதிகமாக இருந்ததுனாக்கா அந்த நீரில் இருக்கிற உப்புகள் வந்து வயலில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் வந்து நாங்கள் விவசாயிகளுக்கு சொல்வதெல்லாம் என்னென்னா, மண் பரிசோதனை மட்டும் வந்து நீங்கள் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டாம், நீர் பரிசோதனை சேர்த்து எடுத்தால் தான் வந்து நம்ம வருங்காலத்தில் வந்து மண் வளத்தை சிறப்பாக மேம்படுத்தலாம்.
1: இதுக்கு எதுவும் கட்டணம் எதுவும் கட்டணும்னு அவசியம்,
0: அதாவது ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு மாதிரி கட்டணம் வாங்குகிறார்கள். எங்களுடைய வேளாண் அறிவியல் நிலையத்தில் மண் பரிசோதனைக்கு 50 ரூபாய், நீர் பரிசோதனைக்கு 50 ரூபாய் கட்டணம் வந்து.
1: இந்த மண் பரிசோதனை ஆய்வு முடிவுகள் வந்து எப்போ அந்த விவசாயிகளுக்கு தெரிவிப்பாங்க?
0: ஒரு வாரத்திலே வந்து நாங்கள் அந்த மண் பரிசோதனை இது கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாத விவசாயிகளுக்கும் ஆலோசனை சொல்கிறோம், இந்த மண் வளத்துக்கு எந்தெந்த பயிர் பண்ணலாம், எந்த நேரத்தில் பண்ணலாம், எவ்வாறு நீர் பாய்ச்ச வேண்டும், எவ்வாறு உர மேலாண்மை பண்ண வேண்டும், எவ்வாறு இயற்கை உரங்களை பயன்படுத்த வேண்டும், எவ்வாறு உயிர் உரங்களை பயன்படுத்த வேண்டும், மேலும் வந்து எவ்வாறு இந்த மண்புழு உரங்கள் சொல்கிறாங்க இல்லைங்களா, இயற்கை உரங்களை, இந்த மாதிரி இயற்கை இடுபொருட்கள் வயலில் விவசாயிகளே எப்படி தயாரித்து பண்ணுறன்றத முழுமையான ஒரு அவங்களுக்கு ஒரு செயல் வடிவத்தை நாங்கள் பெரும்பாலான இடங்களில் காணப்படுகிறது. முதல் பிரச்சனை என்ன அப்படின்னு அமிலத்தன்மை உள்ள நிலங்கள், இந்த அமிலத்தன்மை உள்ள நிலங்கள் தமிழ்நாட்டில் மலை பிரதேசங்கள் தான் அதிகமாக காணப்படுது. ஆனால் பெரும்பான்மையான பகுதிகளில் வந்து அமிலத்தன்மை இல்லை, கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொஞ்சம் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஊட்டி போன்ற மலைப்பிரதேசங்களில் கொஞ்சம் காணப்படுகிறது அமிலத்தன்மை உள்ள நிலங்க. அமிலத்தன்மை உள்ள மண் வகை எங்கே அதிகமாக வரும்னு பார்த்தீங்கன்னா செம்மண் தன்மை உள்ள மண் வகைகள் தான் வந்து அமிலத்தன்மை அதே வரும். அதனால் மலைப்பிரதேசம் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான மண் வகை வந்து பார்த்திங்கன்னா செம்மண்ணை தான் இருக்கும். நிறைய விவசாயிகளுக்கு வந்து இந்த கலர் தன்மை உவர்த்தன்மைன்ற வித்தியாசம் சரியாக கண்டுபிடிக்க முடியாது. கலர்தன்மை உள்ள நிலங்களில் வந்து மழைக்கு பிறகு பார்த்திங்கனாக்கா மழை தண்ணி வந்து வயலில் அடியில் இறங்கவே இறங்காது, அப்புறம் அந்த வயலில்
1: வரப்போ
0: ரொம்ப நாள் தேங்கி நிற்கும், சாமானியமாக இறங்கவே இறங்காது. அது மட்டும் இல்லாத வயல் குழகொழுப்பு தன்மையாக காணப்படும். நம்ம வரப்போகிறவங்கள பார்த்திங்கன்னா விவசாயி ஒரு நடக்கிறாருனாக்கா அவங்களுக்கு வழுக்கி விடும், அது சோப்பு தன்மை குழகொழுப்பு வெயில் காலத்தில் இதே மண்ணிமாக ஆகிவிடும், கையில் நொறுக்கி பார்த்தோம்னா சாமானியமா அதை நொறுக்க முடியாது. நம்ம மண் வெட்டி எடுத்து வயலில் வந்து குத்தி பார்த்தோம்னா மெட்டாலிக் சவுண்டு நம்மளுக்கு கேட்டதுனாக்கா இது வந்து கலர் நிலத்தில் பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம். இந்த கலர் நிலத்தில் எவ்வாறு சீர்திருத்த வேண்டும் அப்படின்னு கேட்டோம்னா மண் பரிசோதனை அடிப்படையில் வந்து நம்ம சீர்திருத்திகளை பயன்படுத்தலாம், அல்லது ஒரு டிஃபால்ட் ப்ரொசீஜர் சராசரியாக ஒரு ஏக்கருக்கு 150-200 கிலோ அளவுக்கு ஜிப்சத்தை வந்து மழைக்காலம் முன்னாடி வந்து இந்த ஜிப்சத்தை அப்ளை பண்ணி, அதாவது 2 நாளில் மழை வருதுனாக்கா இன்றைக்கே 2 நாள் வேண்டிட்டு நம்ம ஜிப்சத்தை வயலில் போட்டுட்டு நல்லா மழை பொழியும் பொழுது அந்த ஜிப்சம் மண்ணும் நல்லா வந்து கலந்து விட வேண்டும். ஏறாவது இல்லை டிராக்டரை வச்சாவது அந்த வயலை ஓட்டி விட்டணும். ஓட்டி விட்டுட்டு அந்த ஜிப்சமும் மண்ணும் நீரும் நல்லா மூணுமே வந்து நல்லா வந்து கலக்க வேண்டும். இப்படி கலந்து விட்ட அப்புறம் ஒரு வாரம் கழித்து இந்த நீரை வந்து வடித்து விட வேண்டும். கலத்தன்மை எவ்வளோ அளவு இருக்குதோ அதை பொறுத்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னாக்கா 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது 1 வருடத்துக்கு ஒரு தடவையாவது இந்த சீர்திருத்தத்துக்குள்ள கலர் நிலத்துக்கு பயன்படுத்தணும்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து உவர் நிலத்தை எப்படி விவசாயியாக வந்து தான் வயலில் வந்து உவர்தன்மை பாதிக்கப்படுகிறது நம்ம தெரிந்து கொள்ளலாம். அந்த வயலில் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி இறங்கும், ஆனால் கலர் நிலத்தில் வந்து தண்ணி இறங்காது. வயலில் இந்த ஒரு நிலத்தில் தண்ணி இறங்கும், மேலே வந்து உப்பு படிமண் காணப்படும். நம்ம ஒரு மண் உருண்டைகளை எடுத்து கையில் நம்ம நொறுக்கி பார்த்தோம்னாக்கா மிகவும் எளிதாக அந்த மண் உருண்டை நொறுங்கிவிடும். மண் பளபளப்பு தன்மை இருந்தும் உப்பு அளவு அதிகமாக இருந்தால் உவர் தன்மை என்று கருதப்படுகிறது.

வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை இரண்டு பருவத்தில் தான் வந்து முக்கியமாக தமிழ்நாட்டில் வந்து பெரும்பான்மையான மழை கிடைக்கின்றது. அப்போ இந்த ரெண்டு பருவத்தில் வந்து பயிரை வந்து நம்ம அறுவடை பண்ணிட்ட அப்புறம் வயல் தரிசாக கிடைக்கும் போது ஒரு மழை பொழியுதுனாக்கா ஒரு அஞ்சாறு நாளுக்கு முன்னாடியே வந்து நம்ம வயலை தயாரித்து ஆறு பாத்தி இல்லை எட்டு பாத்தி நாலு பாத்தியாக வயலை பங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மழை நீரை அந்த பாத்திகளில் தேக்கி வைக்க வேண்டும். தேக்கி வைத்து வடிக்க வேண்டும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்குறீங்கன்னா இந்த கடல் நிலத்தையும் சரி ஊர் நிலத்தையும் சரி ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள் மூலயமா

0: கோயில் தேக்கி வைக்க வேண்டும். தேக்கி வைத்து தேக்கி வைத்து வடிக்க வேண்டும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்குறீங்கன்னா, இந்த கடல் நிலத்தையும் சரி ஊர் நிலத்தையும் சரி ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள் மூலயமா இந்த ரெண்டு நிலத்தையும் வந்து மேம்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இயற்கை விவசாயம் மூலயமா.
1: தொடர்வது மெல்லிசை பாடல்.

0: மண்ணும் மனையும் நிகழ்ச்சி தொடர்கிறது.
1: இப்போ செயற்கை உரங்கள் போடுறதன் மூலமாகவும் இந்த மண்ணில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா?
2: செயற்கை உரங்களில் வந்து குறிப்பிட்ட அளவு தான் வந்து நீங்கள் போடணும் அப்படின்ற ஒரு பரிந்துரையை நாங்கள் எழுதி கொடுத்துருவோம். பல விவசாயிகள் என்ன செய்கிறாங்கன்னாக்கா, நிறைய வந்து நமக்கு லாபம்
1: கிடைக்கும், நிறைய விளைச்சல்
2: வேணும்ன்ற நோக்கத்தில் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அதிகமான அளவுக்கு வந்து அவங்க வந்து உரத்தை குறிப்பாக யூரியாவெல்லாம் வந்து அதிகமாக போட்டுறாங்க. யூரியாவை வந்து அதிகமாக போட பொழுது அதில் இருக்கிற நைட்ரேட் வந்து நீரில் கலைக்கப்படுகிறது. அது வந்து சிறு குழந்தைகளுக்கு பாதிப்பு உண்டாகிற தன்மையில் இருக்குது. ப்ளூ பேபி சிம்டம் அப்படின்னு குழந்தைகளுக்கு சொல்லுவோம். இது அயல் நாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட பாதிப்பு அதிகமான அளவு யூரியா போட்டதுனால பாதிப்பு வருது. அது மட்டும் இல்லாத இந்த யூரியா விரயமாக யூரியா வந்து நம்ம காற்று மண்டலத்தில் நைட்ரஸ் ஆக்சைடாக வெளியேற்றப்படுகிறது. இது ஓசோன் படலத்தில் வந்து ஓட்டை உழும் தன்மையை வந்து ஏற்படுத்துறதுனால நம்ம வந்து உலகம் உஷ்ணப்படும் என்ற தாக்கம் ஏற்படுது. அதனால் வந்து நம்ம வந்து உரத்தை வந்து பரிசோதனையின் அடிப்படையில் நாங்கள் உரத்தின் அளவு கொடுக்குறோம். அந்த அளவு உரத்தை போட்டால் போதும், அதிகமான அளவு போடக்கூடாதுன்னு. தொடர்ந்து ஒரே வகையான உரங்களை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம்னா, யூரியா அம்மோனியம் குளோரைடு போன்ற நம்ம உரங்களை வந்து தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது என்னென்னா, வயலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அமிலத்தன்மை ஏற்படுகின்றது, அமிலத்தன்மைக்கு போய்கொண்டிருக்கும். அப்போ விவசாயிகளுக்கு தெரியவே தெரியாது எதனால் வந்து நம்மளோட வயலில் வந்து அமிலத்தன்மைக்கு மாறுதுன்னு தெரியாது. அம்மோனியம் குளோரைடு, அம்மோனியம் நைட்ரேட், அது மட்டும் இல்லாத யூரியா போன்ற உரங்களை மிக அதிகமாக போடும்போது படிப்படியாக வயலில் வந்து தன்மையை இழந்து விட வேண்டும்.
1: அதே மாதிரி ஒரே பயிர்களை சாகுபடி செய்கிறதன் மூலமாக அந்த தன்மை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா?
2: ஒரே பயிர்களை சாகுபடி பண்ணாங்க சுழற்சி முறையில். நெல்லுக்கு அப்புறம் ஒரு பயிர் வகை பயிர்களை நாங்கள் சாகுபடி சொல்கிறோம். நெல், கரும்பு, வாழை போன்ற பயிர்கள் எல்லாம் தழை சத்து அதிகமாக எடுத்துக்கொள்ளும். அப்போ தழை சத்து அதிகமான வயலில் வந்து உறிந்து கொண்ட தழை சத்தை நம்ம அந்த இழப்பீடை சரி செய்வதற்காக தான் நம்ம அதுக்கு அடுத்தது பயிர் வகை பயிர்களை
1: நாங்கள்
2: பரிந்துரைச்சோம். அந்த பயிர் வகை பயிர்கள் என்ன பண்ணணும்னா, காட்டில் இருக்கிற தழை சத்தை வந்து கிரகித்து மண்ணில் வந்து சேமித்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து இந்த பயிர் வகை பயிர்கள் கொண்டிருக்குது.
1: இது தவிர வேறு காய்கறி பயிர்களோ பழப்பயிர்களோ அந்த மாதிரி பயிர் செய்யலாம்.
2: நமக்கு வந்து போதுமான அளவு நீர் வசதி இருந்தால் நம்ம வந்து ஒரு மூணு பயிர் திட்டங்களுக்கு வந்து நம்ம வந்து பின்பற்றலாம். ஒரு நெல் போட்டுட்டு, ஒரு பயிர் வகை போட்டுட்டு, நம்ம அந்த குறைந்த நேரத்தில் நம்மளுக்கு தண்ணி வசதி இருந்ததுனாக்கா ஒரு காய்கறி பயிர்களோ குறைந்த வயதுடைய காய்கறி பயிர்களோ அல்லது கீரை வகைகளோ விவசாயிகள் பண்ணாக்க விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா லாபத்தோட அளவு வந்து நம்ம அதிகப்படுத்தலாம். காய்கறிகளோ கீரை பயிர்களோ நம்ம குடும்பத்துக்கும் சப்போர்ட்டிவாக நம்ம கொடுக்கலாம்.
1: இதுக்கு வந்து மண்ணை உழுது இந்த களை செடிகள் எல்லாம் மக்கி அதெல்லாம் ஒரு உரமாக பயன்படுமா?
2: அவசியம் பயன்படுத்தலாம். ஒரு வயலில் எடுத்துக்கிட்டோம்னா அதில் கிடைக்கக்கூடிய பயிர் கழிவுகள், இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த அதே விவசாயிகளுக்கு ஒரு மாடு இருந்ததுன்னா மேலும் சிறப்பாக அவருக்கு இருக்கிற மாடுலேருந்து வந்து நம்ம வந்து மண்புழு உரம் தயாரிக்கலாம். பயிர் கழிவுகளையும் அந்த மண்புழு உரத்தை கூட சேர்த்து மக்க வைக்கலாம். ஒரு விவசாயி ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கரை வைத்திருந்தாலும் இருந்தால் ஒரு மாடு இருந்தாருனாக்கா 50% அளவுக்கு நம்ம வந்து உரத்தை குறைத்து கொள்ளலாம்,
1: குறைக்கலாம்.
2: ரசாயன தன்மையை வயலில் முதல்ல குறைக்கணும்.
1: மாடு இருந்தாலே இந்த சாணம் அதில் இந்த பஞ்சகாவியாக கூட நம்மளே வீட்டில் தயார் பண்ணி அதை நம்ம உரங்களாக பயன்படுத்தலாம்.
2: ஆமாம், அது மட்டும்

0: அதாவது ஜீவாமிர்தம் போன்ற மற்ற இயற்கை உடுப்பொருள்லாம் நம்ம வயலில் தயாரித்து பயிருக்கு சுழற்சி முறையில் நம்ம அளிக்கலாம்.
1: இதுக்கு வந்து இந்த விவசாயிகள் வந்து இப்போ நாங்கள் இந்த பயிர் பண்ண போகிறோம், இதுக்கு என்ன உரம் போடலாம் என்ன அப்படின்றதுக்கு நீங்கள் பரிந்துரை பண்ணுவீங்களா?
0: ஆ, அவசியம் நாங்கள் பண்ணுறோம். நம்ம பயிர் திட்டம்னு ஒன்று கொடுப்போம். அதாவது பயிர் செய்வதற்கு முன்னாடியே வந்து ஒரு விவசாயி வந்து எங்கிட்ட வந்து மண் மாதிரியில் எங்கிட்ட கொடுத்தாங்கனாக்கா நாங்கள் ஒரு வாரத்தில் வந்து நாங்கள் பரிசோதனை செய்து அவங்களுக்கு வந்து அந்த முடிவுகளை தெரிவிச்சுடுவோம். அந்த முடிவுகளில் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ உரம் அளிக்க வேண்டும், எவ்வாறு அளிக்க வேண்டும், எந்த மாதிரியான உரங்களை பயன்படுத்த வேண்டும், அதில் இயற்கை உரங்களை எந்த அளவுக்கு சேர்த்துக்கொள்ளலாம், ஆங்கிலத்தை சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மட்டும் இல்லாமல் உயிர் உரங்களை எவ்வாறு சேர்த்துக்கொள்ளலாம்னு நாங்கள் ஒரு பரிந்துரை கொடுப்போம். பரிந்துரை அடிப்படையில் விவசாயிகள் செய்தார்கள் என்றால் விவசாயிகள் அனைவரும் நல்ல லாபத்தை எட்ட முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கெமிக்கல் இல்லாத விவசாயம், ஆங்கிலத்தை சொல்லுவாங்க ரசாயன கலப்பு இல்லாத விவசாயத்துக்கு நம்ம சென்று போகலாம்.
1: இதுக்கு திட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா சார், பயிர் பாதுகாப்பு திட்டம், பயிர் இழப்பீட்டு திட்டம் அந்த மாதிரி இருக்கு. பயிர்கள் வந்து மழையினால கூட அதிக சேதம், மண் நல்லா இருக்கும், பயிர் நல்லா வளர்ந்து வர நேரத்தில் இயற்கையோட சீற்றம் இருக்கிற நேரத்தில் அந்த பயிர்களுக்கு வந்து இழப்பீட்டு திட்டம்னு ஏதாவது அரசாங்கம் கொடுத்துருக்காங்க?
0: கண்டிப்பாக இருக்கு மேடம். அதாவது விவசாயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பயிர் சாகுபடி ஆரம்பித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்தில் வந்து அவங்க பதிஞ்சிடணும். நிறைய விவசாயம் என்னன்னாக்கா இழப்பு வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்தில் சேரலாமான்ட்டு யோசனை பண்ணுவாங்க. நம்ம ஒரு நெல் பயிரோ இது வேறு ஏதாவது காய்கறி பயிரோ இல்லை ஏதோ கரும்பு பயிரோ நம்ம செய்ய போகிறோம்னா நம்மளை வந்து பயிர் நடவு பண்ண நாள்லேருந்தே அடங்களில் சேர்த்து எடுத்துடணும். அப்புறம் ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து அந்த இன்சூரன்ஸில் வந்து நம்ம அரசாங்கத்திலே அந்த இன்சூரன்ஸ்லாம் இருக்குது, விவசாயத்துறை மூலயமா நம்ம கட்டிக்கலாம். நம்ம அந்த இன்சூரன்ஸ் திட்டத்தில் வந்து குறைந்த அளவுக்கு தான் கேட்குறாங்க, தவணையை கேட்குறாங்க.
1: அந்த குறைந்த அளவுக்கு நம்ம வந்து
0: குறைந்த அளவு இந்த பிரீமியம் தொகையை வந்து நம்ம கட்டிட்டோம்னாக்கா நம்ம ஏதாவது ஒரு எதிர்பாராத ஒரு இயற்கை சீற்றங்கள் வந்ததுன்னா நம்ம வந்து அதுலேருந்து நம்ம வந்து
1: பயிர்களை
0: காத்துக்கொள்ளலாம். நம்ம இழப்பீட்டிலேருந்து நம்ம கொஞ்சம் நல்ல முறையில் நம்ம விவசாயத்தை எடுத்து சொல்லலாம்.
1: பொதுவாகவே நம்ம மண்ணில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு கருதுகிற விவசாயிகளுக்கு நீங்கள் சொல்கிற அறிவுரை என்ன சார்?
0: விவசாயிகளுக்கு அடிப்படையாக நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எந்த ஒரு பயிரும் சாகுபடி பண்ணுறதுக்கு முன்னாடி மண் மாதிரி எடுத்துருங்க, அது மட்டும் இல்லாத நீர் மாதிரி எடுத்துருங்க. பரிசோதனை கூடையினில் வந்து உங்களுக்கு ஒரு மண்வள அட்டை கொடுப்பாங்க,
1: அட்டைன்னு
0: ஒரு திட்டம் கொடுப்பாங்க. இதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா காராமிலத்தன்மைன்னு இருக்கும், அதான் வந்து அடிப்படை. காராமிலத்தன்மை இருக்கும், உப்பின் அளவு இருக்கும், இது ரெண்டும் தான் வந்து இப்போ மண்ணோட வளத்தை தீர்மானிக்கும். உப்பின் அளவு, காராமிலத்தன்மை, அப்புறம் வந்து பேரூட்ட சத்துக்கள் எவ்வளோ இருக்குன்னு, தழை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து, அப்புறம் நுண்ணூட்ட சத்துக்கள்
1: சத்து
0: எவ்வளோ இருக்குன்றன இதெல்லாம் சேர்த்துட்டு இது இதுக்கு வந்து நாங்கள் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கோம். நீங்கள் வந்து இந்த பயிர் திட்டத்தில் அதாவது நீங்கள் காய்கறி பண்ண போகிறீங்களா இதுக்கு இந்த உரம் போடுங்க, இல்லை நெல் பயிர் பண்ண போகிறீங்களா இதுக்கு இந்த உரம் போடுங்க, அப்புறம் இந்த மில்லட்ன்னு சொல்லுவாங்க சிறுதானிய பயிர் இதுக்கு இவ்வளோ உரம் போடுங்க, இல்லை நான் வந்து பாரம்பரிய ரகம் தான் சாகுபடி பண்ண போகிறேன், இயற்கை விவசாயம் தான் சாகுபடி பண்ண போகிறாங்களா, அதற்கு இயற்கை வழியில் வந்து நாங்கள் நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம், என்னெல்லாம் வழிமுறைகள் பண்ணலாம், நீங்கள் வயல்லே உங்களோட கூடத்திலே வந்து என்னெல்லாம் வந்து நீங்கள் தயார் பண்ணலாம், சிக்கனை பண்ணலாம் என்ற முழுமையான ஒரு அறிவுரை வந்து எங்கள் வேளாண் அறிவியல் தொடர்ந்து விவசாயிகளுக்கு கொடுத்து கொண்டு வருது.
1: இந்த மண்வள அட்டை திட்டம் மூலமாக அவங்களுக்கு இன்னும் நிறைய பயன்பெற வாய்ப்பு இருக்குது.
0: இருக்குது மேடம், கண்டிப்பாக இருக்குது.
2: இதுவரை வளம் குறைந்த மண் வகைகளும் சீர்திருத்த முறைகளும் குறித்து குன்றக்குடி வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் டி செல்வராஜ் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டோம். நேர்முகம் கண்டவர் சாந்தி சுரேஷ். தொடர்ந்து திரைப்பட பாடல்.

0: தொடர்ந்து வேளாண் தகவல்கள்.
1: இன்றைய வேளாண் தகவல் பகுதியில் கோடையும் பாக்டீரியா வாடல் நோயும் குறித்த தகவல் கேட்கலாம். கோடை காலத்தில் சாகுபடி செய்யப்படும் கத்தரி, தக்காளி, மிளகாய், உருளைக்கிழங்கு, வெள்ளரி குடும்ப காய்கறி பயிர்களில் இந்த பாக்டீரியா வாடல் நோய் தாக்குதல் காணப்படுகிறது. இந்த நோயால் பாதிக்கப்பட்ட பயிர்கள் திடீரென வாடி இறந்து விடுவதால் விவசாயிகளுக்கு மகசூல் இழப்பு ஏற்படுகிறது. சராசரியாக 30-70% வரை இந்த நோய் தாக்குதலால் மகசூல் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. மண் மற்றும் பயிர் கழிவுகளில் இருக்கும் இந்த பாக்டீரியாக்கள் சாதகமான தட்பவெப்ப சூழ்நிலை அமையும் போது பழகி பெருகி சாகுபடி பயிரில் நோய் தாக்குதலை ஏற்படுத்துகிறது. கோடை காலத்தில் பயிர்களுக்கு ஏற்படக்கூடிய அழுத்தம், சுற்றுச்சூழல், அதிக வெப்பநிலை இந்த வாடல் நோய்க்கு முக்கிய காரணமாகவும் அமைந்து விடுகிறது. மண் வெப்பநிலையில் 20-40°C அளவு உயரும் போது இந்த பாக்டீரியாக்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது. தண்ணீர் பாய்ச்சும் போது திடீரென இந்த மண் வெப்பநிலை குறையும் சூழலில் இவை விரும்பி வாழவும் செய்கிறது. இதனால் இவை வேகமாக பெருக்கமடைந்து பயிரை தாக்க ஆரம்பிக்கிறது. ஒரே பயிரை சாகுபடி செய்வது, முந்தைய பயிர்கழிவு எச்சங்களை முழுமையாக அகற்றாமல் இருப்பது, நோய் தாக்குதலுக்கு உட்பட்ட நாற்றுகளை பயன்படுத்துவது, இவையாவும் இந்த நோய் தாக்குதலை அதிகரிக்க செய்கிறது. மண்ணில் நீண்ட நாட்களுக்கு உறக்க நிலையில் இருக்கும் இந்த பாக்டீரியாக்கள் சாதகமான நேரத்தில் வேர் வழியாக தாவரங்களின் வாஸ்குலர் திசுக்களை சென்றடைவதால் போதிய தண்ணீர் ஊட்டச்சத்துக்கள் பயிர்களுக்கு கிடைக்காமல் திடீரென செடிகள் வாடி இறந்து விடுகிறது. ஆரம்ப நிலை தாக்குதலின் போது பகல் நேரங்களில் இலைகள் சற்று வாடியிருக்கும். மாலை இரவு நேரத்தில் தற்காலிகமாக பயிர்கள் நன்றாக இருப்பது போன்று தோன்றும். நோய் தாக்குதல் தீவிரம் அடையும் போது திடீரென பயிர்கள் வாடி இறந்து விடுகிறது. பயிர் மற்றும் இலைகள் அனைத்தும் பச்சை நிறமாகவே இருக்கும். பாதிக்கப்பட்ட பயிரின் தண்டு பகுதியை பிளந்து பார்த்தால் இந்த நிற மாற்றம் காணப்படுகிறது. வயலில் அங்கும் இங்குமாக திட்டாக காணப்படும் இது போன்ற அறிகுறிகள் நாளடைவில் பரவ ஆரம்பிக்கிறது. முறையாக கட்டுப்படுத்தப்படவில்லை எனில் பயிர் இழப்பீடு ஏற்படும். ஒரே பயிரை மீண்டும் மீண்டும் சாகுபடி செய்வதை தவிர்த்து மாற்று பயிராக பயறு வகை பயிர்களை பயிரிடலாம். தரமான விதை அல்லது நாற்றுகளை தேர்வு செய்து நட வேண்டும். கோடை பருவத்திற்கென பரிந்துரைக்கப்படும் ரகங்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. அடி உரமாக நன்கு மட்கிய தொழு உரம் அல்லது மண்புழு உரத்தை, உயிர் உரங்கள், உயிரியல் கட்டுப்பாட்டு திரவங்களை பயன்படுத்தி ஊட்டமேற்றி இட வேண்டும். இயற்கை இடு பொருட்களை பயன்படுத்தும் போது அதிக வெப்பநிலையை தாங்கி வளர்வதுடன் பயிர்கள் நோய் எதிர்ப்பு திறனுடன் காணப்படுகிறது. பயிர்களை சுற்றி மூடாக்கு அமைத்தால் மண் அதிகம் வெப்பமடைவதை தவிர்ப்பதோடு ஈரப்பதத்தையும் பாதுகாக்கலாம். கோடையில் முன்னெச்சரிக்கையாக 15 நாட்களுக்கு ஒரு முறை ட்ரைகோடெர்மா அல்லது பேசிலஸ் உயிரியல் திரவம் மற்றும் ஈயம் கரைசலை ஏக்கருக்கு தலா 3 லிட்டர் என்ற அளவில் தரை வழியாக கொடுக்க வேண்டும். காலை அல்லது மதிய நேரத்தை தவிர்த்து மாலை 5 மணிக்கு மேல் அல்லது இரவு நேரங்களில் பயிர்களுக்கு நீர் பாய்ச்ச வேண்டும். நோய் தாக்குதல் தென்பட்டால் பாதித்த செடிகளை வேரோடு அகற்றி எரித்திட வேண்டும். பாதித்த செடிகள் இருந்த இடம் அதனை சுற்றியுள்ள செடிகளுக்கு 10 லிட்டர் தண்ணீரில் 200 மில்லி என்ற அளவில் ட்ரைகோடெர்மா பேசிலஸ் ஈயம் கரைசலுடன் 100 மில்லி ஹியூமிக் அமிலம் கலந்து வேர்

0: வளிமண்டலம் நனையும்படி ஊற்ற வேண்டும். வயலில் எப்போதும் மிதமான ஈரப்பதம் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். தட்பவெப்ப சூழ்நிலை, பயிர், மண்ணின் தன்மைக்கு ஏற்ப உரிய இடைவெளியில் நீர் பாய்ச்ச வேண்டும். இரசாயன முறையில் கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு அல்லது காப்பர் ஹைட்ராக்சைடு ஏதேனும் ஒன்றினை பரிந்துரைக்கப்பட்ட அளவில் வேர் மண்டலத்தில் ஊற்ற வேண்டும்.
1: வேளாண் தகவல்கள் வழங்கியவர் ஆர்.பி. பரிமளாதேவி அவர்கள்.
2: வேளாண் பழமொழி சிந்தனை. புஞ்சைக்கு 4 உழவு, நஞ்சைக்கு 7 உழவு.
1: வேளாண் பழமொழி சிந்தனை கேட்டோம்.
2: நிறைவாக விடை பெறுமுன், தொடர்ந்து 4 வருடங்கள் இயற்கை முறையில் மண்ணை பழக்கினால் மட்டுமே அந்த நிலம் முழுவதுமாக இயற்கை விவசாயத்திற்கு ஏற்ற மண்ணாக மாறும்.
1: விடை பெறுமுன் கேட்டோம். நிறைவு பெற்றது இன்றைய மண்ணும் மணியும்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம். நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி, நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

0: அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று வழங்கப்பட்டது. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக நார்வே சென்றுள்ள பிரதமருக்கு ஆஸ்லோவில் அந்நாட்டு அரசர் ஹரால் இந்த விருதை வழங்கினார். முன்னதாக அந்நாட்டு பிரதமர் திரு யோனஸ் கர்ஸ்டருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக பேச்சு நடத்தினார். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுத படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சத்தீஸ்கட்டின் ஜக்தல்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சரணடைந்த நக்சலைட்டுகளின் மறுவாழ்விற்கு தேவை

தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று தெரிவித்தார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின் தேவை குறித்தும் மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அம்மா உணவகங்களை புதுப்பிக்கவும் தரமான உணவு வகைகளை தங்கு தடையின்றி பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக மாநில அரசின் மற்றொரு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் பதக்கங்களை பெறும் வகையில் தேவையான செயல் திட்டங்களை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ராஜு அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் திரு ராஜு அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் 80 கோடி ரூபாய் செலவில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் திரு ராஜ்மோகன் இதற்கான கோப்பில் கையெழுத்திட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வகுப்பறைகள், அறிவியல் ஆய்வகங்கள், கழிவறைகள், குடிநீர் வசதி, சுற்றுச்சூழல் போன்ற கட்டமைப்பு வசதிகள் இந்த நிதியை பயன்படுத்தி ஏற்படுத்தப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மாதிரி பள்ளியில் 56 கோடி ரூபாய் செலவில் வகுப்பறைகள் மற்றும் விடுதிகள் கட்டுவதற்கும் அமைச்சர் ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இன்று தஞ்சாவூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 234 தொகுதிகளிலும் இந்த குழு ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் தோல்வி குறித்து யாரும் கவலைப்பட தேவையில்லை என்றும் திமுக மீண்டும் வெற்றி பெறும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பது போல் சென்னை அருகே 6 பேர் கொண்ட கும்பலால் இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளார். காவல்துறை உரிய தலைமையின்றி செயல்படுகிறதா என்ற சந்தேகம் மக்கள் மனதில் எழுந்துள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பாரம்பரிய செல்வங்களை மீட்டெடுப்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் தொடர் நடவடிக்கைகள் பாராட்டுதலுக்குரியது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு சோழ பேரரசின் வரலாற்று சிறப்புமிக்க ஆனைமங்கல செப்பேடுகள் மீட்கப்பட்டுள்ளது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இந்த வரலாற்று சாதனை தமிழகத்திற்கு மட்டுமின்றி நாட்டிற்கே பெருமை சேர்க்கும் நிகழ்வாகும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இளைய தலைமுறையினர் நாட்டின் செழுமையான நாகரிக பாரம்பரியத்தை பாதுகாக்க உறுதியேற்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். பல்லாவரம் ஏரியில் 5 டன் அளவிற்கு மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் விரிவான விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. நாளிதழ்களில் வந்த செய்திகளின் அடிப்படையில் தாமாக முன்வந்து இவ்வழக்கினை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட பசுமை தீர்ப்பாயம் இதற்கான உத்தரவினை பிறப்பித்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான 3வது ஹாக்கி போட்டியில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் கேத்தன் குஷ்வாஹா 2 கோல் அடித்தார். ஆகாஷ் தீப், ஷாருக் அலி, ரோமித் பால், அன்ஷ் பஹுத்ரா தலா 1 கோல் அடித்தனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் நடைபெற்று வரும் ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் சென்னை அணி சற்றுமுன் வரை 5.3 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 55 ரன் எடுத்துள்ளது. ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-4 என்ற செட்கணக்கில் இங்கிலாந்தின் மார்க்கஸ் வில்லிஸ், மெக்சிகோவின் மிகுவல் ஏங்கல் ரெய்ஸ் ஒரேலா இணையை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம், ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரை தென்றல். மதுரை தென்றலில் வருகின்ற முதல்

0: பாடல் விஸ்வரூபம் திரைப்படத்திலிருந்து.
1: பூதனியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர் தம்மாயா நீவா,
2: ஆயர் தம்மாயா நீவா,
1: ஆயர் தம்மாயா நீவா.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 8:12.
4: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 8:15.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினத்திற்கான சிறப்பு தகவல்கள் வழங்குகிறார் மதுரை திருமங்கலம் அரசு மருத்துவமனை கூட்டு மருந்து ART மையத்தின் மூத்த மருத்துவ அலுவலரும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையின் மாநில எய்ட்ஸ் மருத்துவ வல்லுநர் குழு உறுப்பினருமான டாக்டர் PM செல்வராஜ் மனோகரன் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தாருக்கும் மற்றும் நேயர்களுக்கும் எனது வணக்கம். நான் மதுரை திருமங்கலம் அரசு மருத்துவமனை ART மருத்துவர் செல்வராஜ் மனோகரன் பேசுகிறேன். இன்று மே 18 இன்றைய முக்கியத்துவம் உலக எய்ட்ஸ் தடுப்பு மருந்து தினம். உலக எய்ட்ஸ் தடுப்பு

0: வந்து விழிப்புணர்வு தினம் என்றும் கூறலாம். இதன் கருத்து உருவாக்கம் எப்பொழுது யாரால் ஏற்படுத்தப்பட்டது? 1997 மோர்கன் பல்கலைக்கழகத்தில் அந்நாளைய அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளின்டன் அவர்கள் உரையாற்றும் பொழுது எச்ஐவி நோயின் தாக்கத்தை குறைப்பதற்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுவிட்டன. ஆனால் எச்ஐவி தொற்று உள்ளே பரவாமல் தடுப்பதற்கும் அதற்கான தடுப்பு மருந்து இருந்தால் மட்டுமே எச்ஐவி தொற்றிலிருந்து முழுமையாக மக்களை காப்பாற்ற முடியும், தொற்றும் பரவாமல் தடுக்க முடியும், எச்ஐவி இல்லாத ஒரு உலகத்தை படைக்க முடியும். எனவே வளர்ந்து வரும் அறிவியல் தொழில்நுட்ப உலகத்திற்கு இன்னும் 10 ஆண்டுகளில் எய்ட்ஸ் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்க புது யுக்திகளையும் வழிமுறைகளையும் இலக்கையும் வகுக்க வேண்டும் என்று அறைகோள் விடுத்தார். அவர் உரையாற்றிய மே 18 ஒரு ஆண்டு முடிவை நிறைவேற்றும் பொழுது ஒவ்வொரு ஆண்டும் மே 18 உலக எய்ட்ஸ் தடுப்பு மருந்து தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதன் முக்கியத்துவம் என்ன? பாதுகாப்பான முழு திறனுள்ள அதே சமயம் மற்றவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாத எச்ஐவி நோய் தொற்று தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பதற்கான ஆய்வுகளை முனைப்புடன் செயல்பட ஊக்குவித்தல், சமுதாயத்தில் தடுப்பு மருந்து ஆய்வுகளை குறித்து சரியான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துதல், மேலும் ஆய்வில் தொடர்ந்து தங்களை ஈடுபடுத்தி வரும் ஆராய்ச்சியாளர்கள், மருத்துவ பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பொருளுதவி செய்யும் நிறுவனங்களின் பங்களிப்பை அங்கீகரித்து போற்றுதல் ஆகியவற்றை மே 18 நாம் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறோம். எச்ஐவி தடுப்பு மருந்து ஏன் தீவிரமாக விரைவாக கண்டுபிடிக்கப்பட வேண்டும்? உலகத்தை அச்சுறுத்திக் கொண்டிருந்த எச்ஐவி நோய் வந்தால் மக்களுக்கு இறப்பை தர வழி என்ற நிலையிலிருந்து பல மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு இன்று வாழ்நாள் நீடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் நிச்சயம் இந்த மருந்துகளால் தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகிறார்கள். எளிதில் சில இடங்களில் கிடைப்பது இல்லை, மேலும் நீடித்த நாட்கள் எடுக்கும் பொழுது சோர்வடைந்து எளிதில் தொடர்ந்து எடுக்காமல் விட்டு விடுகிறார்கள். சில மருந்துகளுக்கு எச்ஐவி கிருமிகள் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிக் கொண்டு நன்றாக வளர ஆரம்பித்தன, மேலும் தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்தன. ஆகவே எச்ஐவி கிருமி உள்ளே தொற்றாமல் முன்னெச்சரிக்கை தடுப்பதற்காக மருந்து கண்டுபிடிக்கிறது முக்கியமாக அமைகிறது. வருமுன் காப்பதே சிறந்தது என்பதற்கேற்ப தடுப்பு மருந்துதான் இப்பொழுது அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது. இது எளிதில் இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏன்? இதில் எதிர்கொள்ளும் சவால்கள் என்னென்ன? இந்த எச்ஐவி கிருமியானது அடிக்கடி தன் மரபு உணவை மாற்றிக்கொண்டு தன்னுடைய குணாதிசயங்களை மாற்றிக்கொள்கிறது. அதனால் ஒரு மரபணு சார்ந்த எச்ஐவி கிருமிக்கு கண்டுபிடிக்கும் மருந்து மற்ற மரபணு மாற்றிக்கொண்ட எச்ஐவி கிருமி தடுப்பதில்லை. அதனால் நாட்கள் நீடிக்கின்றன, ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. மேலும் எச்ஐவி கிருமிகள் தன்னை சாதாரணமாக வீரியமற்றதை ஆக்கிக் கொண்டு உடலில் உள்ள சுரப்பிகள் மற்றும் நியூக்ளிக் அமில முறையில் அமைதியாக அடங்கிக் கொள்கின்றன. அதனாலும் எதிர்ப்பு சக்திகளை உருவாக்க முடியாமல் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்க முடியவில்லை. அத்துடன் தொடர்ந்து ஆராய்ச்சி நடைபெறுவதற்கு பண உதவிகள் பொருளுதவிகள் தேவைப்படுகின்றன. தன்னார்வமாக தங்களை இந்த ஆராய்ச்சி உட்படுத்திக் கொள்வதற்குரிய தன்னார்வலர்கள் பற்றாக்குறை உள்ளது. இவையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள். இதில் இந்தியாவின் பங்கு என்ன? இந்தியா உலக அமைப்பில் தடுப்பு மருந்து தயாரிப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியா உள்ள இன்டர்நேஷனல் எய்ட்ஸ் வேக்சின் இனிசியேட்டிவ் ICMR NERI நிறுவனங்கள் தடுப்பு மருந்து தயாரிப்பில் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. தடுப்பு மருந்து சாத்தியமா? நிச்சயம், நிச்சயமாக தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்படும் வழிகள் உருவாக்கி கொண்டிருக்கின்றன. நமக்கு தடுப்பு மருந்து உருவாக்கக்கூடிய சாத்திய குறிகளுக்கான ஒளிக்கீற்றைகள் நமக்கு தென்படுகின்றன. கூடிய விரைவிலேயே அதற்கான தடுப்பு மருந்துகள் எளிதில் தயாரிக்கப்பட்டு எல்லோரும் கிடைக்கும் வகையில் செய்யப்படும். இன்னும் முழுமையான தடுப்பு மருந்து கிடைக்காத பட்சத்தில் மக்கள் மீடியாக்கள் வரவை பார்த்து நம்ப வேண்டாம். 2026 உலக எய்ட்ஸ் தடுப்பு தினத்துக்கான கருத்துரு ரீதிங் ரீபில்ட் அண்ட் ரைஸ், புதுமை ஆராய்ச்சிகளை ஊக்குவித்தல் மறுசீரமைப்பு எழுச்சி, நிச்சயம் நம் அடைவோம். வணக்கம்.
1: உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினத்திற்கான சிறப்பு தகவல்களை கேட்டீர்கள். தகவல்களை வழங்கினார் மதுரை திருமங்கலம் அரசு மருத்துவமனை கூட்டு மருந்து ART மையத்தின் மூத்த மருத்துவ அலுவலர் டாக்டர் PM செல்வராஜ் மனோகரன் அவர்கள். தகவல்களை வழங்கிய மருத்துவருக்கு நன்றி.

ஆகாஷவாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மீண்டும் இணைகிறோம். மதுரை தென்றல். மதுரை தென்றலில் வருகின்ற பாடல் காலா திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் அச்சாணி. இன்றைய நமது நிகழ்ச்சியில் கோலப்பொடி தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வரும் ஆர் மகாலட்சுமி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் சென்ற வார தொடர்ச்சியினை கேட்கலாம்.

0: வணக்கம் நேயர்களே, இந்த உலகம் சுழல்வது எதனால் அப்படின்னா, கண்டிப்பா உழைக்கும் தொழிலாளர்களுடைய கரங்களால் தான் இந்த உலகமே சுழலுது அப்படின்னு சொல்லலாம். அப்படி சிறப்பு வாய்ந்த உழைப்பாளிகளின் குரல்களை கேட்கும் இந்த சிறந்த நிகழ்ச்சி தான் அச்சாணி. இன்றைய நமது அச்சாணி நிகழ்ச்சியில ஒரு சிறப்பு விருந்தினர், ஒரு பெண் தொழில் முனைவோர் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க யாரு, அவங்க என்ன தொழில் பண்றாங்க, அவங்களோட அனுபவங்களை நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம்.
1: வணக்கம் சார்,
0: ரொம்ப சந்தோஷம். உங்களை பற்றி அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
1: என் பேர் மகாலட்சுமி, நான் வந்து மதுரை சிம்மக்கல்ல இருந்து வர்றேன். கலர் குழம்பு தயார் பண்றத உங்களுக்கு விரிவா சொல்ல வந்திருக்கேன்.
0: ரொம்ப சந்தோஷம். அதாவது பெண்களுக்கு உகந்த ஒரு பொருள் தயாரிக்கிறீங்கம்மா. கலர் கோழப்பொடி தயாரிக்கிற தொழில் எப்ப இருந்து நீங்க வந்து செய்றீங்க?
1: எனக்கு வந்து 10 வயசுல இருந்து நான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க சார்.
0: தொழில் எப்படி போயிட்டு இருக்கு பிசினஸ் எல்லாம்?
1: இப்ப எங்களுக்கு இப்ப வருஷம் நல்ல கூடிக்கிட்டுதான் இருக்கு, ஒழிஞ்சு இது குறையறதுக்கு வாய்ப்பு கிடையாது. முதல் வந்து நாங்க மதுரையில மட்டும்தான் தயார் பண்ணோம். இப்ப எங்களுடைய தொழில் வந்து எல்லா ஊர்லயுமே தயாராகுது.
0: சரி, இப்ப இந்த கலர் கோழப்பொடி தயாரிக்கூடிய பிசினஸ்ல முன்பணமா வந்து முழு அமௌண்ட்டையும் கொடுத்துருவாங்களா, இல்ல வந்து சரக்கு நீ அனுப்பின பிறகு அமௌண்ட் கொடுப்பாங்களா? அந்த அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: இப்ப வந்து நாங்க சரக்கு போறவங்க வந்து வர்றாங்க, ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா ஒரு 25,000 சரக்கு வேணும்னு சொல்றவங்க, வெளியூருக்காரவங்க தெரியாத வந்தாங்க, முழுசா கட்டிட்டு எங்களுக்கு போட்டு விட்டுருங்க அப்படின்னு. இப்ப கஸ்டமர் எங்கிட்ட வாங்கிக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து நாங்க அனுப்பிச்சு விட்டுட்டே இருப்போம், அவங்க வந்து எங்களுக்கு பணம் போட்டுருவாங்க. அதே மாதிரி அந்த மாதிரி வாங்கிட்டு போறவங்க ஒரு சிலர் வந்து வாங்கிட்டு போய் டக்குன்னு அப்படியே நிப்பாட்டிடுவாங்க. ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு போய் நிப்பாட்டிட்டாங்கன்னா அவங்க திருப்பி என்ன செஞ்சிருவாங்க, வரமாட்டாங்க. அடுத்து அவங்க சூழ்நிலை எப்படின்னு தெரியாது, ஆனா வரமாட்டாங்க. நாங்களும் கேட்டு பார்ப்போம், வரமாட்டாங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு ஏமாற்ற மாதிரி ஆகி போயிரும். நாங்க ரவும் பகல்மா ஒரு வாரம் உழைச்சு அவங்களுக்கு நாங்க கொடுத்த மாதிரி ஆகி போயிரும். அந்த மாதிரி எங்களுக்கு மறக்க முடியாதுன்னா 2-3 பேர் அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. வாங்கிட்டு நான் போய் அனுப்பிச்சு விடுறேன் அப்படின்னு பாதி காசை கொடுத்துட்டு பாதி காசை கொண்டுட்டு போவாங்க. இப்போ ஒரு கஸ்டமர்லாம் எங்கிட்ட வாங்கிட்டு போய் திரும்பி வரவே இல்லை. ஒரு 20 சிப்பை ஏத்திட்டு போனவங்க திரும்பி வரவே இல்லை அவங்க. நாங்களும் போன் போட்டு பார்த்து இப்போ தரோம் அப்புறம் தர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க போனே எடுக்க மாட்டாங்க. நாங்க அந்த மாதிரி தெரியாதவங்களுக்கு வந்து அனுப்ப மாட்டோம். எங்களுக்கு தெரியாதவங்களா இருந்தா நீங்க ஃபுல் அமௌண்ட கட்டிருங்க, அனுப்பிச்சு விட்டுரும் சரக்கு அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப பழகப்பட்டவங்க கஸ்டமரு நம்பிக்கையானவங்களுக்கு மட்டும் நாங்க அனுப்பிச்சு விட்டுட்டு அப்புறம் பணம் வாங்கிக்கிறோம்.
0: சரிங்கம்மா, இப்ப உங்க தொழில பார்த்தோம்னா ஒரு குடும்ப தொழிலா, மயன் மருமக எல்லாருமே சேர்ந்து பாக்குறதா சொல்றீங்களே, முழுமையா வந்து இதே தொழில் தான் பண்றாங்களா?
1: இல்ல, அவங்க வந்து வெளியில வேலைக்கு போறாங்க, வேலைக்கு போயிட்டு வந்து இந்த தொழில வந்து எங்களுக்கு துளை பண்ணுவாங்க.
0: அதாவது இது வந்து கூடுதல் தொழிலா பண்றாங்க.
1: கூடுதல் தொழிலா வந்து இது வந்து இந்த சீசன் டைம் அப்படிங்கறதுக்காண்டி அவங்க எல்லாரும் வந்து ஒத்துழை பண்ணுவாங்க. பையன் வந்து ஸ்கூல் சவாரி எடுக்கிறான், இன்னொரு பையன் கொரியர்ல சவாரி பண்றான், எங்க மருமக ஆபீஸ்ல வேலை பாக்குது. அது வேலையை முடிச்சுட்டு வந்து எங்களுக்கு வேலை பார்த்து தருவோம். எங்க பையன்களும் வேலையை முடிச்சுட்டு வந்து அவங்க தயார் பண்ணி தருவாங்க, அதை தேசி தருவாங்க, நாங்க பேக்கிங் பண்ணுவோம். அது வந்து எக்ஸ்ட்ரா வேலை பாக்குற மாதிரி கடின உழைப்புங்களை எங்களுக்கு வந்து அந்த ஒரு 2 மாசத்துக்கு தயார் பண்ணி இதை அழிச்சாதான் இனி அடுத்து கார்த்திகை மார்கழிங்கல நிறைய மூவ்மெண்ட் ஆகும். ஒரு நாளைக்கு 10 கஸ்டமர் வரையில அப்ப அந்த 10 கஸ்டமருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நாள் நாங்க தயார் பண்ணி அனுப்பணுங்கல்ல, அப்போ வந்து நம்ம பசங்க எல்லாம் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அவர் வேலைக்கு போயிட்டு வந்து அவரும் ஒத்தாசை பண்ணுவாரு, கொத்தனார் வேலை பாக்குறாரு.
0: இப்ப கோழப்பொடி தயாரிக்க தொழில் சீசன் இல்லாத டைம் எந்தெந்த காலகட்டங்கள்?
1: 10 மாசம் சீசன் இல்லாத டைம்.
0: 10 மாசம் சீசன் இருக்காது, 2 மாசம் தான்.
1: 10 மாசத்தினுடைய உழைப்பை நாங்க 2 மாசம் செய்யணும்.
0: சரிங்கம்மா, இப்ப இந்த கோழப்பொடி தயாரிக்கிற தொழிலோட எதிர்காலம் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க?
1: இப்ப வந்து எங்களுக்கு செல்லுல யூடியூப்ல வந்து எங்களை பேட்டி எடுத்து அவங்க பாதி எங்களை டெவலப் பண்ணி விட்டாங்க.
0: எப்ப பேட்டி எடுத்தாங்க?
1: எனக்கு எடுத்து ஒரு 5 வருஷம் இருக்கும். 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பார்த்ததுல வந்து எனக்கு வந்து ஆன்லைன்ல இருந்து எனக்கு நிறைய சேல்ஸ் ஆகுது. இதை பார்த்துட்டு நிறைய பேர் வெளியூர் பெண்கள்லாம் வந்து எப்படி தயார் பண்றது என்னன்னு என்ன கேட்பாங்க. அவங்களுக்கும் நான் விளக்கங்கள் கொடுப்பேன், இந்த மாதிரி நாங்க தயார் பண்றோம், சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இது நம்மளோட அழிஞ்சு போயிடக்கூடாது இந்த தொழில், இது அடுத்தடுத்து மூவ்மெண்ட் ஆகணுங்கிறக்காண்டி எல்லாத்துக்குமே இதை நாங்க கத்து கொடுத்துருக்கேன்.
0: நல்லதுமா.

0: இப்போ நிகழ்ச்சியோட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி உங்கள்கிட்ட. உங்களை மாதிரி அதாவது சுயமா ஒரு தொழில் செய்து முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: நான் இதுக்கு வந்து வாங்க, என் தொழில நான் உங்களுக்கு கத்துத்தரேன். இதை வந்து நீங்க வந்து இதெல்லாம் பார்க்க கூடாது. பாக்குறவங்க வந்து நல்ல சந்தோஷமா அந்த தொழில பாத்தீங்கன்னா ரொம்ப இதுல வந்து ஒரு உங்களுக்கு பெனிபிட் உண்டு. நம்ம உழைப்புக்கு தகுந்த ஊதியம், இதை போய் ஒரு தொழிலா அப்படின்னு நினைச்சு பாத்தீங்கன்னா பார்க்க முடியாது. இதை பாத்துக்கிட்டு இருக்கையிலே பார்த்தாதான் இப்ப நாங்க செய்யறதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்பாங்க. இப்ப எங்க பக்கம் பக்கம் உள்ள வீட்டுகள்லயே எங்க சித்தி பொண்ணுங்கெல்லாம் சும்மா வீட்டில்தான் இருந்துச்சுங்க. அதை பார்த்துட்டு அக்கா நான் தயார் பண்றேன் அப்படின்னு, வாங்க வந்து உட்காருங்க, நான் பொருளாதாரம் வேணா நான் தர்றேன், தயார் பண்ணுங்க.
0: அப்ப அவங்களுக்கு கத்து கொடுக்குறீங்க?
1: கத்து கொடுப்பேன்.
0: உங்க கம்பெனிக்கு வந்தாலுமே
1: கத்து கொடுப்போம்.
0: கத்து கொடுக்குறீங்க?
1: ஆமா, இது வந்து நம்மளோட அழிஞ்சு போக கூடாது.
0: காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நீங்க வேலை பார்த்துட்டே இருப்பீங்க. உங்களுக்கும் தனிப்பட்ட பொழுதுபோக்கு அதாவது வெளியூர் போறது?
1: இந்த ரெண்டு மாசம் மட்டும் எங்களுக்கு எதுவுமே கிடையாது.
0: கார்த்திகை மார்கழியில
1: வந்து எதுவுமே கிடையாது. ஒரு விசேஷங்களுக்கு போக முடியாது, நாங்க டிவி இதெல்லாம் பார்க்க முடியாது. எங்க ஏரியால வந்து ரோட்டு மேலேயே வச்சு இதை நாங்க வேலை பார்ப்போம். இதை வந்து வீட்டுகள்ல வச்சு இதை பார்க்க முடியாது. கெமிக்கல் வீட்டுக்குள்ள பரவும். வாங்கினக்குள்ள உட்காந்து தயார் பண்ணோம்னா அந்த கெமிக்கல் வந்து சாப்பாடா இருந்தா கூட அதுல போய் பரவிடும். இந்த ரோஸ் கலரு, வயலட் கலரு எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதனால இதை நாங்க வீட்டுல வச்சு யூஸ் பண்ண முடியாது.
0: அப்ப உங்களுக்கு சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏதாவது வந்திருக்கா?
1: இல்ல, இது வந்து எங்களுக்கு வந்து செட் ஆயிருச்சு. இதை எங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நாங்க இதை வச்சு நாங்க ஆரோக்கியமா தான் இருக்கோம், இதை வச்சு நல்லா தான் இருக்கும்.
0: சரி, ரொம்ப சந்தோஷமா. அதாவது உங்களுடைய 10 வயதுல ஆரம்பிச்ச இந்த தொழில் 38 வருஷம் தாண்டி தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க. மதுரையில உற்பத்தி ஆகக்கூடிய தொழில் சென்னை, பாண்டிச்சேரி, காரைக்குடி.
1: எங்களை வச்சு கம்பெனிக்காரங்களும் தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கிட்ட கலந்தே வாங்கிட்டு போய் அவங்க கம்பெனில போய் பேக்கிங் பண்ணி அவங்க சேல் போட்டு தயார் பண்ணி அவங்க சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க குடிசை தொழில் தான், ஆனா எங்களை வச்சு அவங்க தான் வந்து லோடு கணக்குல எங்கிட்ட ஏத்திட்டு போயிருவாங்க.
0: சரிங்க, ரொம்ப சந்தோஷம். உங்க பொன்னான நேரத்தை செலவழிச்சு அங்கிருந்து இங்க வந்து உங்களுடைய அனுபவங்கள் கிட்டத்தட்ட 38 ஆண்டு கால அனுபவத்தோட வந்து சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம அதுல உள்ள சவால்கள் என்னென்ன அதை பத்தி சொன்னீங்க. என்ன மாதிரி பெண்கள் யாராவது விரும்புனாங்கன்னா இந்த தொழில கத்து கொடுக்கவும் நான் தயார் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா சொன்னீங்கம்மா. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா உங்க தொழில் இன்னும் மேன்மேலும் நல்ல முன்னேறணும், வளர்ச்சி அடையணும். உங்களோட பிசினஸ் தமிழ்நாட்டையும் கடந்து
1: நான் மலேசியா சிங்கப்பூர்ல அனுப்பி விட்டுருக்கேன் சார்.
0: அப்படியா? அதான் சொல்ல வந்தேன், கடந்து நம்ம நாடு தேசத்தை.
1: இந்த யூடியூப்ல பார்த்து நம்ம மலேசியாக்காரவங்க ஒருத்தவங்க போன் போட்டு நான் உங்களை பார்த்தேன், நான் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து தயார் பண்றத நான் வாங்கணுங்கிறது காண்டி கப்பல்ல 45 நாள் என்னுடைய சரக்கு போச்சு.
0: ஆக கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கலர் கோலப்படி வந்து தேசம் விட்டு தேசம், நாடு விட்டு நாடு, கடல் கடந்து போயிருக்கு. ரொம்ப சந்தோஷமா, உண்மையில பெரிய ஒரு சாதனை அதெல்லாம். மதுரையில குடிசை திருவிழா ஆரம்பிக்கிற நீங்க ஒரு யூடியூப் மூலமா வந்து வெளிநாடு வரைக்கும் அனுப்பிட்டு இருக்கீங்க. உங்க வந்து கஸ்டமர் வெளிநாட்டுல இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களோட தொழில் இன்னும் நல்லா மென்மேலும் முன்னேறணும், வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லி எங்க ஆகாஷ்வாணி ஆலிடி ரேடியோ சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்மா.
1: இந்த நிகழ்ச்சியை பேச வாய்ப்பு கொடுத்த மதுரை ஆகாசவாணிக்கும் நன்றி. என்னுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் நன்றி.
0: நன்றிமா.

இதுவரை அச்சாணி நிகழ்ச்சியில் கோலப்பொடி தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வரும் ஆர் மகாலட்சுமி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். உடன் உரையாடினார் கே வேல்முருகன். இத்துடன் இன்றைய அச்சாணி நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி அமைப்பில் உதவி என் நவநீத பாண்டியன். நன்றி நேர்களே.

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுன பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா. என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறேன் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 100,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 100,000 ரூபாய் இப்பயே கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா? இல்ல நானே நேர்ல வரணுமா? சொல்லுதாயி.
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகிறதா?
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிட்டு வைத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
1: பாட்டி? பாட்டி
0: அத்தடியாத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருகிட்ட?
2: பாட்டி
1: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: ஆகாஷவாணி மதுரை மந்தையிலே 1269 கேட்கலாம் மதுரை தென்றல். மதுரை தென்றலில் வருகின்ற பாடலாய் ஆனந்த கும்மி திரைப்படத்திலிருந்து.

0: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
4: ஆகாஷவாணி மதுரை மத்தியிலே 1669 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த மதுரை தென்றல் இத்துடன் நிறைவடைகிறது. இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

0: cars.
1: 1 crore 72 lakh LPG cylinders have been delivered against the booking of 1.69 crore request. Regarding American waiver on Russia, I will like to emphasize that we have been purchasing from Russia earlier, and before waiver also, during waiver also, and now also. So it is basically the commercial sense which should be there for us to purchase. There is no shortage of crude. Enough crude has been tied up. This whatever waiver or no waiver, it will not affect our supplies, and all efforts have been taken to that effect.
0: Joint Secretary in the Ministry of Chemicals and Fertilizers, Aparna Sharma, said over 200 lakh metric tons of fertilizers are available across the country, and there has been no change in fertilizer prices for the Kharif season. The government today said that it is closely monitoring the recent outbreak of Ebola virus disease in Democratic Republic of Congo and Uganda following the declaration of a public health emergency by the World Health Organization. Sources said senior officials of the health ministry have reviewed the evolving situation and initiated precautionary public health measures. The IMD, India Meteorological Department, has issued an orange colour warning for heat wave to severe heat wave conditions over Madhya Pradesh and Uttar Pradesh for tomorrow. Heat wave conditions are also expected over Haryana, Chandigarh, Marathwada, Punjab, Rajasthan, Telangana and Vidarbh during the next 2 days. Meanwhile, warm night conditions have been predicted for Rajasthan, Vidarbh and West Uttar Pradesh tomorrow. A gradual rise in maximum temperatures by 2 to 3 degrees Celsius is expected over many parts of Northwest India. The Ministry of Ayush today issued a comprehensive public health advisory on extreme heat and heat wave for the current summer season. The advisory emphasizes adequate hydration, avoid direct exposure to sunlight during peak hours, use of light cotton clothing, and consumption of seasonal fruits and fluids rich in electrolytes. And in IPL cricket, Chennai Super Kings were 159 for 5 in 18 overs against Sunrisers Hyderabad in Chennai when reports last came in. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi holds talks with his Norwegian counterpart Jonas Gahr Støre in Oslo. Agree to elevate bilateral ties to green strategic partnership focusing on clean energy and blue economy. Prime Minister Modi awarded Grand Cross of Royal Norwegian Order of Merit by King Harald V. Government targets $1 trillion exports this year. Union Minister Jitendra Singh holds talks with US industry delegation on nuclear energy and private investment opportunities in India. And amid extreme heat conditions, Ministry of Ayush issues advisory to prevent heat-related illnesses. That is all in the news at 9. Good night.
2: நேரம் 9:15.
3: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் சிறு குறு தொழில்துறையின் கீழ் இயங்கும் காதி கிராம தொழில்கள் ஆணையம் மூலமாக வழங்கப்படும் பயிற்சிகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து அதன் மாநில இயக்குநர் திரு பி என் சுரேஷ் பல்வேறு தகவல்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம் சார்.
5: எல்லாருக்கும் வணக்கம்.
4: காதி கிராம தொழில்கள் ஆணையம் நாட்டோட பொருளாதார வளர்ச்சியில ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படி சொன்னா மிகையில்லை. அந்த ஆணையத்தினுடைய முக்கிய பணிகள் என்ன சார்?
5: கதர் மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம், ஷார்ட்டா வந்து நம்ம கேவிஐசின்னு சொல்லுவோம். இந்த கேவிஐசி வந்து மத்திய அரசினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ நிறுவனத்தின் கீழே இயங்கும் ஒரு நிறுவனம். இது 1956 பார்லிமெண்ட்ரி ஆக்ட் பிரகாரம் செட்டப் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன். இந்த நிறுவனத்துடைய ஒரு மிக முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னா, கிராமப்புற மக்களுக்கும் நகர்ப்புற மக்களுக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்குவது மிக முக்கிய குறிக்கோள். இது மட்டும் இல்லாமல் தற்சார்பு பாரதத்தை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறோம்.
4: நிச்சயமா சார், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அதாவது சுயசார்பு இந்தியா அப்படிங்கிறது தான் நம்ம அரசோட இலக்கு. அந்த இலக்கினுடைய ஒரு பயன்பாடாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காதி கிராம தொழில்கள் ஆணையத்தோட செயல்பாடுகளை பார்க்கலான்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது பொருளாதார வளர்ச்சிக்கு இதனுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. என்ன மாதிரியான பங்களிப்பை இந்த காதி கிராம தொழில்கள் ஆணையம் வழங்கிட்டு இருக்கு சார்? உங்களுடைய செயல்பாடுகள் என்ன?
5: ஆக்சுவலாக கதராடைங்கிறது பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, சுதந்திரம் அடைவதற்கே கதருடைய பங்களிப்பு வந்து ஒரு மிக முக்கியமானது. நம்ம இப்போ சர்க்கான்னு சொல்லுவோம், அந்த சர்க்காவில் தான் வந்து நம்ம நூல் வந்து நூற்கிறோம். ஆங்கிலேயரை வந்து நம்ம இந்தியாவுடைய மண்ணிலிருந்து வெளியேற்றத்துக்காக ஒரு மிக முக்கிய பங்கு

0: பற்றியது நம்முடைய கதராடை. தற்போது வந்து கேவிஐசி இந்த கதராடையுடைய முன்னேற்றத்திற்காக அபிவிருத்திக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறோம். நார்மலாக நம்முடைய அந்த ஸ்பின்னர்ஸ் ஆர்டிசன்ஸ் எல்லாத்தையும் கதராடை ஸ்பின்னர்ஸு ப்ளஸ் வீவர்ஸ் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்கள் கேவிஐசி மூலியமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். அவங்களுக்கு வந்து மானியம் கொடுக்குறோம், அவங்களுடைய ஒர்க் ஷெட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு உண்டான சப்சிடி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ப்ளஸ் சர்வோதய சங்கங்கள் மூலியமாக இந்த ஸ்கீம்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுருக்குறோம். அந்த சர்வோதய சங்கங்களுடைய மார்க்கெட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக கேவிஐசி மூலியமாக 15 லட்சம் வரையிலும் சப்சிடி நம்ம கொடுத்துட்ருக்குறோம்.
1: இப்போ நாட்டோட பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்களிக்குது அப்படின்றத கொஞ்சம் முன்னாடி வந்து நீங்கள் சொல்லும்போது நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன மாதிரியான பங்களிப்பு சார், எவ்வளோ சதவீதம் பங்களிப்பு வந்து இந்த காதி கிராம தொழில்கள் ஆணையம் வந்து வழங்கிட்டுருக்காங்க? ஏன்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய தொழில்களை வந்து வளர்ச்சி பெற வைக்க முடியும் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான ஒரு பரந்துபட்ட ஒரு தொழில் வளர்ச்சின்றது இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா கிராமங்கள் வந்து எப்போவுமே வந்து ஒதுங்கிவிடக்கூடாது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஆணையத்தோட அந்த முக்கிய பணிகள் என்ன சார் கிராமங்களை பொறுத்த வரைக்கும்?
0: ஆக்சுவலாக ஒரு நாடு முன்னேறணும் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கிற கிராமங்கள் முன்னேறணும்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தியடிகள் சொல்லியிருக்கிறாரு. நம்ம கேவிஎஸ்உடைய மிக முக்கிய குறிக்கோளும் கிராமங்களுடைய முன்னேற்றத்துக்காக தான் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறோம். திட்டங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராம தொழில்கள் முன்னேற்றத்துக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறோம். அதை வந்து நம்ம கிராமோதய விகாஸ் யோஜனான்னு சொல்லிட்டு அந்த திட்டம் மூலியமாக செயல்படுத்தி வருகிறோம். இது மட்டும் இல்லாமல் ஒரு என்டர்பிரனர் சுயமாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா அவங்களுக்காக பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம், பாரத பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம், அந்த திட்டம் மூலியமாகவும் அவங்களுக்கு லோன் வாங்கி கொடுக்கறது கேவிஎஸ்சி சப்போர்ட் பண்ணுறாங்க. கேவிஎஸ்சி வந்து ஒன் ஆஃப் தி இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி அண்ட் நோடல் ஏஜென்சி.
1: இப்போது ஒருத்தர் தொழில் தொடங்கணும் அப்படின்னா உங்களுடைய இந்த தொழில்கள் ஆணையத்தை எவ்வாறு அணுகலாம்? அதற்காக இப்போ மக்கள்கிட்ட வந்து இது போய் சென்றடையணுன்றதுக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள்லாம் என்ன சார்?
0: ஆக்சுவலாக இந்த பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் மூலிமா யாராவது ஒருத்தர் வந்து சுயமாக தொழில் தொடங்கணும், உற்பத்தி சார்ந்த துறையிலையும் தொழில் தொடங்கலாம், சேவை சார்ந்த தொழிலும் தொழில் தொடங்கலாம், ரெண்டுத்துக்குமே அவங்க தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எல்லாமே ஆன்லைனில் தான் அவங்க வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும். அவங்க அப்ளிகேஷன் பண்ணுறதுலேருந்து ப்ளஸ் லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் சப்சிடி வருது எல்லாமே ஆன்லைனில் தான் இது பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ இதனால் என்னென்னா டிரான்ஸ்பரன்சி வந்து கம்ப்ளீட்லி மெயின்டைன் பண்ணலாம்.
1: மக்கள்கிட்ட இந்த தகவல்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறீங்க சார்? ஏன்னா இப்போ கிராம மக்களுக்கு நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி ஆன்லைன் அப்படின்றது பரிச்சயம் இல்லாத ஒரு விஷயம். அப்போது நீங்கள் வந்து கிராம தொழில்கள் ஆணையத்தை வந்து மக்கள் இது போலலாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக நீங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள்?
0: நம்ம டைம் டு டைம் நம்ம நிறைய நியூஸ் பேப்பர்லேயே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னு இந்த பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம்ங்கிற ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து டோட்டலாக தமிழ்நாட்டில் 4 ஏஜென்சி இருக்கிறாங்க. மாவட்ட தொழில் மையம் டிஐசி, அது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கலெக்டர் ஆஃபீஸில் இல்லாட்டி அது நியர்பையில் இருப்பாங்க, அவங்களையும் இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு காதியன் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி போர்டு, அவங்களையும் இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ளஸ் கேவிஐசி காதியன் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி கமிஷன், அவங்களும் ஒன் ஆஃப் தி இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி. நெக்ஸ்ட் காயர் போர்டு, கயிறு சார்ந்த தொழில்கள் பண்ணுறதா இருந்தால் காயர் போர்டு. இந்த 4 ஏஜென்சியும் அப்ளிகேஷன் கால் ஃபார் பண்ணி வாங்கி அவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ தேவையான அளவுக்கு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளஸ் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராமும் பண்ணிகிட்ருக்குறோம். ஈவன் ஒவ்வொரு கிராமத்துலேயும் போயிட்டு விழிப்புணர்வு முகாம் நடத்திட்டுருக்குறோம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் எல்லாமே அதிகமான அளவுக்கு அப்ளிகேஷன் வரணுங்கிறதுக்காக அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்திட்டுருக்குறோம்.
1: நிச்சயமாக சார், உங்களுடைய செயல்பாடுகள் எவ்வளோ சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறதுலேருந்தே புரிஞ்சிக்க முடியுது. இப்போது உங்கள்கிட்ட வந்து வரக்கூடிய அந்த பயனாளிகள், அவங்களுக்கு நீங்கள் முதல்ல சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை அப்படின்னா என்ன? பயனாளிகளை நீங்கள் எப்படி தேர்வு செய்கிறீங்க சார்?
0: ஆக்சுவலாக அந்த பெனிஃபிஷரி சுயமாக தொழில் தொடங்கணும்னு சொல்லி வரவங்க வந்து அவங்களுடைய என்ன ஆக்டிவிட்டி பண்ண போகிறாங்க, எங்கேருந்து ரா மெட்டீரியல் வாங்க போகிறாங்க, என்ன மாதிரியான ப்ராசஸ் பண்ணிட்டு எங்கே விற்க போகிறாங்கங்கிறது எல்லாமே டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அவங்க ரெடி பண்ணணும். அந்த டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஆன்லைன்லேயும் அவைலபிள் இருக்குது. அதேமாரி அவங்களுக்கு தேவை அப்படிங்கிற பட்சம் நாங்களும் அவங்களுக்கு ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட் கொடுத்து அந்த டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுறது நாமளும் சப்போர்ட் பண்ணுறோம். இந்த பிஎம்ஜிபி ஸ்கீம் மூலியமாக பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், உற்பத்தி சார்ந்த தொழிலில் வந்து அதிகபட்சமாக 50 லட்சம் வரையில் அவங்க லோன் வாங்கலாம். சேவை சார்ந்த தொழிலாக இருந்தால் அதிகபட்சம் 20 லட்சம் வரையிலும் லோன் வாங்கலாமுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏதாவது வேணுமானா எந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் தேவை கிடையாது. பட் சப்போஸ் உற்பத்தி சார்ந்த தொழில் வந்து அவங்களுக்கு லோன் காஸ்ட் வந்து 10 லட்சத்தோட அதிகமாக போகும்போது பெனிஃபிஷரி 8வது படிச்சிருக்கணும். அதே மாதிரி அவங்க வாங்கக்கூடிய லோனில் பொறுத்தவரையிலும் மேக்ஸிமம் சப்சிடி 35% வரையிலும் சப்சிடி வரும். இந்த சப்சிடி காம்போனன்ட் பார்த்துன்னு வச்சுக்கோங்களா கிராமப்புறத்துக்கும் நகர்ப்புறத்துக்கும் டோட்டலாக மாறும். கிராமப்புறங்களில் தொழில் தொடங்குற ஒரு பெனிஃபிஷியரி அவங்க பர்டிகுலராக ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கிறாங்க அப்படின்னா 35% சப்சிடி வரும். அதே பெனிஃபிஷியரி நகர்ப்புறத்தில் தொழில் தொடங்குறாருன்னா அதிகபட்சம் 25% வரையிலும் சப்சிடி வரும்.
1: இப்போது விவசாயி ஒருத்தர் வந்து ஒரு தொழில் தொடங்க நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பாக வந்து எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேனி வளர்ப்போ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு காய்கறி தோட்டம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குறீங்க சார்?
0: ஆக்சுவலாக கேவிஐசியில் வந்து கிராமோதய விகாஸ் யோஜனை

0: வாங்குற ஸ்கீம் மூலியமாக வந்து அக்ரோ பேஸ்டு ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, விவசாயம் சார்ந்த உணவு பதப்படுத்தல் தொழில், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹனி மிஷன் ஸ்கீம், தேன் புரட்சி திட்டம் சொல்லி நம்ம ஒரு திட்டம் செயல்படுத்தி வருகிறோம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பனை மரத்திலிருந்து நிறையா மதிப்பீடு பொருள் நம்ம பண்ணலாங்க. அந்த பொருள்கள்லாம் பண்ணுறதுக்கு உண்டான பாம்கோர் ப்ராடக்ட் தயாரிக்குண்டான ஸ்கீமை நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். எப்படி பனை நீராவிலிருந்து பனை வெள்ளம் தயாரிக்கிறது, எப்படி அதில் இன்னும் வேற என்ன மாதிரியான மதிப்பீடு பொருள் எல்லாம் பண்ணலாங்கிற மாதிரியான ட்ரைனிங், அதெல்லாமே நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு டேமரின், அதாவது புளி, தர்மபுரி, ஒசூர் அந்த மாதிரி ஏரியாலெல்லாம் நிறைய புளிய மரம் இருக்கும். அந்த புளிய மரத்துலேருந்து எப்படி நம்ம புளிய மரத்தில் எப்படி புளி பிரிச்செடுக்கிறது, அதிலிருந்து எப்படி நம்ம பேக்கிங் பண்ணி எப்படி சேல்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு வந்து டூல் கிட்ஸும் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரி, ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா குயவர்கள் எல்லாமே வீலில் மேனுவலாக வச்சு தான் மட்பாணம் தயாரிச்சிட்டு இருப்பாங்க. பட் நம்ம கேவிஐசியில் பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் பாட்டு வீல், ஆமாம், அது நாங்கள் கொடுக்குறோங்க. அதோட காசு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய் வரையிலும் வரும். எங்களுடைய
1: அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மானிய விலையில் கொடுக்குறீங்களா இல்லை வந்து இலவசமாக கொடுக்குறீங்களா சார்?
0: ஒரு பெனிஃபிஷியரி வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் தான். சப்போஸ் அதே பெனிஃபிஷியரி எஸ்சிஎஸ்டி கேட்டகரியில் இருக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுடைய ஓன் கான்ட்ரிபியூஷன் 10% இருக்கும். அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறாங்கன்னா 20% அவங்களுடைய ஓன் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். 15,000 வந்து 20% ஜென்ரல் கேட்டகரி அவங்க ஓன் கான்ட்ரிபியூஷன் பே பண்ணணும்.
1: இப்போ இந்த மானியம் இல்லை எனக்கு வந்து முழுமையாகவே வந்து அது இலவசமாகவே எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான சான்றுகள் உங்களுக்கு சமர்ப்பிக்கணும் சார்?
0: இலவசமாக வேணும் அப்படின்னா அவங்க வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிறாங்கிற மாதிரியான சர்டிஃபிகேட்டை வந்து விஓ கிட்ட இருந்து, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அவங்ககிட்ட இருந்து வாங்கி அவங்க ப்ரொவைட் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய எல்லா ஸ்கீம்லேயும் வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நம்ம வந்து டூல் கிட்ஸ் கொடுப்போம். இந்த கிராமோத்யாக விகாஸ் யோஜனாங்கிற ஸ்கீம் மூலியமாக ஆக்சுவலாக இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபர்தர் நாங்கள் வந்து அகர்பத்தி குடிசை தொழில்களில் அகர்பத்தி தயாரிக்கிறதுக்குண்டான மிஷின்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வுட், இப்போது கிராமத்தில் வந்து கார்பெண்டர் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஜன்னல் தயாரிக்கிறது, கதவு தயாரிக்கிறது அந்த மாதிரியான ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதிலிருந்து வரக்கூடிய வேஸ்ட்டு உட்டு ஒன்ஸ் அகைன் அவங்க மதிப்பூட்டு பொருள் எப்படி பண்ணலாங்கிற மாதிரியான ட்ரைனிங்லாம் கொடுக்குறோம்.
1: மர சாமான்கள், மரபொம்மைகள்,
0: மரபொம்மை அதெல்லாமே பண்ணுறது நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ டேர்ன் வுட் மாதிரி மரத்தோடைய லெக்கு தயாரிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இது பண்ணுறது அதெல்லாமே பண்ணுறதுக்கு உண்டான லேத் மிஷின் வந்து கேவிசி மூலியம், அதோட காஸ்ட்டே ஒரு 25,000 ரூபா வரையிலும் வருங்க. அந்த 25,000 ரூபா மதிப்புள்ள அந்த லேத் மிஷின் ப்ளஸ் அலாங் வித் கொஞ்சம் ஒரு சில சின்ன சின்ன டூல் கிட்ஸும் கேவிஎஸ்சி மூலியமாக கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங்காக ஒரு 20 நாள் ட்ரைனிங்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த ட்ரைனிங் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் அட்டன் பண்ணுறது. அந்த ட்ரைனிங்லேருந்து ஃபுட்டு ப்ளஸ் டூ அண்ட் ஃப்ரோ வேஜ் லாஸ் காம்பனன்ட் இதெல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்குறோம்.
1: நிச்சயமா சார், அதாவது மர சாமான்கள் தயாரிக்கிறதுக்கான அந்த உதவியும் வந்து செய்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அதுக்கான பயிற்சி வழங்குறோம், அதுக்கு தேவையான உபகரணங்களும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல மண்பாண்டம் தயாரிக்கிறதுக்கான அந்த பயிற்சியும் கூட சொல்லியிருக்கீங்க, அதற்கான அந்த உபகரணம் வழங்குறோம் சொன்னீங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே நான் கேட்ட மாதிரி இந்த தேனி வளர்ப்புக்கான விஷயங்கள், அதில் வந்து அந்த தேன் சேகரிக்கிற பெட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குறீங்களா சார் நீங்கள்?
0: ஆக்சுவலாக 2017-18 இருந்து மத்திய அரசாங்கம் வந்து தேன் புரட்சி திட்டம் சொல்லி ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த தேன் புரட்சி திட்டம் கேவிஐசியும் 2017-18 ஆல் ஓவர் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த தேன் புரட்சி திட்டம் மூலியமாக தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 1,500 பெனிஃபிஷியரிக்கு 15,000 தேனி பெட்டிகள் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த தேன் புரட்சி திட்டத்தில் பயனடைந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபல் மக்கள், மலைவாழ் மக்கள் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி வேலைவாய்ப்பு இல்லாத மகளிர், இளைஞர்கள் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறோம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தியரிட்டிக்கல் ட்ரைனிங்கும் கொடுக்குறோம், ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங்காக அவங்க வந்து சிட்டிக்கெல்லாம் வரணும் தேவையில்லை, நம்மளே ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு 20 பேர் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு அப்படின்னா அந்த ஏரியாவில் நம்ம போயிட்டு டைரெக்டாகவே
1: உங்கள் டீம் அங்கே போய்
0: நம்மளுடைய டீம் மாஸ்டர் ட்ரைனர்னு சொல்லியிருப்பாங்க, அவங்களே அந்த இடத்துல போயிட்டு 10 நாள் டீட்டெயில் ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு ஒவ்வொரு பெனிஃபிஷியருக்கும் 10 தேனி பெட்டிகள் நம்ம சைட்லேருந்து கொடுக்குறோம். தேனி பெட்டிகள் அதுலேயே தேன் அடைய அதில் இருக்கும், அது இல்லாமல் எப்படி நம்ம ஹனி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது ப்ளஸ் பி வெயில் அதை கத்தி ஒரு சில தேனீக்கள் கொட்டாமல் இருக்கிறதுக்காக ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் அதெல்லாமே நம்ம கொடுக்குறோம். ஸோ இதெல்லாத்தோட காஸ்ட் பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டாக 25,000-30,000 ரூபா வரையிலும் வருங்க. அதுவும் நம்முடைய கேவிஐசியிலேருந்து சப்சிடைஸ் ரேட்டில் கொடுக்குறோம். பிலோ பாவர்ட்டி லைன் சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இருக்கும், இல்லாத பட்சத்தில் அவங்க 10% அல்லது 20% அவங்க கொடுக்க வேண்டியதாக வரும். ஸோ இந்த தேன் புரட்சி திட்டத்தில் நம்ம ட்ரைனிங் கொடுக்கும்போது டோட்டலாக 10 டேஸ் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு 5 டேஸ் வந்து தேனீக்கள் எப்படி நம்ம வளர்க்குறது, தேனீக்களை எப்படி நம்ம பராமரிக்கிறது அந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுக்குறோம். அது முடிஞ்ச பிறகு எப்படி தேனீக்கள்லேருந்து தேனை எப்படி பிரித்து எடுக்கிறது, அதே மாதிரி தேனடையை எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணுறது அந்த மாதிரியான ட்ரைனிங் நம்ம

0: சொல்லிட்டுருக்குறோம்.
1: நிச்சயமாக சார், இப்போ தேனீ வளர்ப்பு அந்த தேனை பிரித்து எடுக்கிற முறை வரைக்கும் சொல்லிட்டீங்க. ஆனால் தேன் அப்படின்றது நேரடியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளா, இல்லை அதுக்கப்புறம் அதை மதிப்பு கூட்டி அதுக்கப்புறம் தான் பயன்படுத்த முடியுமா, இது போன்ற சந்தேகங்கள்லாம் இருக்குது சார், அதை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள் சார்.
0: ஆக்சுவலி தேனுங்கிறது ஒரு நல்ல உணவு. நம்ம இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம மருந்து மாதிரி நம்ம எடுத்துகிட்ருக்குறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து டெய்லி நம்ம கொஞ்சம் தேன் எடுத்துக்கணும். எப்படி நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துக்கிறோங்கிற மாதிரி
1: சொல்லுவாங்க.
0: ஆமாம், அது நம்ம ரெகுலராக எடுத்தோம் அப்படின்னு நம்ம வேறு மாத்திரலாம் எடுத்துக்க தேவைப்படாதுங்க. ஸோ அந்த தேன் பொறுத்தவரையிலும் நிறையா மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது. அதை நம்ம ரெகுலராக நம்முடைய உடம்புல நம்ம சேர்த்துக்கணும். அந்த தேன் வந்து நம்ம அசிட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணுறத விட இப்போ நிறைய வந்து மதிப்பூட்டு பொருள்கள் பண்ணி வித்துட்ருக்குறாங்க. அதாவது நெல்லிக்கனி ஊற வச்சு கொடுக்குறது, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான மதிப்பூட்டு பொருளோடு வச்சு பண்ணி அதுவும் மார்க்கெட்டில் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ தேன் பொறுத்தவரையிலும் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், அதோட கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கலரு, அதோட நறுமணம், அதோட மெடிக்கல் ப்ராப்பர்ட்டி, டேஸ்ட்டு எல்லாமே வந்து எப்படி எதை பற்றி இருக்கும் அப்படின்னா, எந்த விதமான பூவிலேருந்து அதை தேன் கலெக்ட் பண்ணுதுங்கிறத பொறுத்து அதெல்லாம் மாறுங்க.
1: அதாவது எந்த பூவிலேருந்து அதுக்கு வந்து கலெக்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நிறமும் மனமும் மாறும்.
0: நிறம், மனம், குணம் ப்ளஸ் அதோட மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே மாறும்.
1: காதி கிராம தொழில்கள் ஆணையம் சுய தொழில் முனைவோருக்கான பல பயிற்சிகளை வழங்கிட்டு வருது. குறிப்பாக கிராமப்புற விவசாயிகள், இளைஞர்கள், மகளிர் நலனுக்காக தேனீ வளர்ப்பு பயிற்சியும் வழங்கப்பட்டு வருது. அதற்கான அந்த தேன் புரட்சி திட்டம், தேன் வகைகள், அதன் பயன்கள் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க சார். இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த தேனை சந்தைப்படுத்தும் வாய்ப்புகளையும் காதி கிராம தொழில்கள் ஆணையம் வழங்கி வருகிறது. நேயர்களே, அது பற்றிய தகவல்களை வரும் வெள்ளிக்கிழமை ஒலிபரப்பாக உள்ள இரண்டாம் பாகத்தில் கேட்கலாம்.

0: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே, அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
1: சிக்னல் எடுத்த உடனே போயிடலாம் இல்லையா? அதனால தான்.
0: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதான் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைனா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி பக்த சுதாமா இசைப்பேருரை நிகழ்த்தியுள்ளவர் சி பன்னிபாய் அவர்கள்.

க்ஷேத்திரங்களும் மோக்ஷப்பிரதம். இந்த அவந்திக்கு சமீபத்திலே அழகான பிராமணாகிரகாரம், எப்போ பார்த்தாலும் வேத கோஷம் தரிச்சுண்டே இருக்கும். இந்த காலத்திலே பிராமணாலெல்லாம் எந்த தொழிலை செய்ய மாட்டார்கள், எந்த வியாபாரத்தை செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் ராஜ்யாங்கத்தில் அவளுக்கு வேண்டிய சொத்து கொடுத்து வேண்டிய சௌகரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாள். ஆகையினாலே அவள் சர்வேஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று பகவானை வேண்டிண்டு வேத பாராயணங்கள் பண்ணிண்டு நல்ல வார்த்தைகளை சொல்லிண்டு பகவத் தியானத்திலே ஈடுபட்டு லோகக்ஷேமார்த்தமாகவே அந்த காலத்திலே அவள் ஜென்மமே எடுத்தாள். ஆகையினாலே அப்படிப்பட்ட வேத கோஷங்களெல்லாம் நடந்துருக்குமாம். அந்த பிராமண அக்ரஹாரத்திலே சுதாமா சுதாமா என்று சொல்லக்கூடிய ஒரு கிருஷ்ண பக்தர் வசித்து வந்தார். ஸ்ரீமத் பாகவதத்தில் சுகாச்சாரியாள் தெரிவிக்கிறாள்,

கிருஷ்ணஸ்யாசித் சகா கஷ்டித். கிருஷ்ணனுடைய பரம சகாவாம் இந்த சுதாமா என்று சொல்லக்கூடிய பிராமணோத்தமர், அவ பால்ய சகாக்கள். சாந்தீபனி மகர்ஷினிடம் கிருஷ்ணனும் சுதாமாவும் வித்யாபியாசம் பண்ணினவாள். ஆகையினால்தான் அவளுக்கு பால்ய சகாக்கள் என்று பெயர் ஏற்பட்டது. இந்த சுதாமாவுக்கு குசேலர் என்ற ஒரு பெயர் உண்டு.

இது காரணார்த்தமாக ஏற்பட்ட பெயர். குச்சிதம் சேலம் எஸ் சகா குச்சேலகா. அவருடைய வஸ்திரம் உஷா இருக்காதாம். பல கிழிந்த வஸ்திரங்களை தச்சி ஒன்னா சேர்த்துத்தான் கட்டிப்பறாம். ஆகினால்தான் அவருக்கு குச்சேலர் என்று பெயர் வந்தது. பூஜ்யார்த்தம் குச்சேல சுவாமிகள் என்றும் அவரை அழைப்பார்கள். மகாவேதாந்தி உலகத்திலே எல்லாம் நஸ்வரம், பொய், ஒன்று கூட சாஸ்வதம் இல்லை என்ற மகா பெருத்த ஞானத்தை உடையவர்கள் குச்சேல சுவாமிகள். இந்த பகவானுடைய பாதாரவிந்தம் தவிர பாக்கி எல்லாம் நஸ்வரம் அசாஸ்வதம் என்ற நம்பிக்கை உள்ளவர் அந்த குச்சேல சுவாமிகள். அவருடைய பாரியைக்கு சுக்ஷாமை என்று பெயர். இதுவும் காரணார்த்தமாக வந்த பெயர்தான். சுது என்றால் பசி, பசியினாலே மெலிந்து போன சரீரத்தை உடையவளாம் பாவம் அந்த அம்மா. ஆகையினாலே அந்த அம்மாளுக்கு சுக்ஷாமை என்று பெயர் வந்தது. அன்னாகாரங்கள் கிடையாது பாவம், எத்தனையோ நாள் பட்டினி இருப்பலாம். குழந்தைகள் உண்டா? ஆஹா, பேஷா உண்டு. எத்தனை குழந்தைகள்? ஒன்றும் எண்ண வேண்டாம், நட்சத்திரத்தை எண்ணிண்டா போறும். எத்தனை நட்சத்திரம்? 27 நட்சத்திரங்கள். இவருக்கு சந்தானமும் 27 தான். நல்ல வேளையாக அந்த நட்சத்திரம் 27 இருந்ததோ நல்லதா போச்சு. இந்த நட்சத்திரங்களே கூட இருந்திருந்தால் இவருக்கும் சந்தானம் ஜாஸ்தி ஏற்பட்டிருக்குமோ என்னவோ தெரியாது. 27 குழந்தைகள் பிறக்க போறதுன்னு முன்னாடியே தெரியுமோ என்னவோ இவருக்கு. ஆரம்பத்தில் இருந்தே அவளுக்கு பேரை கஷ்டப்பட்டு தேடி வைக்க வேணாம் என்று அஸ்வினி பரணி என்று நட்சத்திரங்களுடைய பெயர் இருக்கோ இல்லையோ அதே வச்சுட்டாராம். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப தரித்திர திசை அனுபவிச்சுட்டு வர்றாரு பாவம். ஆனால் கிருஷ்ண பக்தி மாத்திரம் அவருக்கு அதில் விரக்தியே கிடையாது குச்சேர சுவாமிகளுக்கு. இவருடைய கிரகம் எப்பேற்பட்டது சொல்லணுமா? ஒரு கொட்டகை, கீத்து போட்ட வீடு. அதுக்கு கீர்த்து போட்டு எத்தனை ஜென்மங்களாச்சோ எத்தனை யுகமாச்சதோ பகவானுக்குத்தான் வெளிச்சம். சந்திர சூரியாள் சதா அதில் தான் வாசம் பண்ணுவாளாம். அப்படிப்பட்ட நிலைமை அவருடைய நிலைமை இப்போ ஆகும். குழந்தைகளை ரொம்ப ஆசையாக கூப்பிடுவார், அரே பூரோன்னு கூப்பிடுவாராம். அந்த பையன் அங்கேருந்து ஓடி வந்து இவரை போட்டு பூரிவிடுவான். அத்தனை செல்லம் இந்த குழந்தைகளிடத்துல பாவம். உலகம் தெரியாத மகானுபாவர் அவர். இவர் என்ன உத்தியோகம் பண்ணிட்டு இருந்தாரா? ஒன்றும் கிடையாது. எப்படி ஜீவனம்? உஞ்சவருத்தி தான் ஜீவனம். காலமை எழுந்திருந்து நித்தியகர்மானுஷ்டானங்களை எல்லாம் முடிச்சுண்டு ஹரே ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமஹா என்று சொம்ப கையில் எடுத்துப்பர். வீதியேற அப்படி உஞ்சவருத்தி பண்ணிட்டே வருவா. அவ வாக்கெல்லாம் அனாவசியமான வார்த்தை பேசுமா? அக்கப்போர் சமாச்சாரம் பேசுமா? பகவன் நாமத்தை தான் சொல்லிட்டு வர்றார் அவர்.

இப்படி பகவன் நாமத்தை சொல்லுண்டே உஞ்சவர்த்தி பண்ணுவர். சில பேர்கள் உஞ்சவர்த்திக்கு போவாள், கதவை சாத்துடுதோ நான் வந்திருக்கேன் அரிசியை கொண்டு வாருங்கள் என்று வாய் விட்டு சொல்வதற்கு பதிலாக ஜாலரை ஓங்கி அழிச்சு உடச்சுடுவான். இன்னும் சில பேர்கள் திருட்டு புத்தியோடே உஞ்சவர்த்தி பண்ணுவான். ஒரு குரு அதற்கு தகுந்த சில சிஷ்யாலும் ஏற்பட்டு போவா. ஒரு ஆத்துல சொம்ப பார்த்து விட்டார், ஹர ஹர சிவ சிவாதிகோ சொம்புரோ, இது சொம்பிற்கு கொஞ்சம் கவனிடா அப்படின்னா. அதுக்கு தகுந்த சிஷ்யால் தானே அவளுக்கு பக்க மேடம் பக்க வாத்தியம். அவ பார்த்தால் குமர குரு பரா குய்ய கையத்துரு அப்படி சத்தம் பண்ணாது கட்டுறா இந்த சொம்ப என்னாவும். இப்படிலாம் உஞ்சவர்த்தி பண்ணுவான். சத்குரு தியாக பிரம்மம் என்ன, புத்தர் என்ன, இவாளை போல தான் குச்சேல சுவாமிகளும் உஞ்சவர்த்தி பண்ணினார். கிடத்த அரிசியை கொண்டு வந்து கொடுப்பர், பாரியனிடம் கொடுப்பர். அதை என்ன அன்னமாக பண்ண முடியுமா? 27 குழந்தைகளுக்கு எப்படி பங்கிட்டு கொடுப்பளவள்? அதை ஒரு தினசாய் கஞ்சி மாதிரி காய்ச்சி அவளுக்கு கொடுப்பலாம். அந்த கஞ்சி எடுத்துட்டு வர்றா குழந்தைகள் இடத்துல. அந்த பங்கிடும் போது அவள் படும்படியான அவஸ்தையை கவி தெரிவிக்கிறார். பாவம் பாவம்,

கையினீட்டும் ஒரு குழந்தைக்கு கஞ்சி கொடுக்கலாம்னு போவாளாம். அதற்குள்ளே இன்னொரு குழந்தை கையை நீட்டும், இன்னும் இரண்டு மூன்று குழந்தைகள் கைகளை நீட்டுமாம் என் செய்வாள். அதோட போச்சா?

அடித்தொண்டையை கிழிச்சுண்டு அழுமட்டும். போனால் அந்த மாதிரி கத்தினா என் தொண்டை கட்டிண்டுடும். அப்படி கத்துமா ஒரு குழந்தை, கண் பிசைந்தழும் மற்றொரு மகவு, கண்ணை பிசைஞ்சின்றே அழும் ஒரு குழந்தை திடீரென்று கீழே விழுந்துட்டும், இங்கே இருந்து அங்கே இருந்து புரண்டு அம்மா அம்மா அம்மா கஞ்சி கஞ்சி கஞ்சி அப்படின்னு அலையுமா. அவள் என்னதான் பண்ணுவள் பாவம், அதோடு போகாதே

என் பசி அடங்கலாமா என்ன ஒரு குழந்தை சொல்லும், இன்னொன்னு வாங்கி தின்னுட்டு எனக்கு கொஞ்சம் கூட கொடுக்கலையாமான்னு அழுமாம ஒரு குழந்தை பொய் சொப்பு. ஏன் பசி ருசி தாங்க முடியல பொய் சொப்பும். இன்னொரு குழந்தை வரும், அவள் கையில் இருக்க முடியாத கரண்டி இழுக்கும். இப்படி கீழே மேலே அந்த கஞ்சியை கொட்டி இப்படி அவஸ்தை பண்ணுங்களாம். பிரளயப்படும் இந்த கஞ்சியை பங்கிட்டு கொடுப்பதற்குள்ளே ஒரு தினசாக கொடுப்பள் பாவம். அவளுக்கு கொடுத்து மிச்சம் இருந்தால் பர்த்தாவுக்கு எடுத்து வைப்பள். அதற்குள்ளே ஒரு அதிதி வந்துடுவார். இதெல்லாம் பகவத் சோதனை. அதிதி கொடுக்காமல் சாப்பிட்டால் அது அன்னத்தோடு சேர்க்கையல்ல என்பது சாஸ்திரம். சாஸ்திரம் படிக்காமல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப க்ஷேமம். சாஸ்திரம் படிச்சுட்டோமோ அனர்த்தம், தொட்டத்துக்கெல்லாம் சந்தேகம். சாஸ்திரம் தெரியாத வீடு சமுத்திரம்னு சொல்லுவான். அந்த கஷ்டகாலம் அவளுக்கு வந்துடுத்து பாவம் சுற்றாமைக்கு. அந்த அதிதி சத்காரம் பண்ணிடுவாள். அவளுக்கு கொடுத்து மிச்சம் இருந்தால்தான் பர்த்தாவுக்கு, பர்த்தாவுக்கு கொடுத்து மிச்சம் இருந்தால் தான் சாப்பிடுவள். மிச்சம் இருக்குமா இருந்தால் மா பசி வருமே. ஆமா என்ன பண்றது, சொம்பு நிறைய நல்ல தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு கிருஷ்ணா என்றிருந்துடுவான் பாவம். அப்படிப்பட்டது ஒரு தரித்திர தசை. பர்த்தாவுக்கு முன்னே சாப்பிட மாட்டாள். சில பேர்கள் நான் சாப்பிடல உப்பு இருக்கா காரம் இருக்கான்னு பார்த்தேன்வா. அந்த உப்பு காரம் பார்க்கறதுக்குள்ளேயே பாதி பாத்திர ஆகாரம் க்ளோஸ். இதுதான் உப்பு காரம் பார்க்கறதா இல்லை வயர் உபரத்துக்கு பார்க்கறதோ தெரியாது. அப்படியெல்லாம் சாப்பிட மாட்டாள். அவள்லாம் சாஸ்திர பிராமணிக்காள். ஆகையினாலே முதலே பகவத் ஆராதனம், ததனந்தரம் பர்த்தா, குழந்தைகள் தான். இதெல்லாம் ஏட்டு சுரக்கா வீட்டு சுரக்கான்னு அதெல்லாம் அனுட்டிட்டு காட்ட முடியாது. இருக்கட்டும், இந்த கதையோடு இருக்கட்டும், அப்படியே ஞாபகத்துக்கு வச்சுங்கோ. அந்த காலத்தில் அப்படி இருந்தால் இந்த ஒரு ஞாபகமாவது நமக்கு இருக்கணுமே, அதை வச்சுண்டா போறும். சரி, இப்படியே இவா காலத்தை கழிச்சுண்டு வர்றாள். குழந்தைகளுக்கோ கஞ்சி ஆகாரம் தவிர வேறு எந்த ஆகாரம் அவள் அறிய மாட்டாள். அவ தெருக்கோடியிலே ஒரு குளம், அந்த குளத்துக்கு அக்கம் பக்கம் வீட்டு பசங்கள்லாம் போவா. ஒரு நாள் அவளோடு சேர்ந்து இந்தவ குச்சேர சுவாமியுடைய குழந்தைகளும் போச்சுதுகள். அவ பல்ல தேய்ச்சிண்டு முகம் கை கால்களெல்லாம் அலம்பிண்டு ஆளுக்கு ஒரு தாமரை இலையை எடுத்துண்டு புறப்பட்டதுகள். இந்த குச்சேர சுவாமியுடைய குழந்தைகளும் அந்த போச்சு அவளோட. அடடே ராமு ரகு சோமு என்னடா இது, இந்த தாமரையிலை எடுத்துன்னு போறல என்னடா இதுன்னு கேட்டா. அடே எங்கள் அம்மா இந்த தாமரை இலையில தாண்டா பழையது போட்டு கொடுப்பாள், பழையது சாப்பிட்டா ருச்சியாக இருக்கும் உடம்புக்கு நல்லதுன்னு எங்கள் அம்மா சொல்லுவள்டா. அவ பழையதுன்றா இவாளுக்கு அது புதியதாக இருக்கு. பழையதுன்ற வார்த்தையை அவள் கேட்டதே இல்லை இத்தனை நாள் வரைக்கும். ஏண்டா ஏண்டா என்னடா அது பழையதுடா என்னடா அது, அட போடா எங்களுக்கு பசிக்கிறதா.

0: என்னடா பாரு அவருக்கு பழதுன்னா புரியலடா ச அப்படின்ட்டு அவ பாட்டு அவள் போயிட்டா. ஆஹா, என்ன இத்தனை வருஷம் நம்ம அம்மா நம்ம ஏமாத்தின்றே வந்தா பாத்தியா பே, சிண்டை தானே நாங்கள் விடமாட்டோம் என்று அவளும் ஆடுக்கொரு தாமரையிலேயே பறிச்சுண்டாள். ஆத்துக்கு ஓடி வந்தாள். தாயாரை கூப்பிட்டாள், அம்மா இப்படி வாம்மா.
1: ஜனனே தொம் ஈதா,
0: அம்மா இப்படி வாம்மா.

வாமா. ஏம்மா, பழையதுன்னு ஒரு ஆகாரம் இருக்காமே, இத்தனை வருஷம் அந்த பேரே சொல்லாமல் ஏமாத்திண்டு வந்தியோ இல்லையோ? இருக்கட்டும், இன்றைய தினம் அந்த பழையதை இப்ப நாங்கள் சாப்பிட்டு ஆகணும், எங்களுக்கு போட்டாகணும்னா. உனக்கு ஒன்றும் புரியலே, கிறுகிறுத்து போச்சு, கண் சொல்றது ஒன்றும் புரியலே, ஜடாலென்று கீழே விழுந்துட்டாள். ஐயோ, யாரோ பழையதுன்ற ஒரு ஆகாரம் இருக்குன்னு நம்ம குழந்தை இடத்துல சொல்லிவிட்டாளே, நாம் இவாளுக்கு எப்படி கொடுப்பது? ஹே கிருஷ்ணா பிரபோ துவாரகாவாசா, கஷ்டத்துக்கும் ஒரு எல்லை இல்லையா? கஷ்டம்னால மேன்மேலே உன்னை நம்பினவாளுக்கெல்லாம் கஷ்டத்துக்கு கொடுக்கறதுன்னே வச்சுன்னு இருக்கியா கண்ணா? உன்னை திரஸ்காரம் பண்ணுறவாளையெல்லாம் நான் வச்சுன்னு இருக்கியப்பா, எங்களை இப்படி சோதிக்க வேணுமா பிரபோ துவாரகாவாசா? என் பர்த்தாவோ உன்னிடத்திலேயே மனசு வச்சு உன்னிடத்திலே லைத்து போயிருக்காரு, அவருக்கு நல்ல புத்தி கொடுக்க கூடாதா? சே, இருக்கட்டும், நம்ம பர்த்தாவை போய் கேட்டு பார்க்கலாம். திரும்பி பார்க்கிறாள் குஜேல சுவாமிகள், கண்ணை மூடிண்டு கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கிருஷ்ண பக்தியிலே ஈடுபட்டிருக்கிறார். கிட்ட போனால் கூப்பிட தைரியம் இல்லை. இந்த காலமா இருந்தாலும் அது செல்லுமா? உங்க பைத்தியம் பாழா போச்சு, இப்படி கண்ணை மூடிண்டோ ஏன் இப்படி உட்காந்துருக்காள்? இப்படி பாருங்கண்ணா, நான் வந்தது கூட தெரியலன்னா நீங்க என்னதான் பிரபஞ்சத்தில் என்னதான் பண்றாளோ, நாசமா போச்சு, போங்கோ அப்படின்னு அஷ்டோத்திரம் சஹஸ்ரநாமம் கோட்டி அர்ச்சனைகள்லாம் நடக்கும். இந்த அம்மா என்ன பண்ணாள்? கிட்ட போனாள், பெரிய பிரபுக்கள்லாம் பார்க்க போவா, இதே பிரபு தூங்கிட்டு இருக்காருப்பெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுவா. கிட்ட இருக்கிறவா ஜன்னல் வழியா எட்டு பார்ப்பாள், பூசு கால்னாலே கரு புரு கரு புருன்னு இழுப்பா. இந்த மகானுபாவன் எழுந்திருக்கல அப்படின்னு கணச்சு பாப்பா. அதற்கும் அவர் ஒன்றும் சட்டை பண்ணலே, நல்லா காட நிதிரில் இருக்கார். கைகுட்டை எடுத்து இப்படி திரிச்சு மூக்கில போட்டுட்டு அச்சு அப்படின்னு தும்புவார். அது கூடவா எழுந்திருக்க மாட்டார் அவர். என்ன கும்பகர்ணனுக்கு, தம்பியா தமையனா ஏன் செஞ்சு விட்டார்? என்ன சார், என்ன சார், ப்ளீஸ் எஸ்கியூஸ் மீன்வர், எழுப்பி விட்டாச்சு, இனிமேல் எஸ்கு என்ன எக்ஸ்கியூஸ் என்ன என்ன வேண்டிருக்கு? எழுப்பி ஆச்சே, தன் காரியத்தை சாதிச்சுட்டு போடுவார். இந்த மாதிரி வந்தால் அந்த அம்மா பாவம் எழுப்ப மனசு வரலே. நாதா நாதா நாதான்னு கூப்பிட்டாள். கஷ்டப்பட்டு கண்ணை திறந்து பார்த்தார். ஆ ஓஹோ, சுட்சாமே என்ன, எங்கே வந்திருக்கே, என்ன சமாச்சாரம்? நாதா, நம்ம குழந்தைகளை அப்படி கொஞ்சம் பாருங்கோ நாதா, குழந்தைகளே பாருங்கோ. ஏன், என்ன என்னாச்சு? ஐயோ, நம்ம குழந்தைகள் ஒன்றும் கேட்கலே, பழையதுதான் கேட்குறா, அது கூட கொடுக்க வக்கீல்லன்னா என்ன பிரயோஜனம்? வாஸ்தவத்தில் இந்த பழையதுன்ன உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. இந்த காலத்தில் எல்லோரும் பெட் காஃபி சாப்பிட்றதுன்னு ஒரு வழக்கத்தை வச்சுட்டுருக்கான். முதல்ல காஃபியிலே பல்லை தேய்ச்சி விட்டு தான் நெக்ஸ்ட் காஃபி பல்லை தேய்ச்சிட்டு புனாக சாப்பிட்றது, அப்படி ஒரு வழக்கம் வச்சுட்டுருக்கா. எல்லாருக்கும் சொல்ல, கொச்சத்து கொச்சத்து இடத்துல இருக்குது, அந்த ருச்சி அவளுக்கு தெரியும், அது நமக்கு என்ன தெரியும்? மணிக்கு ஒரு விஷய டீயும் காஃபியும் சாப்பிட்ற இந்த காலத்தில் பழையதை பற்றி சொன்னால் நான்சென்ஸ், வெறும் கட்டுப்புட்டிகள் அப்படின்வா. அந்த பழையதுடைய ஒரு மகி

சமேதம் வெடுக்கென வெடுமாங்காய் சுண்டல் கீரை வடாபியாம் பழகின புளியஞ்சி பாக்யவந்தோலபந்தே. என்ன அழகா பீச்சுதான் பாருங்க. நாம என்னமோ பழையதுன்னா ராத்திரி அன்னம் மிஞ்சி போட்டா அதுல தண்ணி கொட்டி வச்சு மறுநாள் சாப்பிட்றதுன்னு வச்சுட்டு இருக்கோம். அவர் அந்த பந்தாவை எவ்வளவு விவசரித்து சொல்றார், விஷயத்துக்கு அதிச்சு சொல்றார், என்ன விவரிச்சு சொல்றார், பழையது ததி மிஸ்ரம். இந்த பழையதுக்காகவே அன்னத்தை ராத்திரி வடிச்சு வைக்கணுமா தனிப்பட்ட முறைமையிலே. ததி மிஸ்ரம், எரும தயிர் இருக்கணும், எரும பாலில் உரகுத்தி தயிர் பண்ணணும். பசும் பாலன்னா அது அவ்வளவு கெட்டியா இருக்காது, எரும பாலன்னா நன்னா கெட்டியா இருக்கும், கட்டி போட்டு அறுக்கணும். டெல்லி துவாரகைங்கள்லாம் லஸ்ஸி லஸ்ஸின்ட்டு அதை கட்டி போட்டு அறுத்து மோர் பண்ணி கொடுப்பா, ரொம்ப நல்லா இருக்கும். ஆகையினாலே ததி மிஸ்ரம் பாதி தைலாபிஷிக்தம், அதில் கொஞ்சம் போரும் எண்ணெய் குத்தணும். எள்ளாடினா எண்ணெயாக இருக்கணும், நல்ல எண்ணெய்னு பேர் அதுக்கு தான், இதெல்லாம் கெட்ட எண்ணெய். அந்த நல்ல எண்ணெய் குத்தணுமா, அது மாத்திரமா பாதி தைலாபிஷிக்தம் கழுவின தீல சூர்ணம் எள்ளுபடி இருக்கணுமா. எப்படி சங்கீதகாராளுக்கு பக்கவாத்தியம் இருக்கோ அந்த மாதிரி இதுக்கு ஒரு பக்க செட்டு சேர்க்கிறார் பாருங்க அவர். அது மாத்திரமல்ல, காரவல்லி சமேதம் பாகக்காய் கறி இருக்கணுமா, அது என்ன பொருத்தமோ அனுபவரிச்சுக்கோ விஜயநாத்தி, அவர் சாப்பிட்டு ருச்சி பார்த்துருக்கார். அதுக்கப்புறம் இதுதான் ரொம்ப வேடிக்கை, வெடுக்கென வெடுமாங்காயினார். தெற்க பக்கத்துலலாம் இந்த வெடுமாங்கான்னு போடுவா, ரொம்ப நல்லா இருக்கும். மாங்காய் ஆகாரத்தில் தான் இருக்கும், ஆனாலும் சைஸு சின்ன சைஸாக இருக்கும். அது உப்புல ஊற போட்டிருப்பா, அது ஜாஸ்தியும் ஊறப்படாது ஊறாமையும் இருக்கப்படாது. ஊறிட்டாலோ பஞ்சு போலே ஆகிடும், ஊறாமலே இருந்தாலும் கட்டியாக இருக்கும். ஆகினாலே ரெண்டு பல்லு இடுக்கலை வச்சு அது கடித்தால் அதனால தான் சவுண்டு சொல்கிறார், வெடுக்கென வெடுமாங்காயினார். அது அழித்து அழுத்தம் திறத்தமாக சொல்கிறார். அப்படி கடித்த உடனே அதில் இருக்க முடியாத உப்பு தண்ணி இருக்கோ இல்லையோ, அது எத்தனை எத்தாப்புல உட்காந்துருக்கோ அவளுடைய கண்ணில் பட்டு அவள் கண்ணில் இருக்க முடியாத ஜலம் வரணும். உப்பு தண்ணி பட்டது ஒன்றும் எரியுது, ஐயோ அவனுக்கு பல்லு இருக்கு, கழுவனார் அவர் பாவம். அந்த பையன் இந்த பல்லு எடுக்க வச்சு கடிக்கிறான், அந்த பாக்கியம் நமக்கு இல்லைன்னு அவருக்கு அழுக வருது பாவம். உப்பு ஜலம் பட்டது வேற காரணம், கடிக்க நமக்கு இந்த சுவாதீனம் இல்லையேன்னு வேற வயத்தறிச்சலோடு அழறார் பாவம். அது மாத்திரமா சுண்டல் கீரை வடாபியாம், மிந்திய நாள் ஏதாவது மிஞ்சி போகிறது இல்லையோ கூட்டுக்கறி இன்னும் கறி பதார்த்தங்கள் எல்லாம் போட்டு அதில் கொஞ்சம் கூட ஜலம் இல்லாமல் அதில் கொஞ்சம் எண்ணெயை குத்தி நன்னா லேச்சியம் போலே கலறி அதை வச்சுட்டு சாப்பிடணுமா. இதெல்லாம் பழகின புளியிஞ்சி பாக்யவந்தோ லபந்தே, பாக்யம் என்ன வாழ்க்கை தான் கிடைக்கும், வாழ்க்கெல்லாம் கிடைக்குமான்னு விட்டார். ஆகையினால்தான் அந்த பழையதுரை ருச்சியை அவனுடைய ஸ்னேதாள்லாம் சொன்ன உடனே தான் இவ புடிச்சு விட்டா, எங்களுக்கு பழையது வேணும்னு கேட்குறா, இப்படி யாரோ சொல்லிவிட்டான் அதா, நான் என்ன பண்ணுறது, நீங்கள் அவளுக்கு வேண்டியது நீங்கள் பண்ண வேண்டாமா, அண்ணம் போடாமல் இருந்தால் நம்ம குழந்தை எப்படி பிழைப்பாள் நாதா. சிரிச்சார் குச்சேல சுவாமிகள். சுட்சாமே, இந்த மாயா பிரபஞ்சத்திலே நீ எதை பற்றி கவலைப்பட முடியும், ஒன்னா இரண்டா லட்சம் கோடி கணக்கிலே இருக்கு.

எல்லாம் அசாஸ்வதம், அழியக்கூடியது, ஒன்று கூட சாஸ்வதம் இல்லை. பகவானுடைய திருவடிகள் இருக்கே அது ஒன்றுதான் சாஸ்வதம். ஏன் இந்த வீண் கவலை விடு என்றார். பார்த்தால் சுற்றாமை, நாதா தாங்கள் சொல்லும்படியான வேதாந்தங்கள் அவ்வளவும் எனக்கு தெரிகிறது. தங்களிடத்தில் பழகினேனே எனக்கு இவ்வளவு கூட தெரியாதா? ஆனாலும் தங்களுக்கு இருக்கும்படியான வைராக்கியம் திருடச்சித்தம் எனக்கு இல்லையே. அந்த குழந்தைகளுக்கு ஆகாரத்தை ஏதாவது வழி பண்ணுங்கள் நாதா, ஏதாவது வழி சொல்லுங்கோ. என்ன சுற்றாம இவ்வளவு சொல்லி உனக்கு புரியலையே, என்ன வழி சொல்ல சொல்ற? நீதான் ஒரு வழி சொல்ல. சொல்லட்டுமா சொல்லட்டுமான்னு கேட்கிற அப்ப கூட நாம் அப்படி சொல்லுமா? ஆமாம், நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும். ஆ, உங்களுக்கு அம்மா அங்கே மூளை இருந்தால் தானே அப்படின்னு சடான்னு பதில் சொல்லுவோம். அந்த அம்மா என்ன சொல்கிறாள்?

ஆத்மா, தங்களுக்கு பால்ய சகா என்று அடிக்கடி சொல்லியிருக்கிறீர்களே. ஆமா, வாஸ்தவம்தான், அது பொய்யல்லவே. ஆ, தயவு செய்து தாங்கள் அங்கே போய் அந்த பீதாம்பரதாரியிடம் ஏதாவது யாச்சித்துக் கொண்டு வாருங்கள். நாதா, நம்ம குழந்தைகளுடைய பசியை தீருங்கள், அவர்களை கவனியுங்கள் நாதா, அப்படி பாருங்கள் என்று காலை கட்டியாக பிடிச்சுண்டு கண்ணும் கண்ணீருமாக கதறுகிறாள் சுற்றாமை. சொல்லுகிறார், என்ன, ரொம்ப நல்ல வழிதான் காட்டினேன், என்னை யாச்சகத்திற்காக போக சொல்லுகிறாய், அந்த பரமாத்மா அவரிடத்திலே போய், ஆஹாஹாஹா, அவரிடத்திலே சாஸ்வதமான மோட்சம் இருக்கிறது, அதை யாச்சித்தாலும் க்ஷேமம் உண்டு, அதை விட்டுட்டு என் குழந்தைகளுக்கு பசி ஆற நீ அரிசி கொடு பருப்பு கொடு, நான் யாச்சிக்கிறது போகிறதா, ரொம்ப நன்னா இருக்கு. ருக்ஷாமே, லோகத்திலே யாச்சகம் பண்ணுறதுன்ற ஒரு விருத்தி இருக்கிறதே, அதை விட கேவலம் ஒன்று கிடையாதம்மா. ஒருத்தரை போய் டே ஈடு ஈனு பல்ல காட்டுறமே, அதை விட கேவலம் விருத்தி கிடையாது. ஒருத்தர் சொன்னார், திருணாலவுதோரோ தூலகா தூளாதபிச்சை ஆச்சகா, திருணத்தை காட்டிலும் லேசானது பஞ்சுன்னார், பஞ்சை விட லேசானது எதுன்னா யாச்சகாள்னார். ஐயோ, அப்படின்னா அந்த திருணத்தையும் பஞ்சையும் அடிச்சுட்டு போகிறதே வாயு பகவான், ஏன் இந்த யாச்சகனை மாத்திரம் தொடர்றதில்லைன்னா, அந்த வாயு பகவானுக்கு பயமாம், இவனுக்கு யாச்சித்தே வழக்கம், இவனை நாம் தொட்டு தூக்கினால் ஒரு நாலனா இருந்தால் கொடுங்களேன் பொடி வாங்கி போட்டுக்கிறதுக்குன்னு, நம்ம கேட்டால் நாம் என்ன பண்ணுறதுன்னுட்டு வாயு பகவான் இந்த யாச்சகாடு இருக்கிற திக்கே வீசுறது இல்லையாம். அப்படின்னா என்ன, இந்த யாச்சகா விருத்தின்றது இருக்க பாருங்கோ, யாச்சகம் பண்ணுறது, அதை விட கேவலமான விருத்தி உலகத்திலே கிடையாதுன்னுட்டா. அதை கேட்டால் சுற்றாமே, நாதா, எத்தனை நாளைக்குத்தான் இந்த வேதாந்த பேஷண்ட் இருப்பேள், நீங்கள் குழந்தைகளை கவனிக்க வேண்டாமா, இருக்கட்டுமே நாதா, ஒன்று சொல்கிறேன், நீங்கள் போங்கள், எங்கள் அதிர்ஷ்டம் கிடைச்சால் கிடைக்கட்டும்.

இல்லை அப்படிதான் கிடைக்கல. வேதங்களெல்லாம் அத்யாபியந்த பகவானுடைய திருவடியை தேடி தேடி காணாமல் அத்யாபி அலைஞ்சின்றிருக்கே. அப்படிப்பட்ட பகவானுடைய தரிசனம் தங்களுக்கு கிடைத்தால் அது போராதா? இதை விட லாபம் தங்களுக்கு என்ன வேணும்? நான் தான் அண்ணா யோசித்து பாருங்கள் என்று மன்னாடி கேட்கிறாள்.

அந்த பகவானை தரிசனம் பண்ண புண்ணியம் தங்களுக்கு வருமே, அது போராதா? நாதா, நன்னாக யோசனை பண்ணி பாருங்கோன்னுமே. இப்ப சொன்னியே, அது சரியான யுக்தி, நல்ல யோசனை கூட. எனக்கு பாக்யோதய காலம் வந்து கொடுத்து, இதோ புறப்படுகிறேன் அப்படின்னார். ஆமா, அந்த புருஷோத்தமனை தரிசனம் பண்ண போறேனே,

சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு? கர்ப்பிணி ஸ்திரீ, குரு, மகாராஜா, குழந்தைகள், தம்பதிகள் இவளெல்லாம் பார்க்க போனால் ரிக்தஹஸ்தேனோபேயாது, வெறும் கையோட போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஒருத்தர் சொன்னான், நான் வெறும் கையில் போலே, பத்து விரல்கள் இருக்கு, பத்து விரலோட தான் போனேன் நான். இதெல்லாம் வேடிக்கை வார்த்தை. இன்னும் சில பேர் சொல்வா, ஆ அங்கே நிறைய சாத்துக்குடியும் கமலாபுழமும் நிறைய கிடக்கு, நான் கொண்டு போய் என்ன ஆகணும்னு, இவர் போய் அங்கே இருந்து சாத்துக்குடியும் கல்கண்டும் எலுமிச்சம்பழம் கொண்டுவருவர். இப்படி சில பேர்கள் போவா, அதுதான் சொல்கிறார், அப்படி போகக்கூடாது. பிரபு கண்ணனை தரிசனம் பண்ண போகிறேனே, ஏதாவது உபகாரம் இருந்தால் கொடுன்னார். யோசித்தாள், ஐயோ என்ன உபகாரம் நம்ம வீட்டில் இருக்கு, எறும்பு இழுத்து கொண்டு போவதற்கு கூட ஒரு நொய் கிடையாது நம்ம வீட்டிலே. இருக்கட்டும், அக்கம் பக்கம் வீட்டுக்கு ஓடினாள். அப்ப சமீபத்தில் தான் கோகுலாஷ்டமி பூஜை நடந்திருந்தது. இந்த கிருஷ்ண ஜெயந்தி ஸ்ரீ ஜெயந்தின்னு சொல்றமே, அந்த உற்சவங்கள்லாம் நடந்திருந்தது. ஒத்தொத்தருடைய ஆற்றுல கொஞ்சம் அவள் கிடைச்சது. நாலு வீட்டுக்கு போனாள், கொஞ்சம் அவள் வாங்கிட்டு வந்தாள், வாங்கிட்டு வந்துட்டாள். அதை மூட்டை கட்டி கொடுக்கறதுக்கு வஸ்திரம் வேணுமே, வஸ்திரம் இல்லை. பர்த்தாவை பார்த்தாள், நாதா தங்கள் மேல் வேஷ்டி கொடுங்கோ. அந்த மேல் வேஷ்டி எத்தனை பொத்தல், எப்படியோ கஷ்டப்பட்டு ஆறு மடிப்பு எட்டு மடிப்பாக மடித்து அந்த முனையிலே அந்த முந்தானியிலே வச்சு அந்த அவளை ஒரு முடிச்சா கட்டி, நாதா இதை கொண்டு போங்கோ, கண்ணனுக்கு கொடுங்கோ, என் நமஸ்காரம் சொல்லுங்கள், குழந்தைகளெல்லாம் நல்லா ஆசீர்வாதம் பண்ண சொல்லுங்கோ. கண்ணும் கண்ணீருமாக கதறாள், நாதா சௌக்கியமாக போயிட்டு வரங்கோ என்றாள். சில பேர்கள் பர்த்தா வெளியூர் போனால் வேண்டிய லிஸ்ட்டு கொடுத்து அனுப்பிப்பா, அந்த ஷாப்புக்கு போனால் இதை கொண்டு வாங்கோ, இந்த கடைக்கு போனால் இதை கொண்டு வாருங்கோ, அங்கே இந்த மாங்காய்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், அங்கேருந்து அது கொண்டு வாருங்கோ, பலாப்பழம் கொண்டு வாங்கன்னு சொல்லுவா அந்த அம்மா. உங்கள் ஒன்றும் சொல்ல, நீங்கள் சௌக்கியமாக போயிட்டு வருங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணினாள். அதுவரையிலும் பாரியும் குழந்தைகளையும் பிரிந்து வழக்கமே இல்லை அவருக்கு, ரொம்ப கஷ்டம். குழந்தைகளை ஜாகிரதையாக பார்த்துக்கோ, நான் வரட்டுமா அப்படின்னு புறப்பட்டு விட்டார்.

கண்ணா, உன்னை எப்போ நான் தரிசிப்பேன் அப்பா, எப்போ தரிசிப்பேன் என்று இப்படி நடிச்சுண்டே வர்றார். எப்படியோ கஷ்டப்பட்டு நடந்து வந்தார், துவாரகை அடைஞ்சுட்டார், கண்ணனுடைய அரண்மனை வாசலையும் அடைஞ்சுட்டார். கண்ணனுடைய அரண்மனை வாசல் எப்படி இருக்கும்? எத்தனை காவலாளிகள் அங்கே காவல் புரிந்து வருவார்கள், எல்லோரும் உருவின கத்தியோடு பயங்கரமான மீசை வச்சுண்டு இந்த வாசலே காவல் புரிந்து வர்றாள். அங்கே போய் நின்னார் இந்த பிராமணோத்தவர். இவர் நிலைமையை பார்த்தாடோ இல்லையோ, பல தேசத்திலே இருந்து பல பாஷைகள் பேசக்கூடிய காவலாளிகள் இங்கே வந்திருக்காள். ஒத்தொத்தரும் தங்கள் தங்கள் பாஷையிலே விசாரிக்க ஆரம்பித்தாள். எவரோய் மீறி பூடி கடை எந்துகோ வச்சிட்டிரோய், எவரோய் மீறி பூடி கடை எந்து கபர்தார் மஞ்சிடிமே மந்தரும் இப்படு மன்னிச்சிடிமே, கபர்தார் மஞ்சிடிமே மந்தரும் இப்படு மன்னிச்சிடிமே. அடுத்தபடி உத்தர பார்த்தார், இங்க இருக்கிறவாள் எல்லாம் திண்டாடி போயிட்டாள்.

யாரையா யாருக்காக காத்து கொண்டிருக்கிறாள், என்ன சமாச்சாரம், உங்க பேர் என்ன, ஊர் என்னான்னு படபட படபடபடான்னு ரொம்ப ஸ்பீட்ல கேட்டுவிட்டான். இன்னொருத்தர் வந்தான், ஏன்டா நீ கேங்க ஆவலாய், எந்துக்கு வச்சுட்டி, ஏன் பனி உந்திக்கிற நீக்கு, ஏன் அடுத்தான்ட்டே ஊருக்குண்டாவே அப்படின்னார் ஒருத்தர் வந்து ஆந்திராக்காரர். கர்நாடகக்காரர் வந்தார், ஏனு ஏனு வேக்கு நிமக்கு ஹேள்ரி, ஏனு நிம ஹெசரு ஏனு அப்படின்னு தடபடலாய் பண்ணுறார். நைசாமிலேருந்து வந்தவர், ஆ கே ஹோனா, நம்மளுக்கு வாய் மேலே வெத்தல் பாக்கு போட்டிருக்கான், நம்மளுக்கு காய் ஹோனா கே ஹோனா அப்படின்னு தடபடலாய் கேட்ட உடனே பயந்து விட்டார் இந்த பிராமணர். ஐயா, நான் துவாரகாநாதன் கண்ணனை தரிசிக்க வந்திருக்கிறேன், என்னுடைய பால்ய சகா அவர், இந்த கந்தலுக்கு அந்த பீதாம்பரத்துக்கு ரொம்ப பொருத்தந்தான் போ அப்படின்னு சிரிச்சான். இன்னொருத்தன் பார்த்தான், அவன் கொஞ்சம் விவேகி, அப்படிலாம் சொல்லாதடா, கொஞ்சம் பொறு, நம்ம பிரபுவனுடைய குணம் உனக்கு தெரியுது, எனக்கு நன்னா தெரியும், பெரிய பெரிய பிரபுக்காலெல்லாம் திரஸ்காரம் பண்ணிடுவார், இப்படிப்பட்ட கட்டுப்பிட்டிகளெல்லாம் கட்டிண்டு புரளுவதை நான் பார்த்துருக்கேன், ஒரு காலம் அவர் சொன்னது உண்மையாக இருந்தா நமக்கு நம்ம உத்தியோகத்துக்கு ஆபத்து வந்துடும், கொஞ்சம் பொறு பொறு, நான் போய் உள்ளே போய் கேட்டு வந்துடுறேன். ஓடினான் உள்ளே, போன உடனே அங்கு சாட்சாத் கண்ணபிரான் சத்யபாம்.

ரக்மணி பிராட்டியோடு ஆனந்தமாய் பிரகாசிக்கிறார். அங்கே போய் நின்னான். ஏ என்னடா, என்ன சமாச்சாரம், எங்கே வந்தே? வணக்கம். யாரோ குச்சேன சுவாமியாம், உங்கள் பால்ய சகாவாம் உங்களை தரிசிக்க வந்திருக்கிறார் கேட்டார். ஆ என்ன, எங்கள் அண்ணாவா, குச்சேலரா வந்திருக்கிறாரா? ஜட கரி.

ಜಟಕರಿ ಉಠಲ ದಯಾಳು ಮಾಧವ ಶಠಾನು ಎಳೆದಿರಂದಾರ್. ಅದನ್ನ ಸ್ನೇಹಂ, ಅದನ್ನ ಸ್ನೇಹ ಭಾವಂ. ಕರವೆನನ್ನ ಇಳುತ್ತು ಪೋಟುಂಡು ಇಲ್ಲೇ ಬಳಿಯ ಬರುಕಾನು ಸೊಲ್ಲಿಡುವಾ, ಅದುವಾ ಸ್ನೇಹಂ. இதுதான் உண்மையான ஸ்னேகம். எழுந்திருந்தார் கண்ணன், மேல் வேட்டி கீழே விழருது, அதை கூட சரிபடுத்திக் கொள்ளலே. ருக்மிணி ஓடி வர்றாள், அவளை தள்ளிவிட்டு தான் நின்னே போறாள். அந்த சேவகன் ஓடினான், ஓஹோ நம்ம பாடு ஆபத்தில் வந்து போறதுன்னுட்டு அங்கே போய் காலை பிடிச்சுன்னுட்டான் அந்த பிராமணனே. ஐயா இங்கே நடந்த விஷயம் ஒன்றும் சொல்லாதீங்கோ, நீங்கள் அவசியமாக வாங்க, நான் அழிச்சிட்டு போகிறேன், வாங்க நான் அழிச்சிட்டு போகிறேன் வரேன் அப்படின்ட்டு ரொம்ப நாசுக்காக பேசுகிறான். ரொம்ப தூரத்திலேயே பார்த்துட்டார் கண்ணன்.

அச்சுதோதூராது பகுதூரத்திலே பார்த்துட்டார். ஓடி வர்றார் கண்ணன், அண்ணா என்றார். அவர் கண்ணா என்றார், ரெண்டு பேர்களும் காடாலிங்கனம் பண்ணி விட்டார். ஒரு முகூர்த்த காலம் பிரஜையே இல்லை. பிறகு ரெண்டு பேர்களும் பார்த்துட்டார்கள், அண்ணா வாங்கோ வாங்கோண்ணா, கையை பிடிச்சு அழிச்சுட்டு போறார் கண்ணபிரான். அண்ணா இத்தனை வருஷம் பொறுத்து வந்தேளே, ஒரு வார்த்தை எனக்கு சொல்லி அனுப்பியிருந்தால் நான் ரதம் அனுப்பியிருக்க மாட்டேனா அண்ணா? ஏன் இப்படி நடந்து வந்தேன் அண்ணா? வாங்கோண்ணா, கால் நொந்திருக்குமே. சிம்ஹாசனத்தில் உட்கார்ந்தார். குச்சேரனுடைய இரண்டு காலையும் எடுத்து தன் மடிமேல் போட்டுண்டார். என்ன பாக்கியம், என்ன பாக்கியம் பாருங்கள். கண்ணபிரான் தன்னுடைய கையினாலே குச்சேர சுவாமியுடைய பாதங்களை பிடிக்கிறாராம். அண்ணா கால் நொந்துதான்? ஐயோ பாவம், ருக்மிணி பிராட்டி சாமரம் வீசுகிறாள். சத்யபாமை பார்த்தாள்,

என்ன இந்த எலும்பு கூட்டுக்கு இவ்வளவு பிரமாதமா, என்ன இப்படி பாடுபடுறதுங்களே அப்படின்னா அவன் ஜாடியாக நழுவிட்டா அவளுக்கு சைக்கிளை சத்யபாமிக்கு. அவள்லாம் பார்த்தாள், ஆஹா என்ன லோககுரு கண்ணன் அவருடைய திருவடியை கிடைக்கலன்னு எத்தனை பேர் அவஸ்தை பண்ணுறார், அப்படி இருக்கச்சே இவர் போய் அவருக்கு பாத சேவை பண்ணுறாருனா இவருக்கு மேலே இவர் ஒரு குருவா அப்படின்னு எல்லோரும் ஆச்சரியம்.

శ్రీనివాసేన సంభృతః. எல்லோரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாள். அவரை ஸ்நானம் பண்ண சொன்னார், சந்திராதி தைலம் கொடுத்தார், பன்னீர்லேயே ஸ்நானம் ஆச்சுது, பீதாம்பரத்தை கொடுத்தார், உடுத்தின்னு விட்டார், அண்ணா சாப்பாட்டுக்கு வரும் சொன்னார், பெரிய வாழை இலை தலையிலைய போட்டு அதில் பரிமாறுறாள் குழு பிராட்டி. அவர் உட்காண்டிருக்கார், அந்த பட்சணங்களாம் பார்க்குறார், அவர் ஒன்றுமே புரியலே. நல்ல அருமையான குஞ்சாலாடு எடுத்தார், மோர் குழம்புல போட்டு கலக்கிறார், அருமையான பாதம் ஹல்வா முந்திரி பருப்புனால செய்ததில் அசல் பாதம்ல செய்தது பாதம் ஹல்வா எடுத்தார், அதை மிளகா பச்சடையை போட்டு மிளாய்க்கிறார், கண்ணனே ஊட்டுகிறார் அவருக்கு. சரி இவ்வளவு ஆச்சுது. இரவு ஹம்ச துளிக்கா தல்பத்திலே படுத்துண்டு தூங்கிட்டாள். மறுநாள் காலையிலே கிருஷ்ணன், கண்ணா ஏதோ வந்தேன், பார்த்தாச்சு நான் புறப்படுறேன்னார். அப்பாவது பகவான் ஏதாவது சொல்லுவார்னு பார்த்தார் குஜேர சுவாமி. வந்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அண்ணா, போயிட்டு வாருங்கோ, மன்னிக்கு நமஸ்காரம் சொல்லுங்க. ஆமாம் ஏதாவது கொண்டாந்தாள் அண்ணா, இந்த அவுள் மூட்டை அப்படியே மறைச்சி வச்சிருக்கார். அவர் கம்மு கட்டி வச்சு மறைச்சிருந்தார், அந்த அவுள் மூட்டையை பிடிச்சி இழுத்தார், அதுலேருந்து பொல பொலான்னு அவளெல்லாம் கொட்டி போச்சு. அதை ஒரு பிடி எடுத்தார், வாயிலே போட்டுண்டு விட்டார். இது முஷ்டிம் சகிருத் ஜக்துவாதி தீயம் ஜக்து மாததே தாவத்து ஸ்ரீ ஜகிருகே அஸ்தம் தத்பரா பரமேட்டினா. அந்த அவளை சாப்பிட்ட உடனே சர்வைஸ்வரிய சித்திரஸ்து அஷ்டைஸ்வரிய பிராப்திரஸ்துன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டார். ஏன் அவள் கொண்டு வந்தார், பால்யத்திலே குருகுலவாசம் பண்ண போது குரு பத்னி ரெண்டு பிடி அவளே கொடுத்து, நீ ஒரு பிடி எடுத்துக்கோ, கண்ணனுக்கு ஒரு பிடி ஒன்று கொடுன்னா இந்த ரெண்டு பிடி அவளையும் இவரே சாப்பிட்டுட்டார். பகவானுக்குன்னு கொடுத்த அந்த அவளை கொடுக்காத ஒரு தோஷந்தான் இத்தனை காலம் தரித்திர தசையை அனுபவிச்சார் இவர். அந்த காரணத்தினால்தான் பகவத் சங்கல்பம் இவர் அவளை கொண்டு வந்தார். அதை கொடுத்த உடனே ஒரு பிடி சாப்பிட்ட உடனே கடன் தீர்ந்து போச்சு. ரெண்டாவது பிடி எடுக்கிறதுக்குள்ளே ருக்மிணி பிராட்டி தெரிஞ்சு கொண்டாள், கையை பிடிச்சுன்னு விட்டாள். சரி பார்த்தார், நான் புறப்படுறேன்னார், ஏதோ கொடுப்பார் கொடுப்பாருன்னு பார்த்தார், ஒன்றும் கொடுக்கலே. சரி நம்ம பிராப்தம் அவ்வளோதான், அவளுடைய அதிர்ஷ்டம் அவ்வளோதான், புறப்பட்டு விட்டார். புறப்பட்டுட்டாரே அண்ணா போன்னு சொல்லிவிட்டார், இவர் புறப்பட்டு வந்துட்டுருக்காரு, யோசனை பண்ணுறார். அவள் கேட்டாள், அவளுடைய தரிதரிசையை ஒன்றும் கிடைக்கல, சரி இதை இடுப்பில் இருக்கிற இந்த பீதாமரம் வித்தா ஒரு மாதம் சாப்பாட்டு உதவும்னு நினச்சிட்டு பிளான் போட்டுன்னு வர்றார். கபட நாடக சூத்திரதாரி கண்ணன், அண்ணா இப்படி வாருங்கோ, திருட்டு பயம் ஜாஸ்தியாக இருக்குது, அந்த பீதாம்பரத்தை வச்சுருங்கோ, அடித்து உங்களை அந்த பீதாம்பரத்தை அபகரிப்பான்னா. அட கோவிந்தா, இதுக்கும் வந்துதா வழி, சரீரை எடுத்து வச்சுட்டார். இந்த பழைய கந்தலை கொடுத்தார், கண்ணன் உடிச்சுண்டு விட்டார், விஸ்வகர்மாவுக்கு உத்தரவு பண்ணிட்டார். சொல்லணுமா, அந்த குஜேருடைய பட்டம் குபேர பட்டமாக எடுத்து, அவருடைய பர்த்தா குழந்தைகள் அந்த ஊரில் எல்லோரும் கிருஷ்ணன் கொடுக்க சொன்னான்னு கொடுத்துட்டா, எல்லோரும் நவரத்ன கச்சிதமான ஆபரணங்களை தரிச்சுண்டு குச்சேர சுவாமி வந்துட்டுருக்கார். எதிர்க்க வர்றாரு, நம்ம ஊரா இல்லையான்னு பிரமையாய் ஏற்பட்டு போச்சு குச்சேர சுவாமிக்கு. பாரி வந்து சேர்க்கிறார், நீ யாரம்மான்னு கேட்குறார். என்ன சுவாமி தங்களுடைய பாரி நான், குழந்தைகள் வர்றார், அபிவாதம் சொல்லி சேவிக்கிறா, அப்போதான் நம்ம பிள்ளைகள்னு தெரிஞ்சது. ரொம்ப சந்தோஷப்பட்டார். கிருஷ்ணா உன்னுடைய சங்கல்பத்தை யாரால் அறிய முடியும், எல்லாம் நன்மைக்குத்தான் பண்ணினேன், எவ்வளவு வந்தாலும் அனுபவிக்க வேணும், உன்னுடைய பாதத்தை மாத்திரம் மறக்கக்கூடாது என்று திடமாக இன்னும் சித்தத்தை திடப்படுத்தி கொண்டார். ஆகையினாலே நாமும் குச்சேல சுவாமிகளைப் போல பக்தி பண்ண வேணும். ஆனால் ஒரு முக்கிய விஷயம், குச்சேல சுவாமிகளைப் போல குடும்பம் மாத்திரம் விருத்தி செய்யக்கூடாது. ஏன்னா அந்த காலத்தில் கிருஷ்ணன் இருந்தார், நேரம் போனார், சாதிச்சுன்னு வந்துட்டார். இந்த காலத்தில் கிருஷ்ண

கிருஷ்ணன் இல்லை, நமக்கு அந்த பாக்கியம் இல்லை. ஆகையினாலே அந்த குடும்பத்தை விருத்தி பண்ணுற விஷயத்தில் மாத்திரம் நம்ம ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஆனால் பக்தி மாத்திரம் அபாரமாக பண்ணணும் என்பதை மாத்திரம் பக்தாளுக்கு தெரிவிக்க வேண்டியதில்லை, உலகமே தெரிவிக்கிறது. எல்லா உலகமும் இதைத்தான் பன்னி பன்னி சொல்கிறது. அடியனுடைய பெயர் பன்னி, ஆகையினாலே நானும் பன்னி பன்னி உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி சந்தோஷமாக குஜேல சுவாமிகள் எல்லோரும் பகவான்

0: இதுவரை பக்த சுதாமா இசை பேருரை கேட்டீர்கள். நிகழ்த்தினார் சி பன்னிபாய் அவர்கள்.
1: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
2: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி நாளை பிற்பகல் 3 மணிக்கு
1: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில்
2: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
3: கைச்சிலம்பு பாடல்கள்
2: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
1: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.

ஆகாஷவாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸ் இனி கேட்டு ரசிக்கலாம் நட்சத்திர நாதங்கள். நட்சத்திர நாதங்களில் முதல் பாடலாய் கேட்ட வருகிறது பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து.

இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம், முள்ளாய் மாறியது முள்ளாய் மா

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த நட்சத்திர நாதங்கள் இத்துடன் நிறைவடைகிறது. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் நாளை ஒளிபரப்ப இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமுமாக

நேர்களை நாளை காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக, 6:10 இணைத்தாண்டம் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக வழங்குகிறார் பேராசிரியர் வி அ இளவழகன் அவர்கள். நாளை காலை 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கீழிர் இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகளை தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் ஆடு கோழி வளர்ப்பு குறித்து விருதுநகர் மாவட்டம் சோலைசேரி விவசாயி என் அசோக்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். காலை 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள். 7 மணிக்கு அறிவோம் 1000, 7:10 மதுரத்தென்றலில் திரைசை பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். காலை 7:25 நலமாய் வாழ்க, இதில் கோடைக்கால சரும பராமரிப்பு முறைகள் குறித்து தோல் நோய் சிறப்பு மருத்துவர் மு பத்மாவதி அவர்கள் தரும் ஆலோசனைகள் கேட்கலாம். நாளை காலை 7:35 மதுரத்தென்றல், 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 மதுரத்தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இடம்பெறும், 8:30 மதுரத்தென்றலில் திரையிசை தொடர்ந்து கேட்கலாம், 8:45 வானிலுக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி சென்னை அஞ்சலாக இடம்பெறும், 9 மணிக்கு அரங்கேசை சென்னை அஞ்சலாக, இதில் பி முத்துக்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை, டாக்டர் பூர்ணா வைத்தியநாதன் அவர்களின் வயலின் இசை, டி வி ஸ்ரீவத்ஷா அவர்களின் மிருதங்க இசை இடம்பெறும். 10:02 எனக்கு பிடித்த பாடல் கேட்டு ரசிக்கலாம். 11:02 மதுரத்தென்றல் இடம்பெறும், 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இடம்பெறும், 12:10 இசை மேடை, இதில் டி ஏ திருஞான சமோதன் அவர்களின் துதி பாடல்கள் கேட்கலாம், மகேஸ்வரி வெங்கட்ராமன் அவர்களின் வீணை இசை இடம்பெறும், மெலட்டூர் எல் பாலசுப்ரமணியன் அவர்களின் மிருதங்கம் இசை இடம்பெறும். பன்னிரண்டு 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

நாளை மாலை 2:15 மதுரை தென்றல், 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இதில் ராம குணானுபவம் உரை வழங்குகிறார் பெருந்தேவி. நாளை மாலை 6:00 ஒருபட பாடல்களாக ராஜபார்வை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். 6:40 மதுரை தென்றல் இடம்பெறும். 7:00 மதுரை தென்றல் தொடர்ந்து. 7:00 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் எழுதியவர் திருமலைக்குமார் அவர்கள், இதனை கேட்கலாம் சென்னைஞ்சலாக. 7:15 தமிழ் செய்திகள் கேட்கலாம் சென்னைஞ்சலாக. நாளை 7:25 பண்ணைச் செய்தி இடம்பெறும். 7:30 மண்ணும் மணியும், இதில் மானாவரி பருவத்தில் பயிர்வகை பயிர்கள் உற்பத்தி குறித்து டாக்டர் ஜே ராம்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: நாளை இரவு 8:30 இதுவரை நான் ஓய்வு பெற்ற கல்லூரி முதல்வர் எம் அப்துல் காதிர் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன். நாளை 8:45 மதுரை தென்றல் நிகழ்ச்சி கேட்கலாம். 9:15 மதுரை தென்றல் எழுத்துறை இசை பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 9:30 அறிவியல் நேரம். இதில் அரிய வகை உயிரினம் தேவாங்கு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஏ விக்னேஷ். நாளை 10:00 நட்சத்திர நாதங்கள் கேட்டு ரசிக்கலாம். 11:00 நிகழ்ச்சியின் நேரமும் இடம்பெறும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 11:10 நிகழ்ச்சி நிறைவு பெறும். நேர்கள் இதுவரை கேட்டது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1669 கிலோஹெர்ட்ஸில் நாளை ஒளிபரப்ப இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நேரமுமாக. இனி தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: This is Akashvani. The news read by Abhineet Shukla. Prime Minister Narendra Modi today attended the India-Norway Business and Research Summit in Oslo. Crown Prince Haakon and the Prime Minister of Norway Jonas Gahr Støre also participated in the summit. Addressing the summit, Prime Minister Modi appreciated the growth in bilateral trade and investments following the entry into force of Trade and Economic Partnership Agreement TEPA. He underlined that stakeholders on both the sides should make efforts to achieve the investment target of $100 billion under TEPA and the consequent creation of 1 million jobs in India. He highlighted India's strong upward growth trajectory, demographic dividend, talented and aspirational youth, robust business practices, investor-friendly regulatory framework, and the spirit of competitive federalism. He encouraged greater Norwegian investments in India in key sectors such as the blue economy, shipbuilding, green transition, renewable energy, health tech, critical minerals, and startups. Prime Minister Modi also underscored India's ambitious green transition agenda, emphasizing the country's scale, growing energy demands, climate commitments, and rapid expansion in renewable energy, grid infrastructure, green hydrogen and clean energy. He appreciated Norway's global leadership in clean energy investments, maritime decarbonization, ocean sustainability and climate finance. Prime Minister Modi urged the business communities of both the countries to forge new partnerships, identify emerging areas of collaboration and strengthen economic cooperation. The summit was attended by CEOs of over 50 companies and more than 250 participants from the Norwegian and Indian business and research communities. In a statement, the Ministry of External Affairs said that the summit marked the growing momentum in bilateral economic cooperation following the coming into force of the India-EFTA Trade and Economic Partnership Agreement. A number of business agreements between India and Norwegian companies and entities were signed during the summit. Prime Minister Narendra Modi's first ever visit to Norway has seen a substantial outcome, with both the countries declaring the upgradation of India-Norway relation to green strategic partnership. In a joint statement today, after delegation-level talks with counterpart Jonas Gahr Støre in Oslo, Prime Minister Modi highlighted that this partnership will ensure increased collaboration in sectors ranging from clean

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒலிபரப்பில் சந்திக்கலாம் நேயர்களே. ஜெய் ஹிந்த்.